நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக ஆண்டு 1948 ஜெயிஷ்ட மாதம் 13 நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 3 தேதி இன்று புதன்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹெட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதையே தொடங்குகின்றன. நேரம் 5:49 தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா, மடமை மடாவர்கண் உண்டு. அதிகாரம் விருந்தோம்பல். விளக்கம்: செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமையாகும். அஃது அறிவெளிகளிடம் உள்ளதாகும்.

ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் கவனத்திற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் சாமை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

6:55 சூழல் அறிவோம். தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் நீர் பாதுகாப்பு அவசியம். வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். 7:02 புதுவை புதுமை தமிழமுது தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி பூங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. ஏழு நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாதங்களில் ஏற்படும் உதிரப்போக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. எட்டு முப்பது முதல் எட்டு ஐம்பத்தைந்து வரை நம்ம புதுவை. நேர் அலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ.

11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள்.

1-2 இருக்கு. ஹாய் ஸ்நேகிதியே, புதுச்சேரி ஜிப்மர் சமூக சேவை அதிகாரி டாக்டர் நான்சி பிரேம்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 2:15 காலத்தை வென்று காணுங்கள். மூன்று மணிக்கு ஹலோ டாக்டர். ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு பற்றி மனநல மருத்துவர் டாக்டர் அஸ்வினி அனுகிரகா அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங். ஐந்து மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்டின். 6:20 முதல் 7 மணி வரை, 7:20 முதல் 7:15 மணி வரை, மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். எட்டு மியூசிக் பை தே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி தொடர் சென்னை அஞ்சல். 9:30 மணி முதல் 11 மணி வரை தேன் சுந்த தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை

ஏழு மணி முதல் ஒரு மணி வரை மனு குறிப்பையும், இரவு ஏழு மணி மற்றும் எட்டு மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சலாகும்.

இனி 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02-8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி. படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி.

9 மணிக்கு அரங்கிசை. கே சத்யநாராயணன் அவர்கள் கீபோர்ட், முள்ளிவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்களின் வயலின், அனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம், நிர்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சேரா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். பத்து இரண்டுக்கு கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 நேயர் நேரம். நெறிப்படுத்துபவர் மஞ்சு. 12 மணி முதல் 12:30 வரை உழைப்பவர் அரங்கம். சைக்கிளில் டீ விற்கும் எஸ் நாகராஜன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 முதல் 12:40 வரை பன்னிசை மாலை. சேலம் எஸ் ஜெயலட்சுமி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள்.

12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். உணவு அறிவியல் பற்றி புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஆஷா. 2:15 என்ற மினிவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள். மூன்று:30 சங்கீத சாரல், விஜயலட்சுமி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு. 4:00 ஒளிச்சித்திரம், மைடியர் மார்த்தாண்டம் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, கதை ஜி எம் குமார், வசனம் ஆர் பி விஸ்வம், திரைக்கதை மற்றும் இயக்கம் பிரதாப் போத்தன். 5:00 பொன்மாலை பொழுது, 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரம் நிகழ்ச்சி, 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், காளான் வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் சடையப்பட்டு கே திலகம் அவர்களின் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 8:00 முதல் 8:57 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மொழி. 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளில் தேசிய சேவை மற்றும் ஆகாஷ்வாணி வழங்கும் சிறப்பு தொடர்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
2: தங்கம், வெள்ளி, விளைநிலம், மாளிகை எனப்பெறும் சொத்துக்களை விட உழைப்பே பெரிய செல்வம். உழைப்பென்பது உன்னதமான மூலதனம். மனிதனை நேர்மையாக உயர்த்த கருதிய இயற்கை மலைகளையும் ஆறுகளையும் கடல்களையும் நிலபுலன்களையும் விலங்குகளையும் பறவைகளையும் படைத்து இந்த மூலப்பொருள்களிலிருந்து உன் உழைப்பினால் உனக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள் என்றது. விதைகளில் மனிதனின் உணவு ஒளித்து வைக்கப்பட்டிருந்தது. பருத்தியில் அவன் ஆடை மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. கல்லிலும் மண்ணிலும் அவன் இருப்பிடம் செறித்து வைக்கப்பட்டிருந்தது. இவையெல்லாம் அவன் உழைப்பால் உருக்கொண்டன. அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பது ஆண்டவனுக்கு மட்டுமன்று உழைப்பாளிக்கும் பொருந்தும். நிமிர்ந்து நிற்கும் கோபுரம், கோபுரத்துக்கு மேல் குருவியைப் போல பறக்கும் விமானம், அந்த விமான எல்லைகளை தாண்டி மேலே இருக்கும் நிலவில் போய் உட்காரும் ஏவுகணை, அந்த ஏவுகணையை தரையில் ஓர் அறையிலிருந்து கண்காணிக்கும் தொழில்நுட்பம், எல்லாம் மனிதர்களின் ஓயாத உழைப்பால் உருவானவை. உழைப்பால் உலகம் உயர்ந்திருக்கிறது. ஆனால் உழைப்பாளி? ஆம், கேள்விக்குறி நிமிரவே இல்லை. ஒரு வேளாண் கூலியை பார்த்துவிட்டு தேசப்பிதா அரையாடையை அணிந்தார். இன்னும் அந்த வேளாண் தொழிலாளிக்கு முழு ஆடை கிடைக்கவில்லை. வானத்தளவு சேலை நெய்யும் நெசவாளி மாற்றுச் சேலைக்கு மனு போட்டு கொண்டிருக்கிறான். சாலைக்கு தார்குழம்பு கொதிக்க வைப்பவன் வீட்டில் குழம்பு கொதிக்கவில்லை. வருங்காலத்தில் உழைப்பவர்கள் வையத்தின் சட்டத்தை இயற்றப் போகின்றனர் என்ற நம்பிக்கை ஒளி எல்லா நாடுகளிலும் சுடர்விட்டு கொண்டிருக்கிறது. உழைப்பவருக்கே உலகத்தின் வளத்தை அனுபவிக்கும் அதிகாரம் உண்டு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்பது பாரதியின் உறுதிமொழி. உழைப்பவர் உயர்வு எய்துவதை யாராலும் தடுக்க இயலாது. வியர்வை முத்துக்களை மாலையாகத் தொடுத்து மண்மகளுக்குச் சூட்டும் உழவன் தன் உழைப்பை நிறுத்திவிட்டால் முடியரசர்களும் அதிகாரம் இழப்பர். உழைப்பென்பது நம் குருதியின் குணமாகிவிட்டால் உயர்வு நம் வீட்டுக் கதவை தட்டும். தந்தை இருவிழிகளையும் இழந்தவர், வேறு ஆதரவு இல்லை. இச்சூழலில் இளைஞன் ஒருவன் நிலக்கரி சுரங்க தொழிலாளியானான். ஓயாது உழைத்து நற்பெயரை பெற்றான். ஓய்வு நேரங்களில் தையல் வேலையை செய்தான். மேலும் மேலும் உழைத்தான். தொடர்ந்து இடைவிடாது முயற்சி செய்தான். அதன் விளைவு இந்த உலகத்திற்கு நீராவி எஞ்சின் கிடைத்தது. அதை கண்டுபிடித்த ஜார்ஜ் ஸ்டீவன்சன் புகழ்பெற்ற அறிவியல் மேதையானார். சிகரத்தை நோக்கிய பயணங்களில் இருப்பவர்கள் சிந்தனையை சிதறவிடுவதில்லை. பொழுதுபோக்கில் நேரத்தை இழப்பதில்லை. பசி நோக்காது, கண் துஞ்சாது, குறிக்கோளை நோக்கிய அம்பாக சென்று கொண்டிருப்பவர்கள் வெற்றிக்கனிகளை நிச்சயம் பெறுவார்கள். இளைஞன் ஒருவன் சோர்ந்து கிடந்தான். வறுமை அவனை வாழ்க்கையில் வெறுப்படைய வைத்தது. ஏதா

0: ஏதாவது தொழில் செய்யக்கூடாதா என்று ஒரு பெரியவர் அவனை கேட்டார். மூலதனம் எதுவும் இல்லையே என்றான் அந்த இளைஞன். உன் கைகளை விட மூலதனம் எதற்கு? உன் கால்கள், உன் கண்கள் எல்லாமே எத்தனையோ தொழிலை செய்ய முடியுமே என்றார் அவர். உண்மைதான். கைகளால் ஏரோட்டலாம், கற்றுக்கொண்டால் காரோட்டலாம், கால்களால் தறி நெய்யலாம், காலால் மண்ணை மிதித்து கையால் பாண்டம் செய்யலாம். உழைக்காமல் இருப்பவனை காலம் கண்டுகொள்ளாமல் சென்று விடும். உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்பதை மனதில் ஆழமாக சிந்தித்து உழைப்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:16. உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் பக்தி மனம் கமழ் வரும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். முதல் பாடல் உன்னிமேனன் பாடியது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 20 நாள் புதன்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் சாமை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: அப்பாடா, ஏரிக்கரைக்கு வந்து உக்காந்துட்டோம். அந்த அம்மா வச்சிருக்கிற குழந்தை அழுவுது பாரு. அந்த குழந்தை அழுகுறத பார்த்தா நம்ம குழந்தை அழுகிற மாதிரியே இருக்குது.

0: கருத்த முத்து வயலுக்கு போயிருக்கதா சொன்னாங்க. ஆனால் வயல்லையும் ஆளை காணோம். அந்த ஏரிக்கரையில் அந்த மஞ்ச பணியன் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிற பார்த்தா நம்ம கருத்த முத்து மாதிரி தான் இருக்கு. என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி கிட்ட போய் பார்ப்போம். கருத்த முத்து, எப்பா கருத்த முத்து, நம்ம கருத்த முத்து தானா இல்லை வேற யாராவதா? கருத்த முத்து,
1: கருத்த முத்தா, வா கருத்த முத்த.
0: என்னப்பா காலையில ஏரிக்கரை முதல்ல உட்காந்துக்கிட்டு சோகமா இருக்கிற, அது என்ன கையில ஏதோ சில்லுகள் மாதிரி இருக்கு?
1: ஆமா, நிலத்துக்கு நீர் பாய்ச்சலான்னு வந்தேன் காத்தமுத்த. நீர் பாய்ச்சிட்டு மடையெல்லாம் மாத்தி விட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்ப புறப்பட்டேன். அப்படியே மனசு ஒரு கஷ்டமா இருந்தது. அப்படியே ஏரிக்கரைக்கு வந்து உட்காந்து ஏரி தண்ணியை பார்த்துன்னு இருந்தேன். அப்படியே சில்லுகல்லு விட்டுட்டு இருக்கேன்பா.
0: எப்பா சின்ன வயசுல நீனு நானும் சில்லுகல்லு விட்டு நீ ரொம்ப தூரம் விடுவியா நான் ரொம்ப தூரம் விடுவோமான்னு போட்டி போட்டோம்.
1: ஆமாங்க தம்பி.
0: அப்ப இந்த வயசான காலத்துல திரும்ப எதுக்கு போனக்கு சில்லுகல்லு விளையாட்டு?
1: பழைய ஞாபகம் வந்துருச்சு.
0: ஓஹோ அப்படியா?
1: அதான் இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகமான சில்லுகல்லு விட்டேன்.
0: சரி, மனசு கஷ்டமா இருக்குன்னு சொன்னிய, என்ன பிரச்சனை உனக்கு?
1: குழந்தைக்கு உடம்பு சரியில்லப்பா, குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குதுப்பா, அதான் கொஞ்சம் அப்படியே மனசு கஷ்டமா இருந்தது.
0: கருத்த முத்து, குழந்தைகளுக்கு சளி பிடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம்ப்பா. உணவு முறையில ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வா, குழந்தைக்கு சளியே இல்லாம பாத்துக்கலாம்.
1: ஓ, என்ன மாற்றம் காத்த முத்த?
0: இந்த சாம அரிசி இருக்குல்ல?
1: ஆமா, சிறுதானியங்கள்ல அது ஒண்ணு.
0: ஆமா, அந்த சாம அரிசிய அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த சளி, அப்புறம் அந்த ஆஸ்துமா, அப்புறம் நுரையீரல் பிரச்சனை இதெல்லாம் சரியாயிடும்பா.
1: என்னது, சாம அரிசிய சாப்பாடு ஆகி சாட்டா இதெல்லாம் சரியாகுமா? என்னப்பா ரீல் எல்லாம் விடுறா?
0: எப்பா கருத்த முத்த, உண்மையதான்ப்பா சொல்றேன். சிறுதானியங்கள்ல பல விசேஷ குணங்கள் இருக்குப்பா. அதுல சளி, ஆஸ்மா, நுரையீரலை தடுக்கக்கூடியது இந்த சாம அரிசி. இது மட்டும் இல்லப்பா, மூல வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் உருவாகாமல் நாம தடுக்கணும் அப்படின்னா குழந்தைய வயித்துல சுமக்கிற தாயிங்க இந்த சாம அரிசியை அடிக்கடி சாப்பிடணும்.
1: என்ன புது புது விஷயமெல்லாம் சொல்ற காத்தமுத்த?
0: ஆமாப்பா, சாமையில புரதச்சத்து மற்ற தானியங்களை விட அதிகமாவே இருக்குது. குழந்தைகளுக்கு அப்புறம் விளையாட்டு

0: விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல உடல் வலிமையை தரக்கூடியதுப்பா இந்த சாமரிசி. அப்பா சாமரிசி எந்த அளவுக்கு நல்லதுன்னு நான் சொல்லிட்டேன்.
1: சரி சரி,
0: நீ பயிர் பண்ற.
1: சரி கதை முத்த, நல்ல விஷயம் தான் சொல்லிக்கிறேன். நீ சொல்ற மாதிரியே சாம பயிரிடுறேன்ப்பா நான். அதனால நீ சாமை பத்தின அந்த குறிப்புகள்லாம் கொஞ்சம் சொல்லு. அதாவது நிலத்தை எப்படி தயாரிக்கிறது, விதை அளவு, பயிர் இடைவெளி, விதைக்கும் முறை, உர நிர்வாகம், களை நிர்வாகம், பயிர் களைதல், மண் ஈரப்பதத்தை எப்படி பாதுகாக்கலாம், நீர் நிர்வாகம், பயிர் பாதுகாப்பு, இதெல்லாம் பத்தி விவரமா சொல்லு எனக்கு.
0: கருத்தமுத்து, இப்படி நின்னு பேசிட்டு இருந்தா சரி வராது.
1: சரி சரி சரி,
0: அந்த ஆலமரம் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அங்க போய் உட்காந்து பேசுவோம்ப்பா. ஒண்ணு இல்லப்பா கருத்தமுத்து, இந்த சாமங்கிறது மானாவாரி பயிரா நம்ம செஞ்சோம்னாவே நமக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடியது. தண்ணி அதிகமா தேவையில்லப்பா இந்த பயிரை சாகுபடி செய்யறதுக்கு. சரியா, 80-85 நாள் பயிர் தான்.
1: ஓஹோ,
0: நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடியது, பூச்சி நோய் தாக்குதல் இருக்காது, ரொம்ப குறைவு. ரகம்னு பார்த்தோம்னா கோ 4, இது வந்து 75-84 வயசுதான்.
1: ஓ பரவாயில்ல,
0: குறுகிய கால பயிர் தான்ப்பா இது.
1: ஆமா ஆமா ஆமா,
0: உயர் விளைச்சல் தரக்கூடியது இந்த கோ சாமை 4 ரகம்.
1: ஓஹோ,
0: பையூர் 2 ரகம் இருக்கு, 85 வயசு, இதுவும் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது.
1: சரி,
0: பொதுவா தனி பயிராவே சாமையை பயிரிடுறாங்க. சில பகுதிகளில் துவரை, அவரை, சோளம், கடுகு இதோட கலப்பு பயிராகவும் பண்றாங்கப்பா. ஆனா உன்னை பொறுத்த அளவுக்கு நீ தனி பயிராவே பண்ணு.
1: சரி சரி சரி, காத்தமுத்தா, இந்த நிலம் தயாரிக்கிறது, விதை அளவு, பயிர் இடைவெளி, இதெல்லாம் பத்தி காட்டினப்பா.
0: ஒன்னும் இல்லப்பா, முந்தைய பயிர் நெல்லா இருக்கலாம், இல்ல கரும்பா இருக்கலாம், இல்ல மணிலாவா இருக்கலாம், அது அறுவடை முடிஞ்ச உடனே
1: சரி
0: நிலத்தை நல்லா உழவு செஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா உழவு செஞ்சோம்னா அந்த ஈரப்பதான் காக்கப்படும். சித்திரை வைகாசி மாசத்துல ரக்க கலப்பை அல்லது மரக்கலப்பை 2 நல்லா ஆழமா உழுது, அப்புறம் விதைக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் நல்லா உழுது சமன் செஞ்சுக்கணும்பா.
1: சரி சரி,
0: விதையோடைய அளவு அதாவது சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அது முளைச்சு வெளியில வர்றதுக்கு 5-7 ஆகும். அதனால நல்ல மண்ணை சமப்படுத்தி அதுலதான் நம்ம விதைக்கணும். 3 உழவு முடிஞ்ச உடனே தான் விதை போடணும்பா.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி, விதை அளவுப்பா?
0: சாம பொதுவா கை விதப்பு முறையில தான் நம்ம பயிர் பண்றோம்.
1: சரி,
0: 12 விதை தேவைப்படுதுப்பா.
1: ஓஹோ,
0: பயிருடைய வளர்ச்சி எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால நம்ம விதைப்பான் கொண்டு வரிசைக்கு வரிசை அந்த மாதிரி விதைப்பு செஞ்சோம்னா அதிக பரப்பளவுல மண்ணுல ஈரம் காயறதுக்கு முன்னாடியே நம்ம விதைச்சிடலாம்.
1: சரி சரி சரி,
0: இந்த மாதிரி நம்ம விதைப்பான் கொண்டு நம்ம விதைக்கிறோம்னா 10 விதைய ஒரு 1 போதுமானதுப்பா.
1: ஓஹோ,
0: விதைய விதைக்கும் போது 2.5 ஆழத்துல விதை இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும். வரிசைக்கு வரிசை 22 இடைவெளி இருக்கணும்பா. இது செடி வளர்ந்த உடனே நம்ம செடியில பார்த்து பயிர் இடைவெளிய பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். சரியா?
1: சரி, கதமுத்த, அப்புறம் இந்த உர நிர்வாகம், களை நிர்வாகம், பயிர் கலைதல், இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா.
0: ஒண்ணு இல்லப்பா, 1 நிலத்துல 5 மக்கிய தொழு உரம் கடைசி உழவுல போடுறது ரொம்ப முக்கியம்.
1: சரி சரி,
0: தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இதை 1 40-20 இந்த கிலோ அப்படிங்கிற அளவுல போடணும்பா. சரியா? அப்புறம் களை நிர்வாகம்னா கை களை எடுத்துக்கிறதே நல்லது, தேவைக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும்பா. குறைஞ்சது 2 களை எடுக்கணும்.
1: சரி சரி,
0: செடிக்கு செடி 7.5 இந்த இடைவெளியை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். மண்ணுல ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். தண்ணி அதிகமா கொடுத்துட கூடாதுப்பா இந்த பயிருக்கு. அதனால உன் நிலத்துல கொஞ்சம் மேட்டுப்பாங்கான நிலம் இருக்குல்ல, தண்ணி ஏற மாட்டேங்குது ஏற மாட்டேங்குதுன்னு
1: சொல்றிய. ஆமா,
0: அந்த மாதிரி பகுதியில் நீ இத பயிர் பண்ணு.
1: சரி சரி,
0: பூச்சி நோய் தாக்குதல் எல்லாம் ஒன்னும் இருக்காது. கதிர்கள் வந்து நல்லா முத்துன பிறகு அறுவடை செஞ்சிடணும்.
1: ஓஹோ,
0: அறுவடை செஞ்சதை நல்லா களத்துல காய வச்சு அடிச்சு தானியத்தை பிரித்தெடுத்து நல்லா காய வச்சு சுத்தம் செஞ்சு அதை சேகரிச்சு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்ச காலத்துக்கு பிரச்சனை இல்லாம நம்ம வச்சுக்கலாம்.
1: பரவாயில்ல,
0: 1 1500-2000 தானியம் கிடைக்கும்பா. தட்டையும் கிடைக்கும், 4000-6000 வரைக்கும். அதை நம்ம மாடுகளுக்கு நம்ம உணவா பயன்படுத்திக்கலாம்பா. அதனாலதான் நான் சொல்றேன், நீ தாராளமா சாமைய பயிர் பண்ணுனே.
1: கண்டிப்பா காதமுத்தா, நீ சொன்ன மாதிரியே கம்பு, கேழ்வரகு, வரகு, தேனை இதெல்லாம் பயிர் வச்சுட்டேன். இப்ப சாமதான் பயிரிடணும். நம்ம ஊர்லயா நான் தான் அதிகமா சிறுதானியங்களை பயிர் வைக்கிறேன்பா.
0: சரிப்பா சரிப்பா, உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியுமேப்பா. நீ பயிர் பண்றதுதான் கில்லாடியாச்சே.

0: சாமையும் பயிர் பண்ணு.
1: சரி சரி சரி.
0: அடுத்த தடவை பிள்ளைக்கு சளி பிடிச்சிருக்க அப்படிங்கிற பிரச்சனையா நீ சொல்ல மாட்டப்பாரு.
1: ஆமாம்பா.
0: அப்ப நான் கிளம்புறேன்பா.
1: சரி, வேற இடம் பார்த்து போயிட்டு வா.
0: சரிப்பா சரிப்பா.
1: சரி, நாமளும் நிலத்துக்கு போயிட்டு மடையை கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் சாமை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இனி கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரை மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சந்தித்து இதற்கான கோரிக்கையை வைத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா, சாலை பாதுகாப்பு கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் விபத்துகளை குறைப்பது, முக்கிய உயர்மட்ட மேம்பாலங்களின் சீரமைப்பு மற்றும் நவீன திட்டமிடல்கள், நான்கு வழி சாலைகளை ஆறு வழி சாலைகளாக விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட 10 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், வெளிப்படையான நிர்வாகத்தால் மாநிலத்தின் நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் முன் எப்போதும் இல்லாத வளர்ச்சியை நோக்கி முன்னேறும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா அதில் கூறியுள்ளார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா பதவி விலகியதை தொடர்ந்து திரு டி கே சிவக்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொடர்ந்து விவசாயிகளின் நலனுக்கான திட்டங்களை அரசு எடுத்து வருவதாக கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற குறைந்த நாட்களிலேயே மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். 5 ஏக்கருக்கு குறைவான விவசாயிகளின் கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பால் பயனடைந்துள்ள விவசாயிகள் அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிலையில், ஒரு சிலரின் தூண்டுதலால் குறிப்பிட்ட விவசாய சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருவதாக திரு நிர்மல்குமார் குறை கூறினார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. முந்தைய திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக திரு கே என் நேரு இருந்தபோது அந்த துறையில் பணி நியமனம் வழங்குவதற்காகவும் டெண்டர்கள் வழங்கவும் 10 கோடியே 20 லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்துள்ள அமலாக்கத்துறை திரு கே என் நேரு வரும் 12ஆம் தேதி நேரில் ஆஜராக கோரி சம்மன் வழங்கியுள்ளது. தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் பள்ளிகளில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் ஆய்வு மேற்கொண்டார். மந்தைக்குளம் ஏரி தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் நாளை

0: பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அள்ளிநகரம் நகராட்சி சார்பில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் மந்தைக்குளம் கண்மாய் வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் துறை சார்ந்த அலுவலர்களுடன் சென்று ஆய்வு நடத்தினார். அப்போது தூர்வாரும் பணிகள் தரமான முறையில் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி வீரபாண்டி மற்றும் பழனிச்செட்டிப்பட்டி பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் ஆட்சியர் ஆய்வு செய்தார். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இதழியல் கல்வி நிறுவனத்தின் 1ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். ஆர்வமுள்ள நகர்ப்புற மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கு இதழியல் மற்றும் ஊடகவியல் துறைகளில் தரமான கல்வியை குறைந்த கட்டணத்தில் வழங்குவதே சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தின் முக்கிய நோக்கம் என்று அவர் கூறினார். இதற்கான விதை முந்தைய ஆட்சியில் போடப்பட்டது என்றும் அதற்கான பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம் தொடங்கி சத்தீஸ்கர் விதர்பா வழியாக வட தமிழகம் வரை நீடிக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உட்பட தமிழகத்தின் 22 மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த 1ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட பருவமழை சற்று தாமதமாக நாளை தொடங்கும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையுடன் கூடிய குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை நாளை முதல் துவங்கும் என வானிலை மையம் அறிவித்தது. வழக்கம்போல் ஜூன் 1ஆம் தேதி துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வளிமண்டல சுழற்சி காரணமாக மழை துவங்குவதில் காலதாமதமாக ஏற்பட்டதாக வானிலை மையம் அறிவித்த நிலையில் நாளை முதல் தென்மேற்கு பருவமழை தூங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து அண்டை மாநிலமான கேரளா உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது சாரல் மழை துவங்கிய நிலையில் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஜூன் முதல் வாரத்திலிருந்து ஆகஸ்ட் மாத இங்குள்ள குற்றாலம் அருவிகளில் புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு உலகின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே சண்டை நிறுத்தம் தொடர்பாக அதிகாரிகள் நிலையிலான 4வது சுற்று பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் தொடங்கியது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மீனாட்சி மதன் ராயை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழகம் மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யுபிஐ மூலம் மே மாதத்தில் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள ஹுண்டாய் நிறுவனத்தில் நேரிட்ட தீ விபத்து குறித்து அந்நிறுவன பிரதிநிதிகளுடன் மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா, திரு தென்னரசு ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். தமிழகத்தில் மேல்நிலை துணை தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார்.

ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்தின் டான்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க

0: 80 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் நீர் பாதுகாப்பு. வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள்.
3: வணக்கம். வாட்டர் கிரைசிஸ்னா என்ன? தண்ணியோட தட்டுப்பாடு. கன்சர்வேஷன்னா அதை நம்ம எப்படி பாதுகாப்பா வைக்க போறோம்னு. நம்ம இந்தியா வந்து ஒரு வாட்டர் ஸ்கேர்ஸ் கண்ட்ரினே நம்ம சொல்லலாம். அதுவும் பாண்டிச்சேரியில வந்து இட்ஸ் நோன் அஸ் அ வாட்டர் ஸ்கேர்ஸ் பிளேஸ். ரிசர்ச்ல நம்ம முன்னோர்கள் வந்து தண்ணி இல்லனா உயிரே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. சோ அது நம்ம பேசிக்கா வந்து நம்ம அக்ரிகல்ச்சருக்கும் சரி, நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்கும் சரி, எல்லா உயிரினமும் சர்வைவ் ஆறதுக்கு பேசிக் இது வந்து வாட்டர் தான். ஆனா டே பை டே பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ல வந்து அது ரெடியூஸ் ஆயிட்டே இருக்குது. அந்த காலத்துல வந்து லேக்கா இருந்தாலும் சரி, ஒரு பாண்டா இருந்தாலும் சரி, வெள்ளா இருந்தாலும் சரி, ஃபுல்லா தண்ணி வந்து இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து பாப்புலேஷன் க்ரோத், நிறைய பாப்புலேஷன் இந்த உலகத்துல இன்க்ரீஸ் ஆனனால அந்த தண்ணி தட்டுப்பாடு பயங்கரமான ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குது. அதை நம்ம ப்ளூ கோல்டுன்னு சொல்றோம். வாட்டர் ரிசோர்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறனால அது கோல்டுக்கு நம்ம கம்பேர் பண்ணி இப்ப நம்ம சொல்றோம். அது சிவியரா இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? இத மாதிரி ஒரு சீரியஸான சிச்சுவேஷன்ல வந்து அதை ரிவர்ஸ் பண்ண நம்மளால முடியுமா? ஏன்னா அந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்து என்னென்னலாம் அஃபெக்ட் பண்ணும்? அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் பண்ணும், நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் பண்ணும், இண்டஸ்ட்ரீஸ் அஃபெக்ட் பண்ணும், அண்ட் ஓவராலா நம்ம ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம இங்க பாண்டிச்சேரியில வந்து ஒரு ஸ்கூல் இருந்து அதுல நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும். அந்த ப்ராஜெக்ட் வந்து எண்ட் ஆயிட்டோடனே அது ஒரு இன்டர்நேஷனலான அவார்ட் வாங்கி, அது ஒரு பெரிய கார்டன் வச்சிருந்தோம், பெரிய இன்டர்நேஷனல் அவார்ட் வாங்கி அது வந்து நிறைய பேர் வந்து உலகத்துல இருந்து வந்து விசிட் பண்ணி பார்த்தாங்க. ஆனா கொஞ்சம் வருஷம் முன்னால அங்க வந்து தண்ணி தட்டுப்பாடு இருந்தப்ப அந்த பிளான்ஸ்க்கு கூட நம்மளால வாட்டர் வந்து ரெகுலர் பேசிஸ்ல கொடுக்க முடியாதனால அந்த ஹோல் கார்டனே ட்ரை அவுட் ஆயிடுச்சு. சோ அந்த சிச்சுவேஷன் வந்து இப்பயே இருக்குதுன்னா, இதே சிச்சுவேஷன் தான் நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கு. அதோட வேர்ஸான சிச்சுவேஷன் தான் நம்ம டே ஜீரோன்னு சொல்றோம். சோ டே ஜீரோனா என்ன? சவுத் ஆப்பிரிக்கால கேப் டவுன் ஒரு இடம், அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணி வந்து சுத்தமா இல்லாம போயிடுச்சு. அவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிற இடத்துல வந்து தேர் இஸ் நோ வாட்டர். சோ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இந்த வாட்டர் கிரைசிஸ் இதை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க மக்கள்கிட்ட. இங்க பாருங்க, உங்களால வந்து தண்ணி வந்து இதுக்கு மேல கிடைக்காது, நாங்க ரேஷன்ல தான் இந்த தண்ணி நாங்க கொடுக்க போறோம். சோ ஒரு நாளைக்கு 25 லிட்டர் தண்ணி தான் அந்த மக்களுக்கு கொடுக்க முடிஞ்சது. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச்னால தண்ணியும் இல்லாம ஆயிடுச்சு, அவங்களும் ஓவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனால அவங்களால அந்த வாட்டரை வந்து சரியா அவங்களால மேனேஜ் பண்ணாம ஆயிடுச்சு. சோ பீப்புளுக்கு தண்ணி இல்லாத ஆயிட்டவுடனே என்ன பண்ணாங்கன்னா, பீப்புள் வந்து குளிக்கிற தண்ணியை தான் அவங்க ரீயூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில ஆயிடுச்சு. சிமிலரான சிச்சுவேஷன்ஸ்ல ஏகப்பட்ட கண்ட்ரீஸ் இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியால இருக்கிறாங்க, பெங்களூர்ல இருக்கிறாங்க, நம்ம இந்தியாலே பார்த்தோம்னா இப்ப கேப் டவுன் தான் நெக்ஸ்ட். ஏன்னா பீப்புள் வந்து இந்த வாட்டர் பாடிஸ வந்து பொல்யூட் பண்ணிருக்காங்க. சோ நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் நம்ம பண்றப்பதான் நம்மளால வந்து சிம்பிள் ஆக்ஷன்ஸ், நம்ம டெய்லி ஆக்ஷன்ஸ் என்னென்ன அடாப்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம நிறைய இடத்துல போறப்ப டேப் வாட்டர் ரன் பண்ணிட்டே இருக்கும் ஸ்ட்ரீட்ஸ்ல, நம்மளால அது ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான். நம்ம பிஸியா இல்லைன்னா முடிஞ்சா போய் அதை ஆஃப் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வீட்டுல எப்பயுமே ஒரு லீக்கிங் டேப் இருக்கும், நார்மலா நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கும், அதை நம்ம பிக்ஸ் பண்ணாலே ஏகப்பட்ட வாட்டர் வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதுதான் பெஸ்டான ஆப்ஷன். அண்ட் இட்ஸ் அ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ரெயின் வாட்டரை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி அதையே யூஸ் பண்ணலாம்.

0: நிறைய எக்ஸாம்பிள் வந்து இந்தியா ஃபுல்லா நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து ரெயின் வாட்டரை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியும்னு. சோ இப்படி பார்த்தோம்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் தே ஷுட் கிரியேட் அவேர்னஸ் அண்ட் சீ தட் வாட்டர் இஸ் வெரி பிரெஷியஸ் எவ்ரி டிராப் மேட்டர்ஸ் சோ லெட் அஸ் சேவ் வாட்டர். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் நீர் பாதுகாப்பு. வாசித்தவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.
2: இனி கேட்கலாம் காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். அவருடன் அந்நாட்டின் வெளியுறவு, பொருளாதாரம், நிதி மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவும் இந்தியா வருகிறது. இந்தியா நேபாள இருதரப்பு உறவுகளில் 3வது நாட்டின் தலையீட்டிற்கு இடமில்லை என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. இதன்படி 180 நாள் விசா அனுமதியுடன் இந்தியா வரும் வெளிநாட்டினர் கூடுதலாக தங்கியிருக்க வேண்டுமெனில் விசா காலம் முடியும் முன்னரே விண்ணப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் மரப்பாலம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை சிவகாமி நகர், கம்பன் நகர், மரியாள் நகர், தேவா நகர், தியாகப்பிள்ளை நகர், அன்னை நகர், அபிராமி நகர், ஜெயா நகர், புதுநகர் ஒரு பகுதி, தட்சிணாமூர்த்தி நகர், கமலம் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. இங்கிலாந்து நாட்டின் டாண்டனில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன்களை எடுத்தது. பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன்களை குவித்து வெற்றியை தனதாக்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: நேரம் 7:02. புதுவை புதுமை.
4: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது
5: தமிழ்.

0: தமிழமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி. பூங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதியினை கேட்கலாம்.
1: உலகிலே வாழ்கின்ற மக்கள் பலவிதமான கருத்துக்களை உடையவர்கள். ஒருவர் கருத்துடன் மற்றவர் கருத்து ஒத்துப்போவதே இல்லை. ஒருவருக்கு இனிப்பிலே விருப்பு, ஒருவருக்கோ இலக்கியத்தில் விருப்பு. ஒருவர் இசையை விரும்புகிறார், ஒருவர் ஆடலை, ஒருவர் பாடலை, ஒருவர் விளையாட்டை விரும்புகின்றனர். ஒருவருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு, ஒருவர் இராமாயணத்திலே காதல் கொள்வார், ஒருவர் இன்ப இலக்கியங்களிலே போகம் கொள்வார், ஒவ்வொருவர் ஒவ்வொரு கடவுளை வழிபாடு செய்வர். இப்படி கற்பது, வழிபடுவது, உண்பது முதலிய அனைத்திலும் கருத்து வேற்றுமைகள் உண்டு. ஆனாலும் ஒன்றில் மட்டும் யாருக்கும் கருத்து வேறுபாடே கிடையாது. அந்த ஒன்றிலே ஒற்றுமைப்படுகிறார்கள். அது எது? நெடுநாள் வாழ வேண்டும், நல்ல உடல் நலத்துடன் வாழ வேண்டும் என்ற கருத்திலே யாருக்கும் மாறுபாடு இல்லை. பறவைகள், விலங்குகள் கூட நெடுநாள் வாழ வேண்டும் என்றுதான் கருதுகின்றன என்று சொல்லும் வாரியார் சுவாமிகள் அது எது என்பதையும் நமக்கு சொல்கிறார். நமது பிராணவாயுதான் நமது வாழ்வு. அந்த பிராணவாயுவை அதிகம் செலவழிக்கின்றவன் விரைவில் மாழ்வான். பிராணவாயுவை சுருக்கமாக செலவழித்து காப்பாற்றுபவன் நீண்ட நாட்கள் வாழ்வான். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை புதைக்கும் குறியதுவாமே என்கிறார் திருமூலர். ஆகவே நமது வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் நமது மூச்சுக்காற்றே மூலதனம். ஆன முதலின் அதிகம் செலவழிப்போன் மானம் அழிந்து மதிகெடுவான் என்கிறார். அளவுக்கு மீறிய பேச்சு, மிதமிஞ்சிய போகம், அதிக நித்திரை, ஆடுதல், ஓடுதல் இவைகளால் நமது பிராணவாயு அதிகம் செலவழிகின்றது. தமிழ் மொழியில் மூச்சுக்கா

அற்று காப்பாற்றப்படுகின்றது. எடுத்துக்காட்டாக ஒன்றை சொல்கின்றார், அம்மா என்று சொல்லுங்கள், அதனால் பிராணவாயு அடங்குகின்றது. வாயை திறந்தால் ஆ வருகின்றது, வாயை மூடினால் இம் வருகின்றது, மீண்டும் வாயை திறந்தால் மா வருகின்றது, வாயை திறந்து மூடி திறந்தால் அம்மா என்று இயல்பாக வருகின்றது. இந்த அழகு வேறு எந்த மொழிக்கும் கிடையாது. மதர் என்று சொல்லும் போது பிராணவாயு அதிகம் போகின்றது, கவனியுங்கள் என்கின்றார் வாரியார். செம்மை என்ற அடைமொழி வேற எந்த மொழிக்குமே கிடையாது. ராமர் அம்மா அம்மா என்று இனிமையாக அழைப்பாராம். என் மகன் கானகம் போவதனால் இனி அம்மா என்று உவந்து அழைக்கும் இன்சொல் கேட்கும் பெருவாய்ப்பு இல்லையே என்று ஏங்கி தசரத மன்னன் மாண்டான் என்கிறார் குலசேகர ஆழ்வார். அம்மா என்றுகந்தழைக்கும் ஆர்வச் சொல் கேளாதே என்று தொடர்கின்றது அந்த பாடல். எம்மானை என் மகனை இழந்திட்ட இழிதகையோன் இருக்கின்றேனே என்கிறார். ராமர் இருந்தது அயோத்தி, அங்கே ஏது தமிழ்? தமிழில் அம்மா என்று எவ்வாறு அழைத்திருப்பார் என்று நாம் ஐயப்படலாம். ஒரு காலம் தமிழ் வடக்கே இமயம் தொடங்கி தெற்கே குமரி வரை பரவி இருந்தது. இதனை பழைய இலக்கியங்கள் மூலம் அறியலாம். இதனால் அயோத்தியில் தமிழ் கல்லூரியும் இருந்தது. ராமர் முதலில் தமிழும் பின்னர் வடமொழியும் பயின்றார் என்கிறார் வாரியார். தமிழ் நம்மை வாழ வைக்கும் மொழி அமிழ்தாகும். தமிழை உயர்தனி செம்மொழி என்பார் அறிஞர். தமிழ் உயர்ந்த மொழி, செம்மையான மொழி. தமிழுக்கு இனிமை என்னும் பொருளும் உண்டு. தம்மிடத்திலே இழை உடையது தமிழ். இயல், இசை, நாடகம் என முத்தமிழாய் மிளர்கின்றது தமிழ். இந்தியாவில் அச்சிடப்பட்ட முதல் தமிழ் நூல் தம்பிரான் வணக்கம். 1578 போர்ச்சுகீசிய மொழியில் எழுதப்பட்ட கிறிஸ்தவ சமய நூல் இது. எது எப்படி இருந்தாலும் முதன் முதலில் இந்தியாவிலேயே அச்சு கண்டது தமிழ். தமிழ் இயற்றமிழாய் எண்ணத்தை வளர்க்கும், இசைத்தமிழாய் உள்ளத்தை உருக்கி ஒரு முடிவுக்கு வரச் செய்யும், நாடகத் தமிழாய் நடந்து காட்டி மக்களை நல்வழிப்படுத்தும். உலகின் முதன் மொழி தமிழே என்கின்றனர் ஆய்வாளர்கள். தமிழை ஏன் அமிழ்து என்கிறோம்? புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்வார், சிறப்பு ரகரமுடைய தமிழை உச்சரிக்கும் போது நாவின் நுனி கொண்டு மேலன்னத்தை தொடுகின்றோம், அதாவது வருடுகிறது. அப்பொழுது மேலன்னத்தின் மேலாகவும் கண்ணுக்கு பின்பாகவும் இருக்கின்ற மூளையின் சில பகுதிகள், மூளைக்கு நடுவே உள்ள பிட்டுட்டரி சுரப்பிகள் அமுதாக இருக்கின்ற சுரப்பிகளை உற்பத்தி செய்கின்றது. இது உடலை அழியாமல் காக்கின்றது. உலகில் எந்த மொழியிலும் இல்லாத சிறப்பு எழுத்து தமிழ் மொழியில் மட்டுமே இருந்து தமிழை சிறப்பித்து வருவதனால்தான் இதனை சிறப்பு ஜகரம் என்கிறோம், தமிழை அமிழ்து என்கிறோம். அது மட்டுமல்லாமல் லா லா ழா என்ற எழுத்துகள் தமிழில் உண்டு. பிற மொழிகளில் இவை மூன்றுக்கும் சேர்த்து எல் என்ற ஒரு எழுத்துதான் உண்டு. இம்மூன்று எழுத்துகளையும் சேர்த்து தமிழில் தொழிலாளி என்ற ஒரே சொல்லில் உச்சரிக்க முடியும். இதனால்தான் தமிழன் தான் கண்டுபிடித்த கருவிகளை கூட யாரும் சொந்தம் கொண்டாடக் கூடாது என்று உணர்ந்து தான் கண்டுபிடித்த இசைக்கருவிகளுக்கு கூட இந்த சிறப்பு ரகரத்தை வைத்து பெயர்களை பதிவு செய்தான். தோல் கருவிக்கு முழவு எனவும், துளைக்கருவிக்கு குழல் எனவும், நரம்பு கருவிக்கு யாழ் எனவும் பெயரிட்டுள்ளனர் தமிழர். தமிழில் எண்ணற்ற இலக்கிய இலக்கண நூல்கள் உள்ளன. அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட திருப்புகள் பேச்சு பயிற்சிக்கும் மூச்சு பயிற்சிக்கும் உதவுகின்றது என்பது ஆய்வாளர்கள் கண்ட உண்மை. ஆம், முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்திச்சரவண முத்திக்குறு வித்துக்குறுபரன் எனவோதும் முக்கட்பர மர்க்குச்சுருதி முற்பட்டது கற்பித்திருவர் 33 வர்க்கத்தமரவும் அடிப்பேன பத்து தலை தத்தக்கனைதொரு ஒற்றைக்கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகவுள் பச்சத்தொழு ரட்சித்துறல்வது ஒரு நாளே என்று தொடரும் இந்த பாடல் பேச்சு பயிற்சிக்கும் மூச்சு பயிற்சிக்கும் உதவுகின்றது என்பர். ஆம், உண்மைதான். படிக்க படிக்க பயனே தந்து சுவை கொடுக்கும் அமிர்த தமிழின் இலக்கிய சுவையை இனி சுவைக்கலாம் வாரேன். ஒரு பெண்ணின் கண்ணீரை சொல்லும் கவிதை. ஓர் ஆடவன் ஒரு அழகான இளம் கண்ணியரை தனியே சந்திக்கின்றான். அவளுடைய அழகை பலவாறு புகழ்ந்து விட்டு அவளோடு சல்லாபிக்கின்றான். அவர்களுடைய சொல்லாடலுக்கு பின் ஒரு கட்டத்தில் அந்த பெண், காலாயுத கொடியோன் கையாயுத வழியே மாலாயுதம் ஈன்ற மாமணியை தான் உதிர்த்தாள் என்று கவி பாடுகின்றார். இதில் நமக்கு என்ன தெரிகின்றது?
காலாயுதமாம், கையாயுதமாம், மாலாயுதமாம், என்ன இது என்ற ஒரு திகைப்பு தான் உண்டாகிறது. விடுகதை போலத்தான் இருக்கின்றது. சாதாரண மக்கள் எவ்வளவு முயன்றாலும் கண்டுபிடிப்பது ரொம்ப கடினம்தான். படித்தவர்கள் கூட மிகவும் பாடுபட்டுத்தான் பொருள் தேட

0: வேண்டும். பொருளை சொல்லிவிட்டால் படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லோருக்குமே சுலபம்தான். இனி பொருளை பார்ப்போம். இதில் என்ன சொல்லப்படுகிறதென்றால், அழுதால் என்ற ஒரே சொல்லில் உள்ள பொருள்தான் அவ்வளவு நீளமாக அலங்கரித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது காலாயுதம், தனது காலையே ஆயுதமாக உபயோகப்படுத்தி காலால் யுத்தம் செய்கின்ற கோழியை கொடியோன், தன் கொடியின் சின்னமாக வைத்திருக்கின்ற முருகனுடைய கையாயுதமாகிய வேல் போன்ற கண்களின் வழியாக மாலாயுதம் என்ற திருமாலின் ஆயுதங்களில் ஒன்றாகிய சங்கிலிருந்து பிறக்கும் மாமணியை, அதாவது வேல் போன்ற அவள் விழிகளிலே இருந்து முத்து முத்தாக கண்ணீரை உகுத்தாள் என்பதுதான் இதன் பொருள். அப்பாடா, அழுதாள் என்று சொல்லுவதற்கா இவ்வளவு பாடு என்றுதான் சாதாரணமாக தோன்றுகிறது. இப்படி மறைத்து நீட்டிச் சொல்லுவதில் உலக வாழ்வுக்கு என்ன நன்மை என்ற கேள்வி ஒருபுறம் இருந்தாலும், இதில் ஒரு கலை இருப்பது உண்மைதான். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் என்பார் வள்ளுவர். இது சொல்லோவியம் தந்த தமிழ் அமுது. அடுத்ததாக திருக்குறள் அமிழ்து. ஒரு முறை நண்பர் ஒருவர் வியாபாரியை சந்திக்கின்றார். பேசிக் கொண்டு இருந்தபோது திருக்குறளை படிக்க சொன்னார். உடனே அந்த வியாபாரி, நான் எதற்கு படிக்க வேண்டும், என்னை எதற்கு படிக்க சொல்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு சென்று விட்டார். ஒரு மாதம் கழித்து மீண்டும் வந்த அந்த வியாபாரி நண்பரிடம் கேட்டார், ஆமா, அன்றைக்கு என்னமோ ஒரு நூலை படிக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, என்ன பேரு, என்ன விலை, அது எங்கே கிடைக்கும் என்று கேட்டார். உடனே நண்பர், நீதான் வியாபாரியாச்சே, உனக்கு வேண்டியதில்லையே, ஏன் என்னிடம் வந்து கேட்கின்றாய், உங்களுக்கு செய்தி தெரியாதா, நான் கடையை மூடிட்டேன் என்றார் வியாபாரி. ஏன் கடையை மூடிவிட்டீர்கள், எங்கள் அக்கா மகன் ஒரு பையன் இருந்தான், அவனுக்கு 20,000 மூலதனம் வைத்து கடை வைத்து கொடுத்தேன், 14,000 ரூபாயை மோசம் பண்ணிட்டான், 6,000 ரூபாய் தான் மீதம் இருந்தது, சரி இன்னொரு ஆளை நம்பிக்கைக்கு உரியவனாக தேர்ந்தெடுத்து தேடி பிடித்து அவனை கொண்டு வந்தேன், கடையில் வைத்தேன், அவனைப் போல இவனும் மாறி ஏமாற்றி விடுவானோ, 6,000 ரூபாயும் ஏமாற்றி விடுவானோ என்ற சந்தேகம் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. நல்ல பையன்தான், இருந்தாலும் நான் அடிக்கடி கொஞ்சம் கவனித்தேன், நான் சந்தேகப்படுகின்றேன் என்பதை கண்டுபிடித்து விட்டான். கண்டுபிடித்ததும் இவன் என்ன செய்தான் தெரியுமா, பணம் வராத ஆசாமிகளாக பார்த்து கடன் கொடுத்து கணக்கில் பற்று வைத்து அவன் அந்த 6,000 ரூபாய் பணத்தையும் ஒழித்து விட்டு போய்விட்டான். நான் என்ன செய்வேன், கடையை மூடிவிட்டேன் என்றார். உடனே நண்பர், நீங்கள் முன்னமேயே திருக்குறளை படித்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது என்றார். அந்த முதல் ஆள் கதையா என்று கேட்டார். முதல் ஆள் கதை, இரண்டாம் ஆள் கதை, உங்கள் கதை எல்லாமே இருக்கிறது திருக்குறளில். என்ன, 5-6 அதிகாரங்களிலா என்று கேட்டார் வியாபாரி. இல்லை இல்லை, ஒரே ஒரு குறளில் இருக்கிறது. வியந்து போனார் வியாபாரி. அப்படியா, அது எந்த குறள் தெரியுமா, தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் அயுறவும் தீரா இடும்பை தரும் என்றார் நண்பர். தேரான் தெளிவு, நம்பிக்கை வைக்காதவன் மீது நம்பிக்கை வைத்தலும், தெளிந்தான் கண் ஐயுறவு, அப்படி நம்பிக்கை வைத்தவன் மீது சந்தேகப்படுதலும் தீரா இடுமை தரும். இந்த குறள் கருத்தும் வியாபாரியினுடைய வாழ்வியலும் ஒத்துப்போனது நம்மால் உணர முடிகின்றது. அப்பொழுதுதான் உண்மை புரிந்தது, நம்பிக்கை வைக்க தகாதவர் மீது நம்பிக்கை வைப்பதும் தவறு, நம்பிக்கை வைத்தவன் மேல் சந்தேகப்படுவதும் தவறு என்பதை உணர்ந்த அவர் தமிழ் அமுதாகும் திருக்குறளை படிக்கத் தொடங்கினார். அடுத்ததாக புரட்சிக்கவி கவிதை காட்டும் தமிழ் அமுது. இது காதல் அமுது. புதுவை கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பாடல்களில் சொற்கள் ஒன்றோடொன்று காதல் மனம் புரிந்து ஒன்றாக கலந்து வாழும் காட்சி அழகியல் உணர்வை தரும் அமுதாகும். அந்த கவிதை இதோ. பாழாய்ப்போன என் மனம் ஒரு நாய்க்கொட்டி, அதை பறித்து கொண்டாய் அடியே என் சின்னக்குட்டி, உன் மேனி ஒரு பூந்தொட்டி, உதடு தித்திக்கும் வெள்ளக்கட்டி, ஏழைக்கு வடித்து வைத்த சோறு, பணம் இருப்பவர்க்கு சாத்துக்குடி சாறு, பெருக்கெடுத்த தேனாறு, பெண்ணே உன் எண்ணம் கூறு, கணக்கான ஆசை காட்டும் முத்து நிலா, நீ கடுகடுப்பு காட்டுவது என் மட்டிலா, வேரில் பழுத்த பலா வேண்டும் போது தடங்களா, வீணாகி போகலாமா நேரமே, என்னை விலக்கிவிட்டால் பழி உன்னை சேருமே, பொறுத்தேன் ஒரு வாரமே, பொறுக்க மாட்டார் யாருமே. இவ்வாறு அடிகள் தோறும் படிக்கின்ற போது இன்பம் தரும் காதல் படிப்பவரின் நெஞ்சம் பரவசம் ஆகிவிடும் தமிழ் அமுது.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

தமிழமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி. புங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கிய உரையின் முதற் பகுதியினை கேட்டீர்கள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள், தகுதி வாய்ந்த பயனாளிகளை சென்றடைவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். பட்டியலின மக்களின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவது குறித்து மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமரின் பட்டியலின மக்கள் மேம்பாட்டுத் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறியவுள்ளார். நாடு முழுவதும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு பட்டியலின மேம்பாட்டுத் திட்டத்தின் பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் அத்தகைய திட்டங்களை திறம்பட நடைமுறைப்படுத்தவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் அவர் அறிவுறுத்தவுள்ளார். பட்டியலின மக்களின் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ள 32,000 மாதிரி கிராமங்களில் நிறைவேற்றப்பட்டு வரும் பணிகள் குறித்தும் டாக்டர் வீரேந்திரகுமார் ஆய்வு செய்ய இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். அவருடன் அந்நாட்டு வெளியுறவுத்துறை, நிதி மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர்கள் உள்ளிட்ட உயர்நிலைக் குழுவும் புதுதில்லி வரவுள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், வெனிசுலா அதிபர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளதாக கூறினார். இந்த பேச்சுகளின் போது வர்த்தகம், முதலீடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் மருந்து துறைகளில் இந்தியாவும் வெனிசுலாவும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று அவர் கூறினார். வெனிசுலாவின் எரிசக்தி துறையில் இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீடு மற்றும் அவருக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் பல துறைகளில் ஆழமான உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் வெனிசுலா அதிபரின் வருகையின் போது ஆலோசிக்கப்படும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இயின் விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் சிஸ்டம் என்ற சேவை கொள்முதல் செய்யப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரை தொடர்ந்து சிபிஎஸ்இ தலைவர் மற்றும் செயலாளரை மத்திய கல்வி அமைச்சகம் பணியிட மாற்றம் செய்துள்ளது. இந்நிலையில் இந்த முறைகேடு தொடர்பாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருமதி ராதா சௌஹான் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி மத்திய அரசுக்கு அறிக்கை அளிக்கும் என்றும் மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த ஆண்டிற்கான பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. துணிச்சல் மிக்க செயல், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அளப்பரிய பங்களிப்பை வழங்கும் சிறார்களுக்கு ஆண்டுதோறும் பால புரஸ்கார் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் வழங்கப்படும் இந்த விருதுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநா பொதுசபையின் 81வது கூட்டத்திற்கான தலைவராக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் கலிலூர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஐநா பொதுசபையில் இதற்காக நடைபெற்ற தேர்தலில் சைப்ரஸ் நாட்டின் சிறப்பு தூதர் ஆண்ட்ரியஸ் ககௌரிஸை விட 8 வாக்குகள் அதிகம் பெற்று கலிலூர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டாா். அவருக்கு 99 வாக்குகள் கிடைத்தன. வரும் செப்டம்பர் மாதம் தொடங்கி ஐநாவின் கொள்கை முடிவுகள் மற்றும் பிரதிநிதிகள் அமைப்புக்கு இவர் ஓராண்டு காலம் தலைவராக இருப்பார். தமது தேர்வு குறித்து கருத்து தெரிவித்த கலிலுர் ரஹ்மான், மனித உரிமைகளுக்கு உட்பட்டு இந்த பதவியை தாம் வகிக்க இருப்பதாகவும், தமது பதவிக்காலத்தில் அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் கூறினார். இதனிடையே ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கலிலுர் ரஹ்மானுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் திரு டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரை மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சந்தித்து இதற்கான கோரிக்கையை வைத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா, சாலை பாதுகாப்பு கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் விபத்துகளை குறைப்பது, முக்கிய உயர்மட்ட மேம்பாலங்களின் சீரமைப்பு மற்றும் நவீன திட்டமிடல்கள், 4-வழி சாலைகளை 6-வழி சாலைகளாக விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட 10 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முக்கிய சமூக நலத்திட்டமான அன்னபூர்ணா திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி கொல்கத்தாவில் முறைப்படி இத்திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். மாநிலம் முழுவதும் ஒரே நேரத்தில் இத்திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்னபூர்ணா திட்ட பயனாளிகள் அனைத்து நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் காணொலி மூலம் இத்திட்டத்தில் இணைய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் திரு டி கே சிவக்குமாருக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா பதவி விலகியதைத் தொடர்ந்து திரு டி கே சிவக்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். கர்நாடக காங்கிரஸ் கட்சியில் ஆட்சி மாற்றம் தொடர்பாக நீண்ட இழுபறிக்கு பின்னர் துணை முதலமைச்சராக இருந்த டி கே சிவக்குமாரை கட்சி மேலிடம் முதல்வராக நியமித்தது. இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் வெற்றிலையிலிருந்து குளிர்பானம் தயாரிக்கும் தொழில் செய்து வரும் செந்தில்வேல் என்பவர் இத்திட்டத்தின் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: மத்திய அரசின் பிஎம்எஃப்இ ஸ்கீம் மூலமா 12 லட்சம் லோன் வாங்கி நான் குளிர்பான தொழில் தயார் பண்ணோம். இயற்கையாக விளையக்கூடிய வெற்றிலை மூலமா குளிர்பானம் தயாரித்து நாங்கள் இப்போ மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மேலும் இந்த தொழிலை விருத்தி அடைவதற்காக மத்திய அரசின் பல திட்டங்கள் எங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. மத்திய அரசின் இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் வெற்றிலை மட்டுமல்லாமல் மற்ற பிளேவர் மூலமாகவும் குளிர்பானங்கள் தயாரித்து விற்பனையை செய்ய தொடங்கியுள்ளோம். இந்த தொழில் மூலமாக எங்களுக்கு மாதம் ஒரு 60,000 ரூபா வருமானம் வரக்கூடிய அளவிற்கு இது மேலும் விரிவிடும் என்ற நம்பிக்கையில் இந்த நேரத்தில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். மகாராஷ்டிரா மாநில போக்குவரத்து கழக பேருந்துகள் பர்தோலி அருகே சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாகவும், காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் விபத்து நடந்த பகுதியில் மீட்பு பணிகள் நடைபெறுவதாகவும், தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கவும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்தின் டாண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18

0: மூன்று ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள், தகுதி வாய்ந்த பயனாளிகளை சென்றடைவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். CBSE விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலிலுர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய உதிரப்போக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் RL ஜெயவாணி அவர்கள்.
4: வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல பிரெக்னன்சில ஏற்படுற உதிரப்போக்கு பத்தி பாக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல, அதாவது பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதுல இருந்து 13 வாரங்கள் வரைக்கும் சிலருக்கு மினிமல் பிளீடிங் இருக்கலாம், சில பேருக்கு பிரவுனிஷ் டிஸ்சார்ஜ் இருக்கலாம், சிலருக்கு நிறைய உதிரப்போக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்து ஸ்பெசிபிக் ரீசன்ஸ். இதுக்கு முன்னாடியே நான் டிஸ்கஸ் பண்ணோம் அபார்ஷனோட வேரியஸ் ரீசன்ஸ்லாம். இன்னைக்கு அதை பத்தி கொஞ்சம் டீடைலா பார்ப்போம். முதல் ட்ரைமஸ்டர்ல மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் அபார்ஷன் என்னன்னா குரோமோசோமல் டிஃபெக்ட்ஸ். இப்ப குழந்தைக்கு சரியான மரபணு காம்போசிஷன் இல்ல, இல்ல ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குன்ற பட்சத்துல முதல் 3 மாசத்துல அபார்ஷன் ஆறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதுதான் ரொம்ப காமனா நடக்கிற காஸ். இதை தவிர்த்துட்டு இப்போ யூட்ரஸ்ல ஏதாவது அனாமலிஸ் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு ஃபைப்ராய்டு இருக்கு, அம்மாவோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கு லைக் தைராய்டு சுகர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் APLA-னு சொல்வோம், ஆன்டி ஃபாஸ்போலைபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம். சோ இந்த மாதிரி ஏதாவது குறைபாடுகள் அம்மாவோட உடம்புல இருந்தா முதல் 3 மாசத்துல அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நிறைய இருக்கு. இம்ப்ளான்டேஷன் பிளீடிங் எப்படின்னா, அந்த கரு போய் கர்ப்பப்பையில ஒட்ட வைக்கிற சமயம் சில சமயம் பிளீடிங் ஏற்படலாம். இது டோட்டலா நார்மல். ஆனா இதை தவிர்த்துட்டு சில சமயம் பிளீடிங் எக்ஸசிவா இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கான காரணத்தை என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து நம்ம ஸ்கேன் மூலமா என்ன ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ ஸ்கேன் பண்றோம், பேபியோட ஹார்ட் பீட் நல்லா இருக்கு அப்படின்னா இதை வந்து த்ரெட்டன்ட் அபார்ஷன் சொல்லுவோம். அதாவது பிளீடிங் இருக்கு பட் ஸ்டில் உள்ள வந்து ஹார்ட் பீட் நல்லா இருக்கு அப்படின்னா இது எதனால நடக்குதுன்னா, பேபிக்கு தேவையான சப்போர்ட் கர்ப்பப்பை கொடுக்காதனால இந்த மாதிரி பிளீடிங் நடக்குது. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து கர்ப்பப்பையை ஆட் பண்ண விடாம ரிலாக்ஸ்டா வச்சிருக்கும். ஸோ அதனால இன்னொன்னு பேபிக்கு தேவையான சப்போர்ட்டும் கொடுக்கும். ஸோ அதனால ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் கொடுத்து அவங்கள அப்சர்வேஷன்ல வைப்போம். இன்னொரு அபார்ஷன் என்னன்னா மிஸ்ட் அபார்ஷன். ஸோ மிஸ்ட் அபார்ஷன்ல பேபியோட ஹார்ட் பீட், முன்னாடி இருந்த ஹார்ட் பீட் இப்போ பேபிக்கு இல்லாம போயிடும். ஸோ அப்பனா இதுக்கு பேரு மிஸ்ட் அபார்ஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து எக்ஸ்பெல் பண்ணணும். பேபியை நம்ம டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும், இல்ல அபார்ஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பேபியை வெளியேற்றணும். இதுதான் இன்னொரு காஸ். சில சமயம் சில பேருக்கு என்ன ஆகும், இப்ப மெடிக்கல் டிசார்டர்ஸ் அம்மால இருக்கு அப்படின்னா தானாவே அபார்ஷன் ஆயிடும். சோ அது வந்து சம்டைம்ஸ் எப்படின்னா இன்கம்ப்ளீட் அபார்ஷன், பாதி எக்ஸ்பெல் பண்ணிருப்பாங்க, இன்னும் எக்ஸ்பெல் ஆகாம கொஞ்சம் இருக்கும். சோ அதனால நிறைய ப்ளீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, ரொம்ப பெயின் இருக்கும். சோ இந்த மாதிரி டைம்ல ஹாஸ்பிடல் வந்தா நம்ம DNC பண்ற மாதிரி இருக்கும். சில சமயம் கம்ப்ளீட் அபார்ஷன், வீட்லயே ஃபுல்லா எக்ஸ்பெல் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி கண்டிஷன்ல ப்ளீடிங் போக போக குறைய ஆரம்பிக்கும், பெயின் போக போக குறைய ஆரம்பிக்கும். நம்ம ஸ்கேன் பண்ணும்போது பேபி எதுவும் கர்ப்பப்பையுள்ள இருக்காது. சோ இதுக்கு பேரு கம்ப்ளீட் அபார்ஷன். சோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அபார்ஷன் இருக்கு. இது ஒரு ஒரு டைப்புக்கு ஏத்த மாதிரி நம்மளோட மேனேஜ்மெண்ட் இருக்கும். அடுத்து பிளீடிங் வரதுக்கு காரணம் வந்து எக்டோபிக் பிரெக்னன்சி. சோ எக்டோபிக் பிரெக்னன்சினா என்னன்னா, கர்ப்பப்பையுள்ள பேபி உட்காராம வெளியில ஏதாவது டியூப்லயோ இல்லனா ஓவரீஸ்ல, அதாவது முட்டை பையில பிரெக்னன்சி உட்கார்றதுக்கு பேரு வந்து எக்டோபிக் பிரெக்னன்சி. சோ இதுவுமே ஸ்கேன்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு, ரப்சர்ட் எக்டோபிக் அண்ட் அன்ரப்சர்ட் எக்டோபிக். இந்த பிரெக்னன்சி உள்ள இம்பாக்டா இருக்கு அப்படின்னா அது பேர் அன்ரப்சர்ட் எக்டோபிக். டாபிக். ஸோ இதை வந்து நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், அதாவது டேப்லெட்ஸ் ஊசி போட்டு இதை வந்து மேனேஜ் பண்ண முடியும். பட் ரப்சர்ட் எக்டோபிக்னா அங்க இருந்த கர்ப்பம் வந்து சம்டைம்ஸ் ரப்சர் ஆகி வயிறு ஃபுல்லா பிளட்டா இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ இது வந்து சர்ஜிக்கல் கண்டிஷன். ஸோ நம்ம ஆபரேட் பண்ணி எந்த இடத்துல அந்த பிரெக்னன்சி இருக்கோ அதை நம்ம ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். மூணாவது வந்து மோலார் பிரெக்னன்சி. மோலார்

0: பிரெக்னன்சினா முத்துப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு அப்நார்மல் பிளசன்டேஷன்னால, அதாவது நஞ்சில ஏற்படுற ப்ராப்ளம்ஸ்னால வரதுதான் மோலார் பிரெக்னன்சி. ஸோ இதுலயும் எக்ஸசிவ் பிளீடிங் இருக்கும். ஸோ இது ஸ்கேன்ல தான் டயக்னோஸ் பண்ண முடியும். ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணணும், அந்த ஸ்கேன்ல எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இவாக்குவேஷன் பண்ணணும். இவாக்குவேஷன்னா அதை அபார்ஷன் பண்ற மாதிரி, நம்ம டிஎன்சி மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணி அந்த மோல் எல்லாமே ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் அவங்கள அந்த பீட்டா ஹெச்சிஜி லெவல்ஸ் வச்சு 6 to 9 weeks நம்ம மானிட்டர் பண்ணுவோம், டில் நெகட்டிவ் ஆயிடுச்சான்ற வரைக்கும். தேங்க்யூ.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் உதிரப்போக்கு குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவா.

0: இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 7:31. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் திரும்ப வரேன்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: இந்த மார்னிங் டைம்ல சூடான ஒரு கப்டியில டீ தூள் கூட கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து தட்டி போட்டா இன்னும் எவ்வளவு சூப்பரா வருமோ. அதே மாதிரி செம்ம பிரிஸ்கா போயிட்டு இருக்க இந்த மார்னிங் டைம்ல உங்களை இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக்க நான் ஒரு க்வெஸ்சன் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னா, பேரிடர் மேலாண்மை மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதற்காக குரல் மொபைல் செயலியை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? பேரிடர் மேலாண்மை மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த குரல் மொபைல் ஆப்பை அறிமுகப்படுத்திய ஸ்டேட் எது? இதற்கான விடையை கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே உங்கள் ஃபோன் எடுத்து ஃபேஸ்புக் பக்கம் போய் ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எங்கள் பேஜ் வரும். அதில் நம்ம வணக்கம் மக்களே போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட்டில் உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். சரியான விடையை சொல்கிற நேயர்களுக்கு எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுகள் காத்துட்ருக்கு. கமெண்ட்ஸில் உங்கள் ஆன்சர் லோட் ஆகட்டும்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:38 நிமிடம். நம்ம வணக்கம் மக்களை நிகழ்ச்சியில குரல் மொபைல் ஆப் சம்பந்தமா கேள்வி கேட்டிருந்தல, இப்ப அதை பத்தின இன்ஃபர்மேஷன். உள்ளூர் மொழியில குரல் அப்படின்னா இயற்கை அப்படின்னு அர்த்தம். ஆனா பேரிடர் காலத்துல இது நம்மளுக்கு ஒரு லைஃப் சேவர். இந்த ஆப்ல அப்படி என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா? இதோ சொல்றேன், முன்னெச்சரிக்கை அலர்ட். இதுதான் இதுல இருக்க ரொம்பவே சூப்பரான விஷயம். புயலோ கனமழையோ இல்ல ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் வரப்போகுதுன்னா மாநில மற்றும் மாவட்ட அதிகாரிகள் மூலமா முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் உடனே உங்க மொபைலுக்கே லைவா வந்துடும். அப்புறம் ஸ்பாட்ல இருந்தே லைவ் ரிப்போர்ட், நம்ம ஏரியாவில் புயலோ மழையோ இல்ல ஏதோ ஒரு விபத்து வந்தா ஸ்பாட்ல இருந்து டக்குன்னு இந்த ஆப் மூலமா தகவலோ இல்ல போட்டோவோ போட்டு ரிப்போர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ராக்கெட் வேக ஆக்ஷன், நம்ம அனுப்புற மெசேஜ் நேரா பேரிடர் மேலாண்மை டீமுக்கு ஆன்லைன்ல போயிடும். அவங்களும் உடனே அலர்ட் ஆகி டைம் வேஸ்ட் பண்ணாம மீட்பு பணிகளை ராக்கெட் வேகத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பெர்ஃபெக்ட் கம்யூனிகேஷன், இயற்கை சீற்றமா இருந்தாலும் சரி மனிதர்களால் வர ஆபத்தா இருந்தாலும் சரி கஷ்டமான நேரத்தில் அதிகாரிகளுக்கும் நமக்கும் நடுவில் எந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப்பும் இல்லாமல் எல்லாரையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி வைக்கிது இந்த ஆப். சுருக்கமாக சொன்னால் பொதுமக்களையும் அரசாங்கத்தையும் இணைக்கிற ஒரு சூப்பரான அட்வான்ஸ்டு டிஜிட்டல் பாலம் தான் இந்த குரல் ஆப். சரி, இப்போ நம்ம க்வெஸ்சன் கூறுவோம். இந்த குரல் மொபைல் ஆப்பை அறிமுகப்படுத்த

வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்.

0: கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 7:44. இன்னைக்கு என்ன டே தெரியுமா? டக்குன்னு அட ஜூன் 3rd அப்படின்னு சொல்லுவீங்க. எஸ், இது கால் வேலண்டரில் ஒரு நார்மல் டேவாக இருந்தாலும் நம்ம எல்லார் மனசுலையும் ஒரு ஸ்பெஷல் இடத்தை பிடிச்ச நாள். எஸ், இன்னைக்கு உலக மிதிவண்டி தினம், வேர்ல்டு பைசைக்கிள் டே. இந்த 2026 ஸ்பெஷல் தீம் என்ன தெரியுமா? சைக்கிளிங் ஃபார் எ கிரீனர் ஃபியூச்சர், அதாவது பசுமையான எதிர்காலத்தை நோக்கி மிதிவண்டி பயணம். சைக்கிள் இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன ஸ்மைல் வரும். நம்ம சின்ன வயசில் வாடகை சைக்கிள் எடுத்து குரங்கு பெடல் போட்டு ஓட்டின அந்த நாட்கள், அதெல்லாம் ஒரு பொற்காலம் இல்லை. முட்டி அடிபட்டு ரத்தம் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் மறுபடியும் ஏறி ஓட்டின அந்த த்ரில் இருக்கே, அதுக்கெல்லாம் ஈடு இணையே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி இருக்கு பாருங்கள். ஜிம்முக்கு காரில், பைக்கில் போயிட்டு அங்கே போய் ஏசி ரூமில் உட்காந்துட்டு சைக்கிள் மிதிக்கிறோம். வெயிலில் உண்மையான காற்றை வாங்கிக்கிட்டு நம்ம ஊர் ரோட்டில் சைக்கிள் ஓட்டுற சுகமே தனிதான் இல்லை. டெய்லி ஒரு அரை மணி நேரம் சைக்கிள் ஓட்டினா நம்ம உடம்பு செம ஃபிட்டாக இருக்கும், பெட்ரோல் செலவும் மிச்சம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் காற்றும் மாசுபடாமல் சுத்தமாக இருக்கும். ஹெல்த்துக்கு ஹெல்த்து, எர்த்துக்கு எர்த்து. இதை பற்றின நிறையா டீட்டெயில்ஸ் இன்றைக்கி வரலாற்று இன்ட்ரெஸ்டில் உங்களுக்காக வெயிட்டிங். அப்புறம் நம்ம இந்த கேள்வி அதை கொஞ்சம் மறந்துடாதீங்க, ஆன்சரை கமெண்ட்டில் லோட் பண்ணுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

நேரம் 7:52. இன்னைக்கு நம்ம வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில நான் கேட்டிருந்த கேள்வி, பேரிடர் மேலாண்மை மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த குரல் மொபைல் ஆப் எந்த ஸ்டேட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு? இதான் என்னோட கேள்வி. இதற்கான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதற்கான சரியான பதில் மிசோரம். இந்த ஆன்சரை கரெக்டா சொல்லியிருக்காங்க புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன், ராஜபாளையம் பிரபுவீரா, பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், பெரியவளையம் ரவிச்சந்திரன். விளக்கப்பாடி செந்தில் முருகன், பூர்வபாளையம் ஆனந்தமுருகன், முள்ளக்காடு பாபு, கிணார்லேந்து அன்பு, லோகேஸ்வரி என்ன ஊர்னு போடல, கிழமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், அன்புராணி, மதுரை சண்முகசுந்தரம், செஞ்சி கலைவாணி, சென்னை அந்தோனிராஜ், சென்னை சோமச்சந்திர பிரபு, அப்புறம் எரவஞ்சேரி ஷாகுல் அமைது, ஹரிகரன், அரியூரிலிருந்து வீரதுரை. கண்டுபிடிச்ச எல்லாருக்கும் எஃப்எம் ரெயின்பாவின் சார்பாக பாராட்டுக்கள். சூப்பர். எப்பவும் போல நானும் நம்ம விஜய் சார் மாடுலேஷன்ல இந்த ஆன்சர் சொல்ல கரெக்டா ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு யாருனா தப்பா சொல்லுவீங்க, அவங்க பேரை மென்ஷன் பண்ணலாம்னு பார்த்தேன், ஆனா எல்லாரும் தான் கரெக்டா சொல்லிட்டீங்களே. மீண்டும் உங்களுக்காக இப்போ ரெயின்போ மின் சார்பாக பாராட்டுக்கள். சூப்பர்.

ஓகே, வணக்கம் மக்களே. ஷோ இங்க நிறைவேறுது. நெக்ஸ்ட் உங்களுக்காக நம்ம புதுவை வெயிட்டிங் ஆர்ஜே அர்ச்சனா அங்க உட்காந்துருக்காங்க. அங்க யாருன்னு அவங்களே இந்த சீட்டுக்கு வந்து சொல்றேன்னு சொல்றாங்க. ஓகே, ஸ்டேடியம் புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன்ராஜ். இன்று முதல் இந்திய குடிமக்கள் ஜெர்மனியின் விமான நிலையங்கள் வழியாக வேறு ஒரு நாட்டிற்கு பயணம் செய்யும்போது விமான நிலைய வழிப்பயண விசா பெற தேவையில்லை என்று ஜெர்மனி அறிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவினை வலுப்படுத்துவதிலும் மக்களின் பயணத்தை எளிதாக்குவதிலும் ஜெர்மன் அரசு கொண்டுள்ள உறுதியை இந்த நடவடிக்கை வெளிப்படுத்துவதாக இந்தியாவில் உள்ள ஜெர்மன் தூதரகம் கூறியுள்ளது. கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். புதுச்சேரியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அனைத்து சமூக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடேசன் நகரில் உள்ள சேவை மைய வளாகத்தில் நாளை நடைபெறவுள்ளது. கோடை விடுமுறைக்கு பின் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. இங்கிலாந்து நாட்டின் டாண்டனில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன்களை எடுத்தது. பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன்களை குவித்து வெற்றியை தனதாக்கியது. இந்த வெற்றியின் மூலம் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் மக்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 92.8 கேட்டுக்கிங்க. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்கான நேரம் இது. டைம் இப்போ 8:03:09 ஆகுது. நிகழ்ச்சியில் உங்களோட நான் அர்ச்சனா. நம்ம புதுவை நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிளேஸ்க்கு நம்ம ஆர்ஜேஸ் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஆர்ஜே அன்பரசி இன்னைக்கு எங்கிருந்து பேச போறாங்க உங்ககிட்ட கேட்கலாமா? ஹாய் அன்பரசி, வணக்கம்.
2: ஹாய் வணக்கம் அர்ச்சனா, தேங்க்யூ சோ மச். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேர்களுக்கும் சூப்பரான இனிமையான அழகான காலை வணக்கம். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, அந்த வகையில சூப்பரான ஒரு புதன்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாரையும் நம்ம புதுவை நிகழ்ச்சியில உங்களை எல்லாரும் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம எந்த இடத்துல இருந்து நம்ம ஷோ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு கிராமம் தான். என்ன அப்படின்னா, ரொம்ப நம்ம எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பா விறுவிறுப்பா ஒரு பயங்கரமான சவுண்ட் பொல்யூஷன் எல்லாம் இல்லாத அப்படியே கொஞ்சம் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அப்படியே உள்ள அதுக்குண்டான ஒரு அழகோடயே இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமத்துல இருந்துதான் பேச போறோம். எவ்வளவு பேரு இப்ப வரைக்கும் நீ வந்து அந்த பேரை சொல்லலையம்மா அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் பில்டப் பண்ணணும் இல்லவா அப்படின்ற மாதிரிதான். சோ இப்ப வந்து கடப்பேரி குப்பம் அப்படின்ற ஒரு அழகான ஒரு ஊரு, பேர்லயே அதாவது ஊருடைய பேர்லயே ஏரியெல்லாம் வச்சிருக்கக்கூடிய இந்த ஊருடைய என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்கு, இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் நாம இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். சோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வெயிட்டிங்ல இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். ஹாய் வணக்கம். இப்படியே முடியுங்க. ஓகே வணக்கம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பேர் என்ன?
3: என் பேரு மாலதி. கடப்பேரி குப்பத்துல கட்டிக்கிறேன்,
2: கல்யாணம் பண்ணி

0: பண்ணிட்டீங்க, கண்ட பேரி குப்பத்தையும் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஓகே, உங்க சொந்த ஊர் என்ன மாலதி?
1: வக்கிரிப்பாளையம்.
0: ஓகே, இப்ப சொல்லுங்க மாலதி, கடப்பேரிக்குப்பம் பிடிச்சிருக்கா, பக்கிரிப்பாளையம் பிடிச்சிருக்கா? கடப்பேரிக்குப்பம் இந்த ஊர்ல வந்து என்னென்னலாம் ஸ்பெஷல் இருக்கு, உங்க ஊர்ல சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் என்ன, அதை பத்தி?
1: ஃபேமஸ் பார்த்தா கடப்பேரிக்குப்பம் கோயில் தான் ஃபேமஸ். அதிகமா பெருமா கோயில், மாரியம்மன் கோயில், திரௌபதி அம்மன் கோயில், அங்க சால்டி கோயில், பிள்ளையார் கோயில் தான் ஃபேமஸ் அதிகமா இருக்குது.
0: எல்லா கோவிலும் வச்சிருக்கீங்க.
1: மீனாட்சி அம்மன் கோயில்னா அதிகமா இருக்குது. இங்க ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா கடப்பேருக்கு பதில கோயில் அதிகமா இருக்கும். பார்த்தா சவுக்க போட்டுருக்காங்க, சவுக்க கொஞ்சம் அதிகமா இருக்கும்.
0: இங்க விவசாயம் தான் பிரதானமான ஊர். ஓகே, இப்ப உங்க ஊர் வந்து கடப்பேரி குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அது ஏன் பேர் வந்துச்சு அப்படின்றது? சரி,
1: கடப்பேரி குப்பம்னா இந்த சுண்ணாம்பு சூளை வச்சிருந்தாங்க இங்க. முந்தின வருஷத்துல வந்து சுண்ணாம்பு சூளை வச்சிருந்தனால குப்பம் வந்தது. அதெல்லாம் வந்து விவசாயம் பண்ணியிருந்தாங்க, அந்த சுண்ணாம்பு வச்சு விவசாயம்.
0: சுண்ணாம்பு வந்து எடுத்திருக்காங்க.
1: அப்படியே பாக்குது, அந்த சுண்ணாம்பு போட மாட்டாங்க.
0: அப்படியா, இங்க சுண்ணாம்பு சூளை இருந்துச்சா? ஓ, ஓகே ஓகே ஓகே. அப்ப இந்த கல்லு எல்லாம் நீங்க சுண்ணாம்பு கல்லு தானா? அதெல்லாம்
1: சுண்ணாம்பு.
0: இப்ப அந்த மாதிரி சுண்ணாம்பு சூளைகள்லாம் இருக்கா இங்க?
1: இல்ல, இப்ப இல்ல.
0: இப்ப இல்ல, நீங்க முன்னாடி எல்லாம் பாத்திருக்கீங்களா? இல்ல. சரி, ஓகே. இப்ப வந்து கடப்பேரி குப்பை வந்து சுண்ணாம்பு தான் அதிகமா முன்னாடி எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்போ என்னென்ன வேலை எல்லாம் இங்க செஞ்சுட்டு இருக்காங்க?
1: இப்ப பாத்தோம்னா சவுக தான், சவுக வியாபாரம் தான். நெல்
0: சூளை போட்டிருந்த இடத்துல இப்ப சூளைக்கு தேவையான மரங்களை
1: போட்டுருக்காங்க. அப்புறம் ஏரி ஃபேமஸ், அதிகமா ஏரி.
0: ஏரி இருக்கா? என்னென்ன ஏரி இருக்கு, எங்கெங்க இருக்கு?
1: என்ன
0: பாட்டி? ஓகே, என்ன உங்க ஊர்ல யாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? வைக்கப்பட்ட

0: ஃபேமஸ் அதிகமா ஏரி
1: ஏரி இருக்கா? என்ன ஏரி இருக்கு? எங்கெங்க இருக்கு? நாலு ஏரி இருக்கு. உங்க பேர் என்ன பாட்டி?
0: என் பேர் பொக்கில.
1: ஓகே பொக்கிலாயா, நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
0: நாங்க பிறந்து வாழ்ந்து இங்கேதான் இருக்கிறோம்.
1: இங்கேதான் இருக்கிறீங்க? ஓகே. எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு?
0: எங்களுக்கா எனக்கா என்ன ஒரு
1: ஐயோ வயசு
0: அம்மா தெரியல, எங்க அம்மா வச்சது ஒரு 70
1: இருக்குமா? சொன்னீங்க இல்ல இங்க சூழலாம் போட்டுக்காங்க, இந்த சுண்ணாம்பு சூழலாம் போடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா?
0: நாங்க என்ன பாத்துருக்கோம், எங்க அப்பா வந்து கல்லி விட்டுவரு, நாங்க சாப்பாடு எடுத்துட்டு போவோம், நிறைய சுண்ணாம்பு. இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாதுமா?
1: வேற என்னென்ன வேலைலாம் இங்க விவசாயம் எல்லாம் செஞ்சிருக்கீங்களா?
0: நீங்க
1: இந்த வேலை எப்படி கத்துக்கிட்டீங்க? அப்போ
0: அப்பவே சின்ன முள்ள கத்துக்கிட்டீங்க.
1: சரி, அப்ப இன்னொன்னு சொன்னீங்கல்ல, அப்ப வந்து நீங்க சாப்பிடும் போது ஏதோ பொண்ணு எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு ஆஃப்லைன்ல சொன்னீங்க, அதெல்லாம் என்ன?
0: மக்கையில கஞ்சி
1: குடிப்போம்.
0: அந்த காலத்துல கொடுத்தாங்க, அந்த காலத்துல வந்து கஞ்சி எல்லாம் கிடையாது, இப்பெல்லாம் சாப்பாடே கிடையாது, மக்கையிலதான் கஞ்சி குடிப்போம். நெல்லு அறுக்க போவோம், நெல்லு ஆத்தோம்னா மக்கையில கஞ்சி குடிக்கலாம். மாறி போயிடுச்சு.
1: அப்பெல்லாம் பாத்திரம் எல்லாம் இருக்காது?
0: பாத்திரம் எல்லாம் இல்ல. எங்க அப்பா கல்லி வெட்டும் போது பல்லாத்தான் உடம்புல பூ வெட்டுமோ அப்பெல்லாம், அப்புறம் வந்து வரவு அரைப்போம், ராகிலும் வரவு அரைப்போம், நெல் அரைப்போம். நெல் எல்லாம் அப்பெல்லாம் கிடையாது. வரவு தேனை
1: சிறுதானிய அரிசியா
0: சோளம் நெல் எல்லாம் ரொம்ப இல்ல அப்பெல்லாம். அப்புறம் நெல் அறுக்க போனோம்னா வச்சுக்கோ, தண்ணி மூணு தண்ணியில நெல் அறுப்போம். இப்பெல்லாம் ஏது காலம் மாறிடுச்சு, எந்த தண்ணியும் கிடையாது, காஞ்சி போய் கிடக்குது. ஏரி
1: கழனி வெளியா?
0: ஏரிதான். ஏரி
1: இங்க நிறைய வயல் தான் இருக்கா? சுத்தி நான் வரும்போதே பார்த்தா சுத்தி நிறைய வயல்களா இருக்கு.
0: ஆமா,
1: ரொம்ப நன்றி ஐயா நீங்க சொன்னதுக்கு. ஓகே மாலதி, கரெக்ட். ஓகே, நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து அவங்க விவசாயம் எல்லாம் இப்ப அதிகமா பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, இப்போ எங்கெங்கெல்லாம் வேலை பண்றாங்க உங்க ஊர்ல இருக்கவங்க? என்னென்ன வேலை எல்லாம் அதிகமா செய்யறாங்க?
2: இங்க வந்து பார்த்தா ஃபேக்டரி அதான் அதிகமா இருக்குது, தொழிற்சாலை, தொழிற்சாலை சுத்திப்பட்ட தொழிற்சாலை, அப்புறம் சேதராப்பட்டு கடந்தது
1: ஏரியாவா வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு? ஓகே, சோ அப்ப அங்க வந்து எல்லாரும் வேலைக்கு அதிகமா போயிட்டு இருக்காங்க. ஓகே, என்ன வேலை பண்ணிட்டு
2: இருக்கீங்க?
1: குழந்தையா? ஓகே, எதுக்குங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? சரி ஓகே, ரொம்ப வெக்கப்படுறாங்கப்பா. ஓகே, சோ அதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க, இப்ப வந்து குழந்தை இருக்குன்றனால வேலைக்கு போகல. சரி ஓகே, சோ இப்போ வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால எல்லாரும் அங்க வேலைக்கு போறாங்க. சுய தொழில் பண்றது அப்படின்னா இங்க என்னென்னலாம் பண்றாங்க? ஏன்னா எல்லாமே அவுட்டர்லதான் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப பிரதானமா ஏதாவது ஒரு பொருட்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னா எந்த ஊருக்கு போகணும் நீங்க?
2: சேதராப்பட்டு, கூட்டுரோடு, அதாவது விடியனூர், விடியனூர்லதான் கிட்ட இருக்குது, இந்த சைடுதான்.
1: ஓகே, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு சுற்றி சுற்றி எல்லா ஊருக்கும் நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு எல்லாமே வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிங்க, நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ,
2: தேங்க்யூ.
1: ஓகே, ஸோ அதுக்கும் ஒரு சிரிப்பு தான் சிரிச்சிருக்காங்கப்பா. எஸ் ஓகே மக்களே, நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடப்பேரிக்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில இருந்து தான் நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் அந்த ஊர்ல இருந்துட்டு இருக்கேன். ஸோ இங்க போயிட்டு இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதுவரை இணையதுங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: நம்ம புதுவை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.
4: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய

0: மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டிருக்கீங்க. நேரம் 8:31, 7 நொடிகள்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்.

0: காலேஜ், அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை கடப்பேரி குப்பம். இங்கிருந்து நம்ம ஆர்ஜே அன்பரசி பேசிட்டு இருக்காங்க. ரொம்பவே சுபமா நம்ம ஷோ போயிட்டு இருக்கு. இன்னும் யாரெல்லாம் பேச வெயிட் பண்றாங்க கேட்கலாமா அன்பரசி?
2: எஸ் அர்ச்சனா, வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. இப்ப ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியில எந்த ஊர்ல இருக்கும் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. சோ கடப்பேரி குப்பம் அப்படின்ற இந்த ஊர்ல இருந்துதான் வந்து நம்ம இன்னைக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சுத்தி சுத்தி சுத்தி நிறைய மரங்கள், என் கண்ணு முன்னாடி அவ்வளோ மரங்கள் இருந்துட்டு இருக்கு. ரொம்ப ஸ்வீச் ஸ்வீச் ஸ்வீச்னு அந்த பறவைகளோட சத்தமா இருக்கட்டும், இல்ல சுத்தி இருக்கக்கூடிய இயற்கை எழில் கொஞ்ச கூடிய அந்த நெல்லா இருக்கட்டும், இல்ல சவுக்கையா இருக்கட்டும், அப்படியே அந்த வயல்வெளிக்குள்ளேயே இந்த ஊர் வந்து இருக்கிறதுனால ரொம்பவே அமைதியான அழகான ஒரு ஊரா இருந்துட்டு இருக்கு. செஞ்சப்பட்ட ஒரு அழகான கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் கிட்டதான் அந்த ஊரை பத்தி நம்ம பேசி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்மள்கிட்ட பேசுறதுக்காக ஒரு சங்கத்து தலைவி வெயிட் பண்ணிருக்காங்க, அவங்கள நம்ம பேச போறோம். நீங்க வந்த உடனே கீதா கீதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அவங்கள்ட்ட நம்ம பேச போறோம். வணக்கம்மா. ஓகே, நீங்க என்ன உங்க ஊர்ல பயங்கர ஃபேமஸ் போல? ஓகே, ஃபேமஸ் தானா? சரி, ஓகே. இது என்ன விஷயமா நீங்க சங்கத்து தலைவின்றதால ஃபேமஸ் ஆயிட்டீங்க? சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நீங்க சொன்னதுக்கு. சரி, ஓகே, இவ்வளவு தைரியமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏதாவது
3: நான் சென்னையில இருந்து வந்தவ தைரியமா தான் இருப்போமா?
2: ஓகே, அப்ப இங்க இருக்கவங்க தைரியமா இல்ல சொன்னீங்களா? அது ஒரு பக்கத்துல இருக்கவங்கிட்ட நான் கேக்குறேன். ஓகே, ஒரு கடப்பேரி குப்பத்துக்கு நீங்க இங்க இருக்கீங்க, கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஊரு. ஓகே, எத்தனை வருஷம் ஆகுது?
3: 40 வருஷம்.
2: 40 வருஷம் இந்த ஊருக்கு வரும்போது அப்ப எப்படி இருக்கும்?
3: கம்பெனிகளா அதிகமா இருக்கு, எல்லாம் போக வர எல்லாத்துக்கும் வசதியா இருக்கு. அதுக்கு முன்னாடி வசதி இல்ல, வெளியூர் போயெல்லாம் இருந்தோம். கம்பெனில இந்த ஊரே பிடிச்சிருக்கு.
2: ஓகே, சோ இப்படி ஒரு அழகான ஒரு ஊரை கொஞ்சம் வெளியில வெளியில போய் போய் போய் போய் சத்தத்தை எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அமைதியான ஒரு ஊர்.
3: சென்னை விட இந்த ஊர் ரொம்ப பிடிச்சது.
2: ஓகே, எல்லாமே ஒரு கட்டத்துல மாறும் அப்படின்ற மாதிரி எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, ஓகேமா. சோ இப்போ நீங்க வந்துட்டு இந்த ஊரை 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்த கடப்பேரி குப்பத்துக்கும் இப்பக்கும் என்னென்ன வித்தியாசம்? என்னென்ன மாதிரி இருக்கு?
3: எல்லாமே மாறி இருக்கு. கம்பெனிங்க நிறைய வந்திருக்கு, பசு எல்லாமே இருக்கு, மக்களும் நல்லா.
2: ஓகே, ஓகே. சோ இப்போ வந்து முன்னாடி நீங்க வரும்போது இந்த சாலை வசதி, பேருந்து வசதி,
3: புத்தப்பட்டு இறங்கினா வந்து வரணும்.
2: ஓகே, இப்ப இங்க இருந்து துத்துப்பட்டு எவ்வளவு தூரம்?
3: இங்க இருக்கும்போது ஒரு 2 கிலோமீட்டர்.
2: 2 கிலோமீட்டர். ஓகே, உங்க ஊரை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாக்கள் எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம்.
3: கடப்பேரி போகும், கரூர், துத்திப்பட்டு, சேதரப்பட்டு, பார்ப்போம், வில்லியனூர்.
2: ஓகே,
3: அப்படியே இப்படியே போகலாம். வில்லியனூர்ல இருந்து
2: பாண்டி, பாண்டிக்கா. ஓகே, பாண்டியில இருந்து உங்க ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர்?
3: 15 கிலோமீட்டர்.
2: 15 கிலோமீட்டர் நீங்க போய்க்கலாம். சோ எப்படி என்ன அந்த வழியெல்லாம்?
3: 15 கூட்டோடு, இப்படி வெளியனூர் போனா 15, மேட்டுப்பாளையம் முத்திரப்பாளையம் 17.
2: ஓகே, சோ இப்ப இங்க இருந்து மேட்டுப்பாளையம் முத்திரப்பாளையமும் உங்களுக்கு வழி போக முடியும். ஓகே, ஓகே. இப்ப இங்க மெயினா போகணும்னா இங்க பத்துக்கண்ணு சைட்ல போயிட்டு போகணுமா, இல்ல வேற என்னென்ன வழி இருக்கு உங்களுக்கு போகணும்?
3: கூட்டோடு போயிட்டு வர போயிட்டு.
2: இங்க இருந்து கூட்டோடு எவ்வளவு தூரமா?
3: இங்க இருந்து கூட்டோடு ஒரு 4 கிலோமீட்டர்.
2: 4 கிலோமீட்டர். ஓகே, சோ அது மெயினான ஏரியான்றதால அங்கிருந்து எந்த ஊருக்கு வேணா போயிடலாம். அதிகமா அந்த ஊர் பயன்படுத்துறீங்க?
3: பக்கம் போயிட்டா சென்னை என்ன எல்லாத்துக்குமே போயிடலாம்.
2: சூப்பர், சென்னை வாசி அப்படின்றதுனால எப்ப பேசினாலும் சென்னையோட வாசனை வந்து வீசிட்டே இருக்குது. சரி, ஓகேமா. சோ இப்ப வந்துட்டு நீங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இங்க எனக்கு இன்னொன்னு சொன்னீங்க, இந்த சூழல் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அது அதை பத்தி சொல்லுங்க.
3: அது இப்பத்திக்கு அந்த கல்லு கிடைக்கலம்மா, பாப்பெல்லாம் வந்து சும்மா ரெடி பண்ணி எல்லாமே நாங்களே போட்டுதான் இருந்தோம்.
2: ஓகே,
3: நாங்களே போட்டுட்டு இப்ப ஆளு இருந்ததுனால நாங்க
2: என்ன பண்ணுவீங்க? அந்த சுண்ணாம்பு கல் சூளையா?
3: ஆமா, சுண்ணாம்பு.
2: ஓகே,
3: அதை வந்து நாங்க அவிச்சு உடச்சு அதை மாவாக்கி நாங்க மேல தளம் ஓட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கிறோம்.
2: ஓகே, தளம் ஓட்டுறதுன்னா என்னென்ன
3: பண்ணுவீங்க?
2: ஓகே,
3: வெள்ளம் இதெல்லாம் போட்டு தளம் தட்டுவோம்.
2: ஓகே, அது வந்து ஒயிட்டா இருக்கும்.
3: ஒயிட்டா இருக்கும், ஒயிலும் கலந்ததா இருக்கும், வெள்ளம் போட்டதுனால.
2: ஓ, கலர் வந்து கலர். இப்ப வந்து அந்த கூலிங்காக அந்த ஒயிட் கலர்ல மேல அடிக்கிறோமே அந்த மாதிரியா, இல்ல அது வேறையா?
3: வரையே போடுறது அப்படியே.
2: ஓகே,
3: தளம் போட்டுட்டு அதெல்லாம் பறைச்சு போட்டு தளம் அடிக்கிறது, அதாவது இந்த மொத்தத்துக்கு போடும்.
2: அது போட்டா என்ன ஆகும்?

0: எல்லாமே கிளா ஆகாது, நல்லா கூலிங்கா இருக்கும்.
1: ஓகே, அப்பவே வந்து வெயில் உள்ளலாம் அதிகமா வராம ஏசிக்கு பதிலா அது இயற்கையான ஏசி
0: மாதிரி.
1: ஓகே ஓகே. சோ இப்ப வந்து காலப்போக்குல அந்த சுண்ணாம்பு சூளையா சுண்ணாம்பு சூளை வந்து
0: மாறிடுச்சு.
1: இப்ப அது தவிர்த்து இங்க என்னென்னலாம் வேலை பண்றீங்க? இப்ப நீங்க அந்த ஃபீல்டுல இருந்தீங்கன்னு போது இப்ப அடுத்தது உங்க வேலையை என்னவா மாத்திக்கிட்டீங்க?
0: நாங்க கொல்லி வேலையை சவுக்கு போட்டிருக்கோம், நெல் போடுவோம், ஏதோ விவசாயம்
1: வளர்ப்போம்,
0: வீட்டுல எல்லாம் இதெல்லாம் போட்டுக்கோம், தேக்கம் அதெல்லாம் போட்டுக்கோம்.
1: ஓகே, வீட்லயே உங்க பின்னாடி தோட்டம்யா? தோட்டத்திலேயே தேக்கம் போட்டுருக்கீங்க, அவ்வளவு பெரிய இடம் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பத்து வீடு, இந்த வீடு அப்படியே அவ்வளவு கும்பலாது, இந்த வேப்ப மரத்துக்கு உட்காந்துட்டு எல்லாரும்
0: பேசிக்கிட்டு
1: ரொம்ப கூலிங்கா அழகா இருக்கு. அப்படியே எதிர கோவில் நிறைய மரங்களோட இப்போ வெயில் அப்படின்னும் போது கொஞ்சம் இந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப இளம்பா
0: கூலிங்கம்மா.
1: சோ இப்போ நீங்க சொல்லுங்க. சரி, நான் உங்கள்ட்ட ஃபைனலா கேக்குறேன்னா, இப்போ வெயில் காலம் இல்லையா, அப்போ வெயில் காலத்துல நம்ம உடம்ப பாத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்களா? இப்ப தண்ணி நிறைய குடிக்கணும், இப்ப ஜூஸ் நிறைய குடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கிராமத்துல இருக்கிற நீங்க வந்து வெயில் ஆகத்தையோ இல்ல வெயில குறைச்சிக்கிறதுக்கோ நீங்க என்ன பண்ணுவீங்க?
0: மோர் அதிகமா குடிப்போம்,
1: மோர்
0: மோர் தான் குடிப்போம், நிறைய அடிச்சு குடிப்போம், மோர் எங்களுக்கு குடிக்கும்.
1: ஓகே சார், இப்ப எங்க மாடு வளர்க்கறது எல்லாம் அதிகமா
0: இருக்கு.
1: ஓகே ஓகே. இங்க வேற என்ன பால் பண்ணைகள் இருக்குங்களா?
0: இங்க பால் தான் கரசூர் தான் போகணும்.
1: ஓகே,
0: கரசூர் தான் பால் பண்ணும். எங்க ஏரியாக்கள் சொல்லிருக்காங்க, ஆனா ஒண்ணும் வரல. இதுக்கு மேல என்னமோ வரல.
1: வேற என்னென்ன இங்க ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாம் என்ன இருக்கு?
0: அது ஒன்னும் வரலம்மா, அது ஒன்னும் வரல. அது இதுல இருந்து தைலாபுத்துல இருந்து வரும். அவங்க வந்து மாசத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பாப்பாங்க. கொடுத்தாலும் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் கோரிமோடலாம் வருவாங்க எல்லாமே.
1: மருத்துவ வசதி, கல்வி வசதி, அதுக்கெல்லாம் வந்து எங்க போவீங்க?
0: கல்வி இங்கே இருக்குமா? கல்வி வசதி நம்ம ஊர்ல இருக்கணும்.
1: என்ன ஸ்டாண்டர்ட் வரைக்கும்?
0: எட்டாவது வரல.
1: எட்டாவது வரைக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் எங்க போய் படிப்பாங்க?
0: கூட்டோட சேலப்பட்டு சொந்தமானம்
1: அந்த மாதிரி போய் படிப்பாங்க. வந்து பிளஸ் டூ வரைக்கும்
0: இருக்கு.
1: ஓகே, காலேஜஸ் போகணும்னா இங்கவே வந்து பக்கத்துல ஏதாவது தனியார் காலேஜ் அந்த இன்னைக்கு நம்ம கடற்கரை குப்பம் அப்படிங்கிற ஒரு ஏரியால இருந்துதான் நம்ம லைவ் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அடுத்ததா ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். ஹாய், வணக்கம். உங்க பேர்
2: என்ன?
1: உங்க பேர் என்ன? ஸ்வேதா. என்ன பண்றீங்க? சென்னையில போய் வேற எங்க போய் பாப்பீங்க?
2: பீச் பார்க்ல போனோம்.
1: விளையாண்டீங்களா? நல்லா போறீங்க? எல்லாமே வாங்கிட்டீங்களா?
2: இன்னும் வாங்கல, இன்னைக்கு தான் வாங்கணும்.
1: என்னென்ன வாங்க போறீங்க போயிட்டு?
2: பேக் வாங்க போறோம், டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டில், ஸ்டேஷனரி ஐட்டம்.
1: பெருசா போகுது. இதெல்லாமே போயிட்டு வாங்கிட்டு வருவீங்க இல்லையா? ஓகே. சோ நீங்க சொல்லுங்க, பாப்பாக்கு வந்து ஸ்கூல் போறது பிடிச்சிருக்கா? வீட்டுல இப்போ லீவ் டேஸ் நல்லா இருந்துச்சா?
2: ஸ்கூல் போறது?
1: வா, படிக்கிற பிள்ளையா நீ? சொல்லு, எதுக்காக ஸ்கூல் போறதுதான் பிடிச்சிருக்கு? எதுக்கு சொல்லுங்க? இங்க விளையாடுறதுக்கு ஆள் இல்லையா? ஆமாவா? ஸ்கூலுக்கு போனா நல்லா விளையாடலாம் அப்படிதானே? படிப்போம், விளையாடுவோம், எல்லாம் பண்ணுவீங்க. சரி ஓகே. சரி ஓகே, பாப்பா வந்து என்னவா ஆக போறீங்க படிச்சு?
2: நானா?
1: சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட். ரொம்ப அழகா பேசுனீங்க, தேங்க் யூ. அவங்க யார்? அவங்க உங்க பாப்பாவா?
2: ஆமா.
1: ஓகே, அவங்கள்ட்ட பேசலாம். தேங்க் யூ. ஓகே பாப்பா, உங்க பேர் என்ன?
2: ரூபஸ்ரீ.
1: ரூபஸ்ரீ என்ன படிக்கிறீங்க?
2: தேர்ட்.
1: தேர்ட் போறீங்களா? ஃபர்ஸ்ட் தேர்டா?
2: ஃபர்ஸ்ட் தேர்ட்.

0: இந்த வயசு வந்து 7 வயசு ஆனா எங்க அம்மா தேர்ட் சேர்த்துறாங்க.
1: ஓ அப்படியா, சரி ஓகே சரி ஓகே. பாப்பாவுக்கு வந்து சாப்பிடுறதுல என்னெல்லாம் பிடிக்கும்?
0: பிரியாணி.
1: பிரியாணி, ஓகே. எல்லாரும் சிரிக்கிறாங்க, சரியா? சரி ஓகே. என்ன விளையாட்டு பிடிக்கும் பாப்பாக்கு?
0: கண்ணாமூச்சி.
1: கண்ணாமூச்சி நல்லா விளையாடுவீங்களா? சரி, நான் போகும்போது உங்க கூட கண்ணாமூச்சி விளையாட்டு போறேன், சரியா? சரி ஓகே. நீங்க படிச்சு என்ன வாங்க போறீங்க?
0: ஐஏஎஸ்.
1: ஐஏஎஸ்ஸா? ஓகே அக்கா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீ ஐஏஎஸ்ஸா? சரி ஓகே. உங்க ஊர்ல திருவிழா நடந்துச்சாமே, நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? ஆமாவா? சரி, பொம்மை எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களா?
0: உங்க
1: ஊர் பேர் என்ன?
0: கடைப்பேருக்கு.
1: ஓகே சூப்பர், ரொம்ப அழகா பேசிட்டீங்க. தேங்க்யூ தேங்க்யூ.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் நம்ம புதுவை நிகழ்ச்சியின் மூலமாக. சோ நம்ம நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா, கடப்பேரி குப்பத்துல வந்து ரொம்ப அழகான ஒரு கிராமமா இருந்துட்டு இருக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப நிதானமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, பக்கத்துல ஃபுல்லா நிறைய இண்டஸ்ட்ரியல் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 9 மணிக்கெல்லாம் ஊர்ல இருந்து எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க போல இருக்கு. எல்லாரும் கிளம்பிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே. சோ இப்ப நம்மள்கிட்ட பேசுறதுக்காக 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
2: என் பேரு ஜெயா மேடம். ஜெயா மேடம்.
1: எஸ் ஜெயா. ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க?
2: நான் வந்து 7வது மேடம்.
1: 7வது படிச்சிருக்கீங்க. ஓகே, சூப்பர். எஸ் ஜெயா, இனிஷியலோட சொல்லும் போதே தெரியுது உங்க பேருமா? கன்னியம்மாள். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்?
2: வேலை. நான் கம்பெனிக்கு போயிருக்கேன்.
1: நீங்க கம்பெனிக்கு வேலைக்கு கிளம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: கிளம்பிட்டேன்.
1: ஓகே, ஓகே. சோ இங்க என்ன ஊருக்கு வேலைக்கு போறீங்க?
2: மேட்டுப்பாளையம்.
1: மேட்டுப்பாளையம் போயிடுவீங்க. ஓகே, நீங்க
2: வந்து கடைப்பறிப்பு டீ கடை வச்சிருக்கிறோம்.
1: ஓ, இதுதான் உங்க கடை? சூப்பர். அங்கிருந்து எல்லாரும் சொல்லும் போது டீ கடைக்கு போமா டீ கடைக்கு போமான்னு சொன்னாங்க. அதனால
2: வச்சிருக்கிறேன். எனக்கு எந்த இதுவும் கிடையாது. சொல்லுங்க, எனக்கு என்ன, நான் உழைச்சி அவன் நான் பாத்துக்கிறேன்.
1: சூப்பர்.
2: யாரும் எனக்கு அதை வந்து எதுவும் பண்ணல.
1: நம்ம தான் நம்ம கையை கொண்டு குழச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. ஜெயா கடைக்கு வந்து கூட்டு குடிக்க போயிட்டு போயிடலாம் அப்படின்னு. குட்டியா ஒரு கூரை கொட்டாக்குள்ள நீங்க வந்து கடை போட்டுருக்கீங்க. சரி, ஓகே. வேற என்னெல்லாம் இங்க போவீங்க?
2: டீ மட்டும்தான் மேடம் போடுவோம். டிஃபன் போறதுக்கு எனக்கு முடியல. முடியா பண்றதால
1: அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டீங்கன்னா இடையே போயிருவீங்க. நீங்க இப்படி வந்து பேசினாதான் நம்ம வந்து பேச முடியும். கைப்படாதீங்க. சரி, ஓகே. சரி, நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க வந்து எத்தனை வருஷமா இங்க இருக்கிறீங்க கடைப்பேரி கூட்டத்துல?
2: நான் இதே ஊர் இதே ஊர்ல மேரேஜ் பண்ணிருக்கேன்.
1: அப்படியா? இங்க இருக்கிற நிறைய பேர் இதே ஊர்ல வந்து பிறந்து இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, எப்படி சொந்தக்காரங்களுக்கு
2: கல்யாணம்
1: பண்ணிக்கிறீங்களா?
2: விருப்பத்துல.
1: ஆமா அப்பா, விருப்பத்துல சொந்தக்காரங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, ஓகேம்மா. இப்ப நீங்க இத்தனை வருஷமா இங்க இருக்கிறீங்க இல்லையா, சின்ன வயசுல நீங்க என்னென்னலாம் விளையாடுனீங்க அத பத்தி எல்லாம் சொல்லுங்க.
2: நாங்க எல்லாமே சின்ன பிள்ளைங்கல்ல உஸ்தபுரி விளையாடுவோம், ஓடி அடி விளையாடுவோம், பிடிக்கு ஓடுவோம், கருத்தத்தை பொறிக்கணும் வருவோம்.
1: என்னென்ன
2: விளையாட்டுலாம் ஞாபகம்? ஓட்ட பஞ்சம் விளையாடுவேன். சுத்திப்பட்டு ஓடு ஓடுனா நான்
1: ஓடுவேன். ஓட்ட பந்தயம் வீராங்கனையா?
2: ஓகே.
1: நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா?
2: எனக்கு அம்மா மாற வேணும்.
1: அப்படியா? ஓகே.

0: நம்ம வந்து எஃப்எம் ரெயின்போல இருந்து நம்ம புதுவை ஷோ இங்க பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. நீங்க வந்து எஃப்எம் தான் கேட்டிருக்கீங்களா?
1: எஃப்எம் ஓடி இருக்கு,
0: ஓடிட்டே இருக்குமா?
2: சரி ஓகே.
1: எஃப்எம் ரொம்ப கேட்பேன், டிவி இல்ல இங்க எதுவும் கிடையாது, எஃப்எம் தான் பெரும்பாலும் நான் கேட்பேன்.
0: கேக்குறதுதான் நமக்கு பெரிய வேலையா இருக்கும். சரி ஓகே,
1: கடையில ஓரும் எல்லாமே
0: ஊட்டி
1: கொடைக்கானல் போயிருக்கிறேன். இப்ப போவல, போன வாரம் திருச்செந்தூர் ராமேஸ்வரம் போயிட்டேன், அப்புறம் மூணார் போயிட்டு வந்தேன்.
0: சூப்பர்,
1: எல்லா ஊரும் நான் போயிட்டு
0: வரேன். அப்ப இந்த கோடை காலத்தை நல்லா கொண்டாடி இருக்கீங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க இவ்வளவு எனர்ஜியோட இவ்வளவு ஜாலியா எங்கள்ட்ட பேசினது ரொம்பவே நன்றிமா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். எஸ் மக்களே, இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடப்பேரிக்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஊரை பத்தி தான் நிறைய விஷயங்கள் கண்டிப்பா தெரிஞ்சிட்டு இருப்பீங்க, நிறைய என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சி நிறைய செய்து கொள்வது. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே அன்பரசி தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நேரம் 8:55 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால் சரியா சிறங்கோ சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: சில பேரை இப்படி சொல்கிறது உண்டு, அடுத்தவங்களை அனுசரித்து நடந்துக்க தெரியல, அவன் என்ன சார் மனுஷன் அப்படிம்பாங்க. சக மனிதர்களோடு எப்படி பழகிறது அப்படின்னு தெரியாததுனாலேயே பல பேர் இன்றைக்கி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வசதி வாய்ப்பெல்லாம் சரியாக இருக்கும், ஆனால் வாழ்க்கை சரியாக இருக்காது. இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுகிறது பழகிறதுங்க

0: பல பேர் இன்றைக்கி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வசதி வாய்ப்பெல்லாம் சரியாக இருக்கும், ஆனால் வாழ்க்கை சரியாக இருக்காது. இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுகிறது பழகிறதுங்கிறது தெரியாததுனால தான் இந்த அவஸ்தை. சரி, இந்த அவஸ்தை இல்லாமல் வாழறது எப்படி? இதுக்கு அனுபவசாலிகள் சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம நாக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். வார்த்தைகளை வந்து கொட்டிவிட்டு அதுக்கப்புறம் அள்ள முடியாமல் கடந்து கஷ்டப்படக்கூடாது. எப்படி பேசுகிறோங்கிறதும் முக்கியம், பேசுகிறப்ப எப்படி முகத்தை வச்சுருக்கிறோங்கிறதும் முக்கியம். அன்பாக பேசினாலும் நல்லாயிருக்கும், அப்படி பேசுகிறப்ப ஆதரவாக அவர் தோல் மேலே ஒரு கையை போட்டுக்கிட்டு பேசினா இன்னமும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது விஷயம், இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்ப வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது. கொடுக்குற வாக்குறுதி குறைச்சலாக இருக்கணும். அப்படி கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றணும். நாம் ஒருத்தரை பாராட்டுறோம் அல்லது அவரை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறோம்னா அது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். நம்ம பாராட்டு அல்லது விமர்சனம் அடுத்தவருடைய முன்னேற்றத்துக்கு உதவுறது மாதிரி இருக்கணும். நாம் சொல்கிறத கேட்டுட்டு அவன் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துடக்கூடாது. எப்பவும் உற்சாகமாக இருக்கணும், முகம் அலர்ச்சியாக இருக்கணும். மனுஷன் இருந்தால் வருத்தம் கவலை ஏமாற்றம் எல்லாம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் மனசில் இருக்கட்டும். அந்த வருத்தமும் கவலையும் ஏமாற்றமும் சேர்ந்துக்கிட்டு நம்ம முகத்தில் இருக்கிற மலர்ச்சியை மூடி மறைக்கிறதுக்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது. எந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்ட பேசினாலும் வெளிப்படையாக பேசணும், திறந்த மனசோடு பேசணும், மூடி மறைச்சி முன்னு மூழ்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்போ விவாதம் பண்ணுங்க, அது தப்பு இல்லை, ஆனால் வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணலாம், ஆர்கியூ பண்ணக்கூடாதான். நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த நல்ல குணங்களே நம்மளை பற்றி எடுத்து சொல்லணும், அது மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்கக்கிட்ட உள்ள கெட்ட குணங்களை பற்றி அவசியம் இல்லாமல் நாம் பேச வேண்டியதில்லை. உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்களா, அப்படி அவங்க பேசுகிறதுல உண்மை இல்லையா அப்படின்னா அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை, விட்டுடலாம், அது தானாக போயிடும். ஒரு நாலஞ்சு பேரோட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க. தமாஷா பேசலாம், ஆனால் உங்கள் தமாஷ் வந்து அடுத்தவங்களை வந்து கேலி பண்ணுறதா இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, அது தேவையில்லை. உங்கள் செயல்பாடுகள் தெளிவாக இருக்கட்டும், பாராட்டு தானாக உங்களை தேடிக்கிட்டு வரும். இன்னொரு மனுஷனுடைய மனசில் கௌரவமான ஒரு இடத்த பிடிக்கணும்னா நாம் இந்த குணத்தையெல்லாம் நம்மக்கிட்ட வளர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து அனுபவசாலிகள் சொல்லியிருக்கிற குறிப்புகள். இந்த குறிப்புகளை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும், அது முக்கியம். தப்பாக புரிஞ்சுக்கிட்டால் என்ன தெரியுமா? இதை கேளுங்க, ஒருத்தர் வந்தார், சார் அடுத்தவங்க தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு அன்பாக பேசணும்னு சொன்னீங்க, அப்படி தான் பேசினேன், அவர் முதுகை கூட தட்டி கொடுத்தேன், என் வேலை போயிட்டுது சார், வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னார். யாருக்கிட்ட அப்படி பேசுனீங்கன்னு கேட்டோம். என் முதலாளிகிட்ட சார் அப்படிங்கிறார் ரொம்ப சோகமாக.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
8: ஏய், இங்க தாதா கிங்.
9: கண்ணா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

பிரிக்ஸ் அமைப்பின் பேரிடர் அபாய குறைப்பு பணிக்குழுவின் முதலாவது நேரடி தொழில்நுட்ப கூட்டம் ஒடிசா மாநிலம் பூரியில் இன்று தொடங்குகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, சவுதி அரேபியா, எகிப்த், ஐக்கிய அரபு அமீரகம், எத்தியோப்பியா, ஈரான் மற்றும் இந்தோனேஷியா உட்பட 11 பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். பட்டியலின மக்களின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவது குறித்து மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுடில்லியில் நடைபெறவுள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமரின் பட்டியலின மக்கள் மேம்பாட்டு திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிய உள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் மரப்பாலம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை சிவகாமி நகர், கம்பன் நகர், மரியாள் நகர், தேவா நகர், தியாகப்பிள்ளை நகர், அன்னை நகர், அபிராமி நகர், ஜெயா நகர், புதுநகர் ஒரு பகுதி, தட்சிணாமூர்த்தி நகர், கமலம் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: நேரம் 9 மணி. இனி கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன்ராஜ். அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வரும் வெனிசுலா இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தவுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் மருந்து பொருட்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராயப்பட உள்ளன.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ நேர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 9:03. இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இந்த ஷோல உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். உங்க சாய்ஸ் எது? கிறிஸ்பி பீட்ஸ், ஹாட் மெல்டிங் மெலோடி, ஆட வைக்கிற பாட்டு, இப்படி என்ன வேணும்னு சொல்லுங்க, நாம் அதை லைவ்ல பறக்க விடலாம். ஸோ உங்க போன் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச படம் அப்புறம் பாட்டு இதை டைப் பண்ணி 7598510505 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எஸ் நேர் விருப்ப நிகழ்ச்சியில முதலாவதா பாட்டு கேட்டிருக்காங்க வடவெளியிலிருந்து லூயிஸ் செல்வராஜ். இவங்களோட விருப்ப பாடல் தாண்டவம் படத்திலிருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்பை இன்றே தொடங்குங்க.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: எஸ் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாட்டு கேட்டிருக்காங்க. ஆண்டிப்பட்டிலிருந்து ஆராதனா, இவங்களோட விருப்ப பாடல். மின்னலே படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நம்ம வாட்ஸ்அப் விண்டோல அடுத்ததா சாய்ஸ் வந்திருக்கு. எஸ் நேர்வு நிகழ்ச்சியில அடுத்ததா பாட்டை கேட்டிருக்காங்க. கரூர்ல இருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார் மற்றும் காவ்யா, இவங்களோட விருப்ப பாடல் வெள்ளக்காரதுரை படத்துல இருந்தேன்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ், நமது வளர்ச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாட்டோட வராங்க. கள்ளக்குறிச்சி கண்டாச்சிமங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா மற்றும் வேல்முருகன் இவங்களோட விருப்ப பாடல் தர்பார் படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு.

0: சும்மா கீழ்
1: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த சாய்ஸ் நேயர் தேனிலேருந்து ராதா அப்புறம் பிரியா இவங்களோட விருப்ப பாடல் எண்ணெய் அறிந்தால் படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: அடுத்ததா பாட்டை கேட்டிருக்காங்க. அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், நிஷா, ராகுல், ஹரிணி, அப்புறம் நிலானி, இவங்களோட விருப்ப பாடல் பிகில் படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கேன்.

நேரம் 9:43. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாட்டு கேட்டிருக்காங்க. செஞ்சி, சிங்கவரம், கலைவாணி மற்றும் கனிஷ்மா இவங்களோட விருப்ப பாட்டு வசீகரா படத்திலிருந்து ஆன் தி வே. தோ வந்துகிட்டே இருக்கு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு தி ஷோ நேர் விருப்பம். நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாட்டு கேட்டிருக்காங்க. திருச்சியில இருந்து சுவாமிநாதன் மற்றும் சித்ரா இவங்களோட விருப்ப பாடல் வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கேன்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுல்ல. ஆமாம், அதனால தான் இந்த கம்மி நேரத்தில் நிறைய பேருக்கு சாங் போட முடியல. அவங்க யார் யாருன்னா, காரைக்கால் ஜோசப் விஜயராகவன், வாரியங்காவல் கதிரவன், வசந்தி கொளஞ்சிநாதன், மணிசேகர், முத்தரசநல்லூர் நவீன், சுந்தர், வெள்ளிவாக்கம் குபேந்திரன், லக்ஷ்மி பாலமுருகன், முதுகுடி வி ஐயனார், கிழமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், கேரளாலேந்து குமார், சேலம் மகேந்திரன், திண்டுக்கல் சரவணன், அழகுமணி, முதலியார்பேட்டை தங்கப்பாண்டி, மணியனூர் மகேந்திரன், சவுத் ஆப்பிரிக்கா கிருஷ்ணமூர்த்தி, சவுத் ஆப்பிரிக்கா மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், நெல்லிக்குப்பம் மனோஜ், சோபனா திகழினியான், திகழிசை சுரேந்தர், காயத்ரி, உளுந்தூர் பேட்டை ராஜேந்திரன், சென்னையிலிருந்து ராம, அப்புறம் ஆண்டிப்பட்டிலிருந்து செந்தில் முருகன். எல்லாருக்கும் சாங் போட முடியல அப்படின்னு நினைக்கும் போது
2: என் நெஞ்செல்லாம் துடிக்குது, கண்ணெல்லாம் கலங்குது. ஆனா நான் என்ன செய்ய முடியும்?
1: ஒரு மணி நேரம் தானே இருக்கு. நீங்க கலப்படாதீங்க. இன்னைக்கு 6:20 மனம் விரும்புதேஷோ இருக்கு. அதுல உங்களோட விருப்பப்பாட்டை கேட்டு என்ஜாய்.

பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். இன்று உலக மிதிவண்டி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் பசுமையான எதிர்காலத்திற்கான மிதிவண்டி பயணம் என்பதாகும். எளிமையான, மலிவான, நம்பகமான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நீடித்த போக்குவரத்து சாதனமாக மிதிவண்டியை அங்கீகரித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் நல வாழ்வையும் வளர்க்கும் விதமாக இந்த நாள் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அனைத்து சமூக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடேசன் நகரில் உள்ள சேவை மைய வளாகத்தில் நாளை நடைபெறவுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3ஆவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. இங்கிலாந்து நாட்டின் டாண்டனில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: நேரம் 10 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இன்று முதல் இந்திய குடிமக்கள் ஜெர்மனியின் விமான நிலையங்கள் வழியாக வேறு ஒரு நாட்டிற்கு பயணம் செய்யும்போது விமான நிலைய வழிப்பயண விசா பெற தேவையில்லை என்று ஜெர்மனி அறிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவினை வலுப்படுத்துவதிலும் மக்களின் பயணத்தை எளிதாக்குவதிலும் ஜெர்மன் அரசு கொண்டுள்ள உறுதியை இந்த நடவடிக்கை வெளிப்படுத்துவதாக இந்தியாவில் உள்ள ஜெர்மன் தூதரகம் கூறியுள்ளது. கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட்,

எஃப்எம் ரெயின்போ புதுவை 92.8 கேட்டிருக்கீங்க எல்லாருக்கும் மீண்டும் இனிய வணக்கம் மக்களே. டைம் இப்போ 10:03:23 ஆகுது. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களோட நான் அர்ச்சனா. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன குவிசஸ்லாம் காத்துட்ருக்கு அப்படின்னு நீங்களும் ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. எஸ், இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டை சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், இதை சார்ந்த கேள்விகள் தான் உங்களுக்கு இடம்பெற போகுது. எஸ், தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் கல்வெட்டுகள் இருக்குது. தமிழ் பிராமி எழுத்துக்களில் கூட இருக்குது, தமிழ் எழுத்துக்களையுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் எந்த இடங்களில் அமைந்திருக்கு அப்படின்ற கேள்வியை நான் சொல்ல போகிறேன், பதிலை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ கால் பண்ணுங்கள் 2271760 மற்றும் 2275230. என்ன கேள்வி உங்களுக்காக காத்துட்ருக்கு தெரியுமா? எஸ், பூஞ்சேரி கல்வெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல்வெட்டு, பூஞ்சேரி கல்வெட்டு தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஒரு ஊரின் பெயர் தான் இது. ஸோ அந்த ஊர் பெயராலே அந்த கல்வெட்டு பெயரும் சொல்லப்படுது. பூஞ்சேரி கல்வெட்டு தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கால் பண்ணுங்கள் நம்ம எஃப்எம் ரெயின்போவுக்கு. நீங்கள் வாட்ஸ்அப் கூட பண்ணலாம் 7598510505. இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங், ஆல் டே ஜாலிடே சாங் கேட்கலாம் வாங்க.

0: கெட் செட் கோ கிடைச்சிக்கிங்க. நம்ம ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தமிழக கல்வெட்டுகள் சார்ந்த கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில பூஞ்சேரி கல்வெட்டு தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நெல்லிக்குப்பம் சுரேந்தர் பேசுறேன் மேடம்.
0: சுரேந்தர் சொல்லுங்க, என்ன பதில்?
1: மேடம், பூஞ்சேரி கல்வெட்டு வந்து தற்பொழுது மாவட்டம் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கு.
0: சரி,
1: ஆனா இதற்கு முன்பா வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தோட இணைஞ்சிருந்தது. ஆனா அதற்கு வந்து ஓல்டு பதில் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம், ஆனா தற்பொழுதைய பதில் வந்து செங்கல்பட்டு மாவட்டம்.
0: சோ அது அப்படியே பிரிச்சு அந்த ஆன்சர் அழகா சொல்லிருக்கீங்க, அது ஒரு தெளிவான விளக்கம் தந்திருக்கீங்க சுரேந்தர். ஃப்ரம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: அதே போல பூஞ்சேரி கல்வெட்டுகள் எந்த பகுதியில இருக்கு அப்படின்னா மாமல்லபுரம் பகுதியில அருகே காணப்படும் பூஞ்சேரி கல்வெட்டு.
0: ஓகே, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. சரி, நான் சொல்லிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம், தேங்க்யூ
0: தேங்க்யூ. இங்க நொண்டி வீரப்பன் தொட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாறை மீது அது அமைந்திருக்கு. ஸோ அந்த பேர் கூட அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் அந்த பேரை சொல்லியிருக்காங்களாம். ஸோ அந்த பாறை மீது அமைந்துள்ளதாக தகவல் இங்க இருக்கு. கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன கேள்வி உங்களுக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கல்வெட்டு இது, 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது, பாண்டிய மன்னன் மாறன் சடையன் காலத்தை பற்றி குறிப்பிடும் ஒரு கல்வெட்டு. ஸோ க்ளூஸ் நிறைய நான் சொல்லிட்டேன், அது என்ன ஊர் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கல்வெட்டு 8ஆம் நூற்றாண்டை

சார்ந்தது. பாண்டிய மன்னன் மாறன் சடையன் காலத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு கல்வெட்டு. ஸோ இந்த கல்வெட்டு அமைந்திருக்கும் ஊரின் பெயர் என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. ஸோ கால் பண்ணுங்க 2271760 and 2275230.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்றுவலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்றுவலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

கெட் செட் கோ கிட்டச்சிக்கிங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 டைம் இப்போ 10:17 ஆகுது. நம்ம நிகழ்ச்சியில் தமிழக கல்வெட்டுகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கல்வெட்டு 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. பாண்டிய மன்னன் மாறன் சடையன் காலத்தை பற்றி குறிப்பிடுவது. ஸோ இந்த கல்வெட்டு அமைந்திருக்கும் ஊரின் பெயர் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். சரியான பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275230 நீங்கள் வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். 7598510505க்கு

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அண்ட் அவர் குரல்ல ஒரு சுபமான சாங் காத்துட்டு பானா காத்தாடி படத்துல இருந்து கெட் செட் கோ கேட்டுங்க. நம்ம நிகழ்ச்சியில தமிழக கல்வெட்டுகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் இது. 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டு ஒன்று இங்க இருக்கு. பாண்டிய மன்னன் மாறன் சடையன் காலத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு கல்வெட்டு அப்படின்னு ஒரு பெரிய க்ளூவே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கல்வெட்டு அமைந்திருக்கக்கூடிய ஊரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாலும் சரியா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. செஞ்சி சிங்காவரம், கலைவாணி, கனிஷ்மான், சென்னை அந்தோனி ராஜ் இவங்க இருவருக்குமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். என்ன ஊர் அப்படின்னா மானூர். எஸ், இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு தான் பாண்டிய மன்னன் மாறன் சடையன் ஆட்சி காலத்தை பற்றி குறிப்பிடுவதாக இருக்கு. ஸோ மீண்டும் ஆன்சர் உங்களுக்காக, மானூர் கல்வெட்டு தான் இந்த ஆன்சர். கெட் செட் கோ கேட்டுருக்கீங்க. இந்த நேரம் என்ன கேள்வி உங்களுக்காக, பூலாங்குறிச்சி கல்வெட்டு. எஸ், பூலாங்குறிச்சி கல்வெட்டு தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. ஸோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2270530.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: கெட் செட் கோ கிடைச்சிக்கிங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல. அந்த காலங்களில் நீண்ட காலம் அழியாது இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கப்பட்ட எல்லா செய்திகளையும் கற்கல்ல பொறிச்சிருக்காங்க. ஸோ இதை தான் கல்லில் பொறிக்கப்பட்ட இந்த செய்தியை தான் நம்ம கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பெரும்பாலும் இந்த கல்வெட்டுகளில் மன்னர்களின் ஆணைகள், அவர்கள் செய்த பணிகள், இது போன்ற கல்வெட்டுகளே நிறைய இருக்கு. தமிழக கல்வெட்டுகள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில். பூலாங்குறிச்சி கல்வெட்டு, இந்த கல்வெட்டு தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்றாங்க கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: ஆரியபாளையத்திலிருந்து பலராமன் பேசுறேன் மேடம்.
0: பலராமன் சார், சொல்லுங்க என்ன பதில்?
1: அந்த மாவட்டம் வந்து சிவகங்கை மாவட்டம் மேடம்.
0: சிவகங்கை மாவட்டம் அப்படின்றது சரியான பதில் தானா?
1: அதான் மேடம், சரியான பதில் தான் மேடம். அது
0: சரியான பதில் தான் சொல்லிருக்கீங்க. ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.

0: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: தேங்க் யூ. இங்க நமக்கு கல்வெட்டுகள் குறித்த கேள்விகள் நம்ம கேட்டுட்டு அந்த வரிசையில உங்களுக்கான கேள்வி என்ன தெரியுமா? எஸ், கலப்பிரர் காலத்தை சார்ந்த ஒரு கல்வெட்டு 10ஆம் நூற்றாண்டை சார்ந்தது, கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கு. ஸோ அந்த கல்வெட்டு என்ன ஊரில் இருக்கு அப்படின்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. ஒரு க்ளூ சொல்லணும் அப்படின்னா, மழை காலத்தில் ஏற்படக்கூடிய ஒன்று, மழை நிறைய வந்தால் என்ன ஆகும்? ஸோ அந்த ஒரு க்ளூ தான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். அதில் தான் அந்த ஊரின் பெயரை அடங்கியிருக்கு. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, கலப்பிரர் காலத்தை சார்ந்த ஒரு கல்வெட்டு 10ஆம் நூற்றாண்டை சார்ந்தது, கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்றது நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். 2271760 மற்றும் 2275 2300 தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: கல்வெட்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்திருக்கக்கூடியவை, மிக பழங்கால வரலாற்று செய்திகள், நிகழ்வுகள், இது எல்லாமே இதற்கு ஒரு நம்பகமான சான்று அப்படின்னா கல்வெட்டுகள் தான். சோ அதே சார்ந்த கேள்விகள் தான் நம்ம கிட்டிருக்கும். தமிழக கல்வெட்டுகள் சார்ந்த கேள்விகள் அந்த வரிசையில் களப்பிரர் காலத்தை சார்ந்த ஒரு கல்வெட்டு 10ஆம் நூற்றாண்டை சார்ந்தது, கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கு. அந்த ஊரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கும். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க கேக்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்தில் இருந்து பாபு.
1: ஓகே, சொல்லுங்க என்ன ஆன்சர்.
2: மேடம், அது கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளலூர்ல இருக்கு. மேடம்,
1: கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளலூர். மழை மழை நேரத்துல வரும் சொன்னதுனால ரொம்ப ஈஸியா
2: கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: வெள்ளலூர் சொல்லிட்டீங்க, சரியான பதில் சொல்லிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: கல்வெட்டுகள் சார்ந்த கேள்விகள் அந்த வரிசையில, ஒரு சில கல்வெட்டுல ஒரு மொழி மட்டும் இல்லாம பல மொழிகளையும் இந்த கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த நேரம் என்ன கேள்வி உங்களுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, விஜய் பிரகாஷ் கார்த்திக் ஸ்ரேயா கோஷல் குரல்ல ஒரு சுபமான சாங் உங்களுக்காக நானி கோனி சாங் மாற்றான் படத்துல இருக்கு. ஓகே, என்ன கேள்வின்னு தெரிஞ்சுக்கலாமா? மிக பழமையான தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட ஒரு கல்வெட்டு மதுரை மாவட்டத்தில் அமைந்திருக்கு. சோ மதுரை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஊரின் பெயர் என்ன அப்படின்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, மிக பழமையான தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட ஒரு கல்வெட்டு மதுரை மாவட்டத்தில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்றது நீங்க தான் சொல்ல போறீங்க. சோ இதற்கு ஒரு முக்கியமான க்ளூ அப்படின்னா, முக்கணிகள்ல ஒன்று இந்த ஊரின் பெயர் துவங்கும். சோ க்ளூ சொல்லியாச்சு, அதனால நீங்க தான் கால் பண்ணி ஆன்சர் சொல்ல போறீங்க. 2271760 மற்றும் 2275235.

0: போறாங்க. சரியா சொல்றாங்களா? கேக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகா இளமாங்குளம் ஆர் முருகன்.
0: அட்ரஸ் சொல்லிட்டீங்க?
1: சரியான
0: பதில் மாங்குளம் அப்படின்றத சரியான பதில். எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம், காலை வணக்கம்.
0: தேங்க்யூ. மாங்குளம், எஸ், இந்த மாங்குளம் கல்வெட்டுலதான் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட ஒரு கல்வெட்டாக இருக்கு. கெட் செட் கோ கிடைச்சிக்கங்க. இந்த நேரம் உங்களுக்காக என்ன கேள்வி தெரியுமா? உத்திரமேரூர் கல்வெட்டு, தேர்தல் முறையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு. நிறைய ஸ்கூல் டேஸ்ல நம்ம படிச்சிருப்போம் இந்த கல்வெட்டு பற்றி. உத்திரமேரூர் கல்வெட்டு தேர்தல் முறையை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு கல்வெட்டு. யாருடைய காலத்தை சார்ந்தது, எந்த மாவட்டம் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. 2271760 மற்றும் 2275230.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. தமிழக கல்வெட்டுகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. ஆரம்ப காலங்களில் இந்த கல்வெட்டுகள் பிராகிருத மொழியில் இருந்திருக்கு, அதன் பிறகு சமஸ்கிருதத்தில் இருந்திருக்கு, அதன் பிறகு 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகாக பல்லவர் காலத்தில் தமிழில் பொறிக்கப்பட்டிருக்கு. கல்வெட்டுகள் சார்ந்த கேள்விகள் அந்த வரிசையில் உத்தரமேரூர் கல்வெட்டு, தேர்தல் முறையை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு, யாருடைய காலத்தை சார்ந்தது, எந்த மாவட்டம்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க கேட்கலாமா? வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஐயப்பன், சொல்லுங்க என்ன பதில்?
1: காஞ்சிபுரம்.
0: காஞ்சிபுரம், ஓகே. எந்த யாருடைய காலத்தை சார்ந்த கல்வெட்டு அப்படின்னு ஒரு கேள்வியும்
1: கேட்டிருந்தேன்.
0: அது தெரியலையே அப்படின்னா சரியான ஆன்சர் பராந்தக சோழ கல்வெட்டு. சரியா?
1: ஓகே ஓகே,
0: சரியான பதில் சொல்லிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயப்பன். தமிழக கல்வெட்டுகள் சார்ந்த கேள்விகள் கேட்டிருந்தோம். உங்களுக்கு நிகழ்ச்சி பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன்ராஜ். ஒருங்கிணைந்த பழங்குடியின மேம்பாட்டு முகமைகள் மற்றும் ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டங்களை வலுப்படுத்துவது குறித்த தேசிய மாநாட்டை பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் இன்று புதுடெல்லியில் ஏற்பாடு செய்துள்ளது. இம்மாநாட்டில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகளில் நிறுவப்பட்டுள்ள 75 விண்வெளி ஆய்வகங்களை அவர் மெய்நிகர் முறையில் தொடக்கி வைக்கவுள்ளார். இந்தியர்கள் ஜெர்மனியின் விமான நிலையங்கள் வழியாக வேறு ஒரு நாட்டிற்கு பயணம் செய்யும்போது விமான நிலைய வழிப்பயண விசா தேவையை ஜெர்மனி ரத்து செய்துள்ளது. இது இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. இதனை இந்தியா வரவேற்றுள்ளது. இந்த நடவடிக்கை இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவினை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சகம் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளது. இவ்வாண்டின் துவக்கத்தில் ஜெர்மனி அதிபர் திரு ஃபிரெட்ரிக் மெர்ஸ் இந்தியா வந்தபோது பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு டி கே சிவகுமார் இன்று பதவியேற்கிறார். இந்த ஆண்டிற்கான பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் ஜூலை மாதம் 31 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. துணிச்சல் மிக்க செயல், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அளப்பரிய பங்கை வழங்கும் சிறப்பு

அவர்களுக்கு ஆண்டுதோறும் பால புரஸ்கார் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் வழங்கப்படும் இந்த விருதுக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 11:03. மேடி மேஜிக் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். முதல் பாடல் காதல். இந்த மூன்றெழுத்து வார்த்தைக்குள்ளதான் எத்தனை ரகசியங்கள், எத்தனை கவிதைகள் ஒளிஞ்சிருக்குல்ல. என்னவோ நடக்குதே அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள மனசுக்குள்ள 1000 பட்டாப்பூச்சிகள் ரெக்கை கட்டி பறக்க ஆரம்பிச்சிடும். லவர்கிட்டருந்து வர அந்த சின்ன மெசேஜ், அவங்களோட ஒரு நொடி பார்வை, அந்த ஃபர்ஸ்ட் டைட் லவ் ஃபீலிங்கு, அதெல்லாம் ஒரு தனி சோகம். அப்படிப்பட்ட ஒரு அழகான முதல் காதல் கணத்தை இப்போ கேட்கலாம். வாரணம் 1000 படத்துல இருந்து.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் லவ் வித் யூ.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்த காதல் வந்துட்டா நம்ம மனசுக்குள்ள ஒரு விசித்திரமான வித்து நடக்கும். அதாவது அவங்க எங்கேயோ தூரத்தில் மழையில் நனைஞ்சா கூட இங்கே நமக்குள்ளே ஒரு சிலிர்ப்பு உண்டாகும். ஒரு மென்மையான பூவுக்குள்ளே ஒரு நெருப்பு துளியை வச்ச மாதிரி நெஞ்சுக்குள்ளே ஒரு அழகான தவிப்பு ஆரம்பிக்கும் பாருங்கள். அதுதான் இந்த காதலோட ஆகச்சிறந்த தருணம். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான பேரன்பை இப்போ பாட்டாக கேட்கலாம். சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் இருந்தேன்.

0: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில வாழ்க்கையில சில பேரை நம்ம முதல் தடவையா பார்க்கும் போதே மனசுக்குள்ள ஏதோ ஒரு பழைய ஞாபகம் டக்குன்னு வந்து போகும். முன்பின் தெரியாத ஒரு முகம், ஆனா அவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மனசுல ஒரு வித்தியாசமான ஒரு மயக்கத்துல அழந்துடும் நம்ம மனசே. ஒரு கணத்துல நம்ம உலகமே அப்படியே தலைகீழா மாறி போயிடும். முதல் தடவையா ஒருத்தரை பார்த்து அப்படியே ஒரிஞ்சு நின்ன அந்த மேஜிக்கல் மொமெண்ட்டை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி இப்ப கேட்கலாம். யாரடி நீ முகினி படத்துல இருந்து
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 11:23. இந்த காதல் வந்துட்டா நம்ம வாழ்கிற உலகமே மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிஜம்தான் போல. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு பகலும் புரியாது, இரவும் தெரியாது. கால நேரமே இல்லாத ஒரு புது உலகத்தில் வாழ ஆரம்பிச்சிடும். அவங்க பேசுகிற சாதாரண வார்த்தை கூட நமக்கு பெரிய வாக்கியமாக, ஒரு கவிதையாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படி ஒரு மேஜிக்கல் லவ் இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரப்போகுது. நரம்பெல்லாம் இசைமிட்டு மனசுக்குள்ளே குதிக்க ஒரு பாட்டு காத்துட்ருக்கு, உனக்கும் எனக்கும் படத்தில் இருந்தேன்.

லைஃப்பில் சில முகங்கள் ஒரே ஒரு நிமிஷம்தான் நம்ம கண் முன்னாடி வந்துட்டு போகும். ஆனால் அவங்க கடந்து போனதுக்கப்புறம் நம்ம நிம்மதியே மொத்தமாக போயிடும். அந்த ஒரு குட்டி சந்திப்புக்கு அப்புறம் மறுபடியும் இவங்களை எப்போ பார்ப்போம், இந்த உலகத்தில் இவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹார்ட்டு தேட ஆரம்பிச்சிடும். மனசு ஒரு பக்கம் பதறும், இன்னொரு பக்கம் நம்மளை மாதிரியே அவங்களும் அந்த லவ்வை ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசித்து அப்படியே தலை பாரமாகும். அந்த ஒரு அழகான தேடலையும் காதலோட தவிப்பையும் இந்த பாட்டில் கேட்கலாம். ஜே ஜே படத்துலேருந்து

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: நேரம் 11:35. நம்ம தினமும் கடந்து போற சின்ன சின்ன விஷயங்கள் தான் நிஜமான சந்தோஷமே ஒளிஞ்சிருக்கு. ஒரு சுட சுட காப்பி, நமக்கு பிடிச்ச பழைய சினிமா, இல்லைனா அந்த காலத்து இந்த சாயங்கால நேரத்து குழுமை, இது நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களோட லிஸ்டே நமக்கு தெரியாம அந்த ஒருத்தரோட முகம் வந்து அப்படியே உட்காந்துக்கும். நம்ம அவங்க கூட இருந்தால் தினமும் பார்க்குற சாதாரண விஷயங்கள் கூட அவ்வளோ அழகாக மாறிடும். நமக்கு பிடிச்ச ஒரு ஸ்பெஷல் மனிதரை நம்ம அன்றாடம் ரசிக்கும் ஒரு சின்ன விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த பாட்டை கேளுங்களேன், பொறி படத்துல இருந்து.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: காதலிக்கும் போது நமக்குன்னு ஒரு புது உலகம் உருவாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமா? மற்றவங்க எல்லாரும் நம்மளை ஒரு பேரால் கூப்பிடும்போது நம்மளுக்கு பிடிச்ச அந்த ஒருத்தர் மட்டும் நம்மளை ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு ஒரு செல்ல பேர் சொல்லி கூப்பிடுவாங்க பாருங்க. அப்படியே இந்த பாட்டை கேளுங்க, சத்தியம் படத்துல இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நம்ம எல்லாருமே இப்போ பெரியவங்களாகி ஒரு பிஸியான உலகத்தில் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு கணம் கண்ணு மூடி யோசிச்சு பாருங்க, அந்த சின்ன வயசில் ஒரு மரத்து அடியில் விளையாண்டது, பள்ளிக்கூட பாடத்தை விட பட்டாம்பூச்சியை துரத்தி பிடிச்சது, ஒரு சின்ன விஷயத்துக்காக அப்படியே கைகொட்டி சிரிச்சது அப்படின்னு அந்த மெமரிஸ் எல்லாம் வேற லெவல் ஃபீலிங்ஸில். அந்த சின்ன வயசு நட்பும் குறும்பும் இப்போ ஒரு அழகான காதலாக மாறி நிற்கிறப்போ மீதிக்கு இந்த பாட்டை கேளுங்க. 4 ஸ்டூடெண்ட்ஸ் படத்துல இருந்து

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: நேரம் 12 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன்ராஜ். இந்திய இளைஞர்கள் மிதிவண்டி ஓட்டுதலை ஒரு பழக்கமாக ஏற்படுத்தி கொண்டு உடற்தகுதி மிக்க, நலமான மற்றும் பசுமையான தேசத்தை உருவாக்கும் இயக்கத்தினை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உலக மிதிவண்டி தினத்தையொட்டி வெளியிட்ட காணொலி செய்தி வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டிற்கான பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் வழங்கப்படும் இந்த விருதுக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுமார் 40,000 மாணவர்கள் தங்கள் மறுமதிப்பீட்டு விண்ணப்பங்களை வெற்றிகரமாக சமர்ப்பித்து எவ்வித சிக்கலுமின்றி விண்ணப்பிக்கும் செயல்முறையை நிறைவு செய்துள்ளதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSE தெரிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்களின் விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களில் காணப்படும் பிழைகளை சரிபார்ப்பதற்கும் விடைகளை மறுமதிப்பீடு செய்வதற்குமான இணையதள சேவையை CBSE நேற்று தொடங்கியது. கோடை விடுமுறைக்கு பின் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. பள்ளி திறக்கும் முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாளை கேரள பகுதிகளில் தொடங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதுவை 102.8 மக்களே, இந்த நேரம் வரலாற்றில் இன்று நிகழ்ச்சிக்கான நேரம். டைம் இப்போ 12:03:29 ஆகுது. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. இன்று ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரலாற்றில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு, உங்களுக்காக நிறைய தகவல் காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இருக்க தொடர்ந்து கேளுங்க. இது புதுவை 102.8.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் என்று கேட்டுருக்கீங்க. 1947 மவுண்ட்பேட்டன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. மவுண்ட்பேட்டன் திட்டம்னா என்ன? வைஸ்ராய் மவுண்ட்பேட்டன் அவர்கள் 1947 ஜூன் 3 பிரிட்டிஷ் இந்தியாவை இந்தியா பாகிஸ்தான் என்று பிரிக்கும் திட்டத்தை அறிவித்த தினம். அது மட்டும் இல்லாமல் சுதந்திரத்திற்கான களத்தை அமைத்த தினம் வரலாற்றில் இன்று.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வரலாற்றில் இன்று கெட்டிருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல். 1972 ஜூன் மாதம் 3ஆம் தேதி INS நீலகிரி போர் கப்பல் சேவையில் இணைக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. இந்த INS நீலகிரியோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இந்தியாவின் முதல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நவீன போர்க்கப்பல் இந்த INS நீலகிரி. கடல்சார் பாதுகாப்பை பலப்படுத்த கடல் பாதுகாப்பு படையில் INS நீலகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று.

0: நிலைப்பலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: வரலாற்றில் என்று கேட்டிருக்கீங்க புதுவை 102.8. நேரம் 12:49, காதலர் தினம் படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு சுபமான சாங் காத்துட்டு வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் இந்த நேரம் என்ன தகவல் உங்களுக்காக. 1657 June 3 ரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர் வில்லியம் ஹார்வி அவர்கள், இங்கிலாந்து மருத்துவர் வில்லியம் ஹார்வி அவர்கள் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. 1889 June 3 முதன் முதலாக மின்சாரம் அதிக தூரம் கொண்டு செல்லப்பட்ட தினம். சோ எங்கிருந்து எங்க தெரியுமா? அமெரிக்காவின் வில்லாமிட்டி அருவியில் இருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஓரகன் போர்ட்லண்ட் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. சோ உலகளவில் முதன் முதலாக மின்சாரம் அதிக தூரம் கொண்டு செல்லப்பட்ட தினம் 1889 June 3 வரலாற்றில் இன்று.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம்.

0: தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: ஏஞ்சல் வந்தாலே சாங் உங்களுக்காகவே காத்துட்டு தேவி ஸ்ரீ பிரசாத் சித்ரா குரல்கள் பத்ரி படத்தில இருந்து எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் என்று கேட்டுருக்கீங்க. இன்று ஜூன் மாதம் 3ஆம் தேதி உலக மிதிவண்டி தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி உலக மிதிவண்டி தினம் கொண்டாடப்பட்டு வருது. 2018 ஜூன் 3 முதல் உலக மிதிவண்டி தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த நிலையான போக்குவரத்து பயன்பாடு அப்படின்னா அது மிதிவண்டி தாங்க. மலிவான, எளிய, எல்லோரும் பெறக்கூடிய ஒன்று மிதிவண்டி. உலக மிதிவண்டி தினத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? மிதிவண்டி பயன்பாட்டின் நன்மைகளை பற்றிய விழிப்புணர்வை எல்லோருக்கும் ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாம நிலையான போக்குவரத்து பயன்பாடாக மிதிவண்டி பயன்பாட்டை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுதான். சோ மக்களே, நாமும் முடிந்தவரையில் மிதிவண்டியை பயன்படுத்துவோம், எரிபொருள் செலவை மிச்சம் செய்வோம், சரிங்களா? இந்த நேரம் பாடல் உங்களுக்காக. இப்போ ரெயின்போ புதுவை 102.8 நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நடைபெற்ற தகவல் அத்தனையும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். வரலாற்று என்ற நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
4: பாட்டு பாடவா?
5: வேணாம் வேணாம்.
4: பாட்டு கேட்கவா?
6: இது ஓகே.
7: மனம் விரும்புதே,
6: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
5: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
6: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
5: மனம் விரும்புதே.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அரசு திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிறப்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களால் சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள பழங்குடியின மக்கள் வளமான கலாச்சாரத்தையும் பயன்பாட்டையும் கொண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அமைப்புகள் மற்றும் திட்டங்களை வலுப்படுத்துவது குறித்த தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்கள் வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கான பல திட்டங்களை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றடைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சில பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதாகவும் அவர்களுக்கும் திட்டங்களின் பயன்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். சுதந்திர போராட்ட வீரரும் கல்வியாளருமான வி வி எஸ் ஐயரின் நினைவு நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வி வி எஸ் ஐயர் வீர தீரம் மிக்க

0: சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்தார் என்றும் தமிழ் இலக்கியத்திற்கு அவர் அளித்த பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் கூறியுள்ளார். விவிஎஸ் ஐயரின் வாழ்க்கை இளைய தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கடந்த ஆண்டில் இரண்டாவது இடத்தில் இருந்த அமெரிக்கா மூன்றாவது இடத்திற்கு சென்றுள்ளது. சூரிய மின்சக்தி உற்பத்தியில் சீனா முதலிடத்தில் உள்ளது. இது தொடர்பாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் இந்த சாதனை மத்திய அரசின் முறையான கொள்கை மற்றும் திட்டமிடலால் சாத்தியமானது என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தூய்மை எரிசக்தியை ஊக்குவிப்பதற்காக சூரிய மின்சக்தி திட்டங்களை கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பையும் இது உறுதி செய்துள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி கூறினார். உலக சைக்கிள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எளிமையான, எரிபொருள் செலவில்லாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து சாதனமாக உள்ள சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் இந்நாள் உலக சைக்கிள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. துர்க்மெனிஸ்தான் நாடு முன்மொழிந்ததை ஏற்றுக்கொண்டு ஐநா பொதுச்சபையில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பசுமையான எதிர்காலத்திற்கான சைக்கிள் பயணம் என்ற கருப்பொருளுடன் இவ்வாண்டு உலக சைக்கிள் தினம் கொண்டாடப்படுகிறது. உலக சைக்கிள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, ஆரோக்கியமான பசுமையான தேசத்தை உருவாக்க இளைஞர்கள் சைக்கிளை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத சைக்கிள் பயணம் சமநிலையான வாழ்க்கை முறையையும் உறுதி செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியாவுக்கான திட்டங்களை வடகிழக்கு மாநிலங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மிசோரம் மாநிலம் கோலாசிப் மாவட்ட வளர்ச்சி மன்ற கூட்டத்திற்கு தாம் தலைமை வகித்ததை குறிப்பிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், இப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசின் திட்டங்கள் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு உத்வேகம் அளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் இன்று நண்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார். தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வந்து தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தீயில் சிக்கியவர்களை விரைவாக மீட்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆரவல்லி மலைத்தொடர் குறித்து மத்திய அரசு தயாரித்த அறிக்கையை ஆய்வு செய்வதற்காக உச்சநீதிமன்றம் உயர்மட்ட நிபுணர் குழுவை அமைத்துள்ளது. வன ஆராய்ச்சி மற்றும் கல்விக் குழுமத்தின் தலைமை இயக்குநர் காஞ்சன் தேவி தலைமையிலான இக்குழு மத்திய அரசு அனுப்பியுள்ள அறிக்கையை ஆய்வு செய்து வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எவ்வித சமரசத்திற்கும் உட்படாமல் அறிவியல் பூர்வமாக அனைத்து பிரச்சினைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், ஆரவல்லி மலைத்தொடரின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான பரிந்துரைகளையும் அறிக்கையில் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆரவல்லி மலைப்பகுதியில் சுரங்கப் பணிகளுக்கு அனுமதி அளிப்பதால் சுற்றுச்சூழலுக்கு ஏதேனும் பாதிப்பு உள்ளதா என்பதையும் தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இம்மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி மூலம் அதிக அளவில் ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் பொது மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்ல ஓபன் பண்றதுக்கான கிட்டத்தட்ட 400,300 பேருக்கிட்ட அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கோம். தவிர்த்து பெண்கள் வந்து 239,000.

0: 95 பேரும், ஆண் வாடிக்கையாளர்கள் 1,61,130 பேரும் சேர்ந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நேரடியாக அவங்க வங்கி கணக்கையே வர வைக்கப்படுகிறது. அவங்க கணக்குல வந்து பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வங்கியின் சேவைகளும் எளிதாக கிடைக்கப்படுகிறது. மொத்தமா 4,50,000 அக்கௌண்ட் ஜீரோவா இருந்தாலும் அவங்களுக்கு அனைத்து வகையான வங்கி சேவைகளும் இது ஒரு தங்கு தடையம் இன்றி வர வைக்கப்பட்டு பெற்றுக்கொள்ளப்படுகிறது.
1: ஜன்தன் வங்கிக் கணக்கை தாம் தொடங்கியதன் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகளை நேரடியாக பெற முடிவதாகவும், கடனுதவி பெறுவதற்கு வசதியாக உள்ளதாகவும் பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
2: சக்தி, கடந்த 10 வருஷமா இங்கதான் அக்கௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். பஸ்ல எல்லாம் வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னாக்கா 5,000-10,000 கேட்டிருந்தேன். இப்ப எல்லாம் அப்படி அதெல்லாம் கிடையாது, ஃப்ரீ அக்கௌண்ட்லயே ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஈஸியாகவும் இருக்கிறது, நல்லாவும் இங்க எல்லா கடன்களும் கிடைக்குது. விவசாய கடனும் கிடைக்குது, நகை கடனா கிடைக்குது. அக்கௌண்ட் ஓபன் பண்ணனாலும் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நல்லா சேவை பண்றாங்க. நாங்க இங்கேயே தொடர்ந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோம்.
1: ஹோர்முஸ் நீரிணையை கப்பல்கள் தடையின்றி கடந்து செல்வதற்கு சர்வதேச அளவில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வலியுறுத்தியுள்ளார். வாஷிங்டனில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுக்கு சீனா ராணுவ உதவி செய்ததாக கூறப்படும் தகவலில் உண்மை இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையே பல ஆண்டுகளாக உறவு நீடித்து வரும் நிலையில் சீன ஆயுதங்களை அந்நாடு கொள்முதல் செய்து வைத்திருந்ததாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளிடையே நீண்டகால உறவு நீடித்து வரும் நிலையில் போர் சூழலை பொறுத்தமட்டில் சீனா சற்று விலகியே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஐநா அமைப்பில் சீனா ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும், ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ கேட்டுக் கொண்டார். பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் நாட்டின் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈரான் இந்த பதில் தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 25-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. இந்தோனேஷியா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா சிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அரசு திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிறப்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களால் சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. நேரம் 12:51 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
5: நட்சத்திரமும் கட்சி சின்னமும் கலர் தோரணங்களும் பளிச்சிடுகின்றன. கடை வீதியை சாலை கடக்கும் இடத்தில் பளிச்சு பளிச்சென்று சுவரொட்டிகளில் நீல எழுத்துக்கள் கண்களை கவர்கின்றன. ராஜாஜி பிறந்த தின விழாவில் பேசுபவர்கள் பட்டியலில் அவள் பெயர் கொட்டை எழுத்துக்களில் விளங்குகிறது. செல்வி மைத்ரேயி எம்ஏ. இதென்ன, போஸ்டரில் எல்லாம் என்னை கேட்காமல் பெயரை போட்டிருக்கிறீர்கள், எம்ஏ என்று வேறு போட்டிருக்கிறீர்கள். அதனால் என்ன, நீங்கள் எம்ஏ தானே? ஸ்ரீனிவாசனின் நிதானமான மறுமொழி அவளுடைய கோபத்தை கிளப்புவதாக இருக்கிறது. நான் எம்ஏ பரீட்சை கூட இன்னமும் எழுதவில்லையே. அதனால் என்ன,

நான் பிராக்கெட் போட்டு கொடுத்தேன். போடாமலேயே அடிச்சிட்டான். ஒன்றுமில்லாதவனெல்லாம் பொய்யா என்னென்னமோ சொல்லிக்கிறான். நீங்கள் இதோ பரீட்சை எழுதினா பாஸ் பண்ண போகிறள். என்ன வந்துடுத்தோ இப்போ? நாம் ஒன்றும் பொய் சொல்லலையே. மைத்ரேயினால் விழுங்கி கொள்ள முடியவில்லை. கோயில் குளத்தை சுற்றிய தெருக்கள் எல்லாவற்றையும் கடந்து அவன் வண்டியை செலுத்துகிறான். ஊரை விட்டு தள்ளி சினிமா கொட்டகையின் பின்னே அங்கொன்றும் இங்கொன்றுமாக வீடுகள் எழும்பியிருக்கின்றன. ஒரு பெரிய வீட்டின் முகப்பில் கட்சி கொடி தெரிகிறது. அந்த வாயிலில்தான் வண்டி வந்து நிற்கிறது. வாயிலின் கூர்ச்சான அழகு மரங்கள் இரண்டு வளர்ந்திருக்கின்றன. சுற்றுச்சுவருக்கு மேல் வண்ணத் தொகைகள் போல போகன் வில்லாக்கள் கொடிகள் வண்ண வண்ண மலர்களை சுமந்து கொண்டு விழுகின்றன. முன்முற்றம் அகன்று சிமிட்டு தளமாக இருக்கின்றது. இரண்டு பணியாளர்கள் நீண்ட கயிற்றில் கட்சி தோரணத்தை ஒட்டி தோரணம் கட்டி கொண்டிருக்கின்றனர். ஒருவன் ஓடி வந்து காரின் கதவை திறக்கிறான். வீட்டுக்குள்ளிருந்த இரண்டு பெண்மணிகளும் லோகாவின் கணவரும் வருகின்றனர். வாங்கோ என்று அவளை புன்னகையுடன் வரவேற்கும் பெண்மணியின் முகத்தில் வைரங்கள் வண்ண ஒளிக்கதிர்களை வாரி வீசுகின்றன. நடுத்தர வயதுக்குரிய அவள் ஜாதி ஆச்சாரப்படி காஞ்சிவரம் பட்டுச்சேலையை உடுத்தியிருக்கிறாள். இன்னொருத்தி வயசில் இளையவள், ஆனால் அசைய முடியாத பருமன். அவளும் வைரமும் தங்கமும் காஞ்சிபுரம் பட்டுமாக மின்னுகிறாள். ஆறு கஜம் சேலை அணிந்து நிற்கும் அவளை ஸ்ரீனிவாசன் மனைவி என்று அறிமுகம் செய்து வைக்கிறான். மற்றவள் சகோதரி என்று தெரிந்து கொள்கிறாள். பெரிய கூடத்தில் சோபா செட்டுகள் இருக்கின்றன. ஸ்ரீனிவாசனையே அச்சாக கொண்ட இரண்டு சிறுவர்கள் நீண்ட பைஜாமா சட்டைகளுடன் புதிய விருந்தாளிக்காக உடை உடுத்து கொண்டார் போல விளங்குகின்றனர். சுரேஷ், நரேஷ் என்று பெயர் சொல்கின்றனர். உட்காருங்கம்மா என்று ஸ்ரீனிவாசன் அங்கவஸ்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு பரபரப்பாக சகோதரியுடன் உள்ளே செல்கிறான். எதிரே லோகாவின் கணவர் மொட்டைத்தலைதான் புன்னகை செய்கிறது. லோகா ரொம்ப பிஸியா இருக்கா, அதனாலே இன்னைக்கு இங்கே வர முடியல. நீங்க போங்கோன்னா. டெர்லின் சட்டை, வைர மோதிரம், தூய வெள்ளை கலவை, மடிப்பு வெட்டி. மைத்ரேயிக்கு என்ன பேசுவதென்றே புரியவில்லை. ஒரு கணம் தான் எதற்காக அங்கு வந்திருக்கிறாள் என்று புரியாதவள் போல் சுற்றும் முற்றும் பார்க்கிறாள். வாயிலிருந்து இருவர் வருகின்றனர். வெற்றிலை புகையிலை வாயும் மூக்கு கண்ணாடியும் கதர் சால்வையுமாக ஒரு பெரியவர், கஞ்சி விரைப்பு கதர் சட்டையோடு கூடிய இளைஞன். லோகாவின் கணவர் எழுந்து கைகுவித்து வரவேற்றார். இவதான் ப்ரொஃபஸர் வேதாந்தம், வால்மீகி ராமாயணத்தின் அத்தாரிட்டி. நீ வா, லெக்சரெல்லாம் கேட்டிருப்பியே. மைத்ரேயி இன்னைக்கு பேசுறா. உங்களுடைய புத்தகம் ஒன்று படிச்சிருக்கேன், இந்து சமயம் பற்றியது. நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் என்று மைத்ரேயி கை குவிக்கிறாள். அதுவா, இப்போ லேட்டஸ்டாக ஒன்று எழுதியிருக்கிறேன் பார்த்தேளா. வால்மீகி, கம்பன், துளசி மூணு பேரையும் ஒப்பிட்டு. பார்க்கலே. பாருங்க அவசியம். நீங்கள்லாம் தான் படிக்கணும். ஆள்காட்டி விரலை நீட்டிக்கொண்டு அவர் வற்புறுத்தும் போது ஸ்ரீனிவாசன் வருகிறான். வாங்கோ எல்லோரும் உள்ளே, கொஞ்சம் டிஃபன் காஃபி சாப்பிட்டு விட்டு போனால் சரியா இருக்கும். மணி 4:30 ஆயிடுத்து. முன்கூடத்தை அடுத்து சாப்பிடும் கூடத்தில் கண்ணாடி போன்ற தளத்துடன் சாப்பிடும் மேசையை சுற்றி 8 நாற்காலிகள் இருக்கின்றன. பல பழக்கும் தட்டுக்களில் கேசரியும் கார சோமாசியும் கொண்டு வந்து ஸ்ரீனிவாசன் சகோதரியும் இன்னொரு பெண்மணியும் பரிமாறுகின்றனர். தேநீரா காஃபியா என்று கேட்டுக்கொண்டு போய் எல்லோரும் விரும்பும் காப்பியை கொண்டு வருகின்றனர். சிற்றுண்டி முடித்த பின்பு மைத்ரேயியும் ராமாயண பெரியவரும் லோகாவின் கணவரும் கதர்ச்சட்டை வைத்தியநாதனும் வண்டியில் ஏறிக்கொள்கின்றனர். முன்பு அவள் பார்த்த கடை வீதியின் பின் ஒரு மைதானத்தில் பொதுக்கூட்ட மேடை அமைத்திருக்கின்றனர். கட்சி சுவரொட்டிகள், அண்ணாவும் மூதறிஞரும் இணைந்து நிற்கும் படங்கள், நட்சத்திர தோரணத்துக்கும் குன்றிமணித்தாள் தோரணத்துக்கும் இடையே கூட்டம் சுமாராக கூடியிருக்கிறது. மேடை மீது இருக்கும் 6 நாற்காலிகளில் ஒன்றுக்கு அவளை அழைத்துச் செல்கிறான் ஸ்ரீனிவாசன். கூட்டத்துக்கு தலைமை வகிக்க இருக்கும் சந்தான கிருஷ்ணமாச்சாரி அங்கே அவளுக்கு அறிமுகமாகிறார். பெரிய நாமத்துடன் ஒட்டி உலர்ந்த ஒரு முதியவர், திருச்சிதம்பரம் பஞ்சாயத்து தலைவர் தனபாண்டி. குன்றிமணி கரை வேட்டியுடன் அவளுக்கு அறிமுகமாகிறார். அவர் ஒரு பேச்சாளர், படப்பை தாஸ். அவனும் குன்றிமணி கரைத்துண்டணிந்து கை குவிக்கிறான். அழகிய மணவாளன் கதர்த்துண்டும் நெற்றியில் திருமண்ணும் அணிந்து வெற்றிலை புகையிலே நிறைந்த வாய் சிந்தாமல் கை குவிக்கிறான். இவர்தான் இதுவரை நம்ம ஸ்டார் ஸ்பீக்கர் என்று ஸ்ரீனிவாசன் தெரிவிக்கிறான். கட்சி இளவட்டங்கள் குச்சிக்கால் சராயும் சட்டையுமாக அவளை பார்க்கும் ஆவலுடன் கை குவிக்கின்றனர். புகைப்பட கருவியை தூக்கி கொண்டு ஒருவன் அங்குமிங்கும் போகிறான். விளக்குகள் குப்பென்று ஒளிர்கின்றன. கூட்டத்தின் ஒரு புறத்தில் ஸ்ரீனிவாசன்

இளவரசன் குடும்பத்தினரை தவிர பட்டுச்சேலை வைர அணிகளுடன் பெண்கள் பலர் வந்திருக்கின்றனர். லோகாவின் கணவர் கூட்டத்தை வரவேற்று பேசுகிறார். மைத்ரேயியை அவர் அறிமுகம் செய்து வைக்கும்போது, எனக்கு அவளை பாவாடை கட்டுற பிராயத்திலிருந்து பழக்கம். அப்பவே அவ சூட்டிக்கியும் புத்திசாலித்தனமும் அபாரம். இன்னைக்கு பெரியவர் பிறந்தநாள் விழாவிலே பேச வந்திருப்பது கன பொருத்தம். தம்பிகளெல்லாம் காத்துருக்கா, நான் அதிகம் பேசலே என்று அரை மணி நேரம் பேசுகிறார். பிறகு ராமாயண கேசரி, ப்ரொஃபஸர் வேதாந்தம், ராமாயணத்தில் சூடாமணி படலத்தில் தொடங்கி பெரியவரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டியதன் அவசியத்தை வற்புறுத்துகிறார். பிறகு ரகுவம்சம் காவியத்தில் இறங்கி தம்பிகளின் தலைவருடன் தான் அடிநாளில் பழகியதை பற்றி விவரித்துவிட்டு மைத்ரேயியை பேசச் சொல்லி மைக்கை விடுகிறார். மைத்ரேயி இத்தனை நாட்களில் மேடை பேச்சுக்கு புதியவளாக இல்லாமல் பழகியிருக்கிறாள். என்றாலும் புதியதாக பேசுவது போல் உள்ளூர ஒரு நடுக்கம் கூடுகிறது. முதல் நாள் அவள் பிறந்த நாளுக்குரிய முதுபெரும் தலைவரை

0: மைத்ரேயியை பேசச் சொல்லி மைக்கை விடுகிறார். மைத்ரேயி இத்தனை நாட்களில் மேடை பேச்சுக்கு புதியவளாக இல்லாமல் பழகியிருக்கிறாள். என்றாலும் புதியதாக பேசுவது போல் உள்ளூர ஒரு நடுக்கம் கூடுகிறது. முதல் நாள் அவள் பிறந்த நாளுக்குரிய முதுபெரும் தலைவரை பற்றிய சிறப்புகளையும் பெருமைகளையும் குறித்து கொண்டு வந்திருக்கிறாள். எனினும் பேச பொருந்தவில்லை. அந்த பெரியவரை அவள் ஒரு தரம் பார்த்து பேசியது கூட இல்லை. அவரை பற்றி பேசவோ புகழவோ தனக்கு ஒரு தகுதியும் இல்லை என்பதை அப்போதே உணர்கிறாள். தனக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் அளித்ததற்கு சம்பிரதாயமாக நன்றி கூறும் பொழுதில் ஒரு பெரிய ரோஜா மாலையை கொண்டு வந்து ஒரு சிறுமி போடுகிறாள். கைத்தட்டு ஒலியும் மலரின் குளிர்ந்த தீண்டலும் அவளுக்கு நிலைக்கும் உறுதியை கலைத்து விட்டாற்போல் இருந்தது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
3: நேரம் 1 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். ஒருங்கிணைந்த பழங்குடியின மேம்பாட்டு முகமைகள் மற்றும் ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டங்களை வலுப்படுத்துவது குறித்த தேசிய மாநாட்டை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லியில் தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், நாடு முழுவதும் உள்ள பழங்குடியினர் சமூகம் கலாச்சார ரீதியாக மிகவும் செழுமையானது என்று குறிப்பிட்டுள்ளார். விடுதலை போராட்ட வீரர் வ.வே. சுப்பிரமணிய ஐயரின் நினைவு நாளையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார். வ.வே. சுப்பிரமணிய ஐயர் அச்சமற்ற தேசபக்தர் என்றும், தமது வாழ்வை நாட்டின் விடுதலைப் போராட்டத்திற்காக அர்ப்பணித்தவர் என்றும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் குடியரசுத் துணைத்தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியின் கீழ் இந்தியாவின் தூய்மையான எரிசக்தி வளர்ச்சி துரிதப்படுத்தப்பட்டு எரிசக்தி பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கர்நாடக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு டி கே சிவகுமார் கர்நாடக மாநில முதலமைச்சராக இன்று மாலை பதவியேற்கிறார். அவருக்கு அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். மேலும் அவருடன் சுமார் 10 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோடை விடுமுறைக்கு பின் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. பள்ளி திறக்கும் முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: நிகழ்ச்சியின் மூலமாக வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஹாயஸ் நீதி நிகழ்ச்சியில யார் சீஃப் கெஸ்ட் தெரிஞ்சுக்கலாமா? புதுச்சேரி ஜிப்மர் சமூக சேவை அதிகாரி முனைவர் நான்சி பிரேம்குமார் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ சமூக சேவை பணினா என்ன, சமூக சேவை பணியாளர்களை நம்ம எப்படி அணுகிறது, மருத்துவத்துறையில நோயாளிகளுக்கு அவங்க தரக்கூடிய கவுன்சிலிங் என்ன, என்ன மாதிரியான நிதி உதவி திட்டங்கள்லாம் இருக்கு, இது போன்ற பல சந்தேகங்களுக்கு விளக்கம் தர இருக்காங்க. ஸோ மக்களே உங்க சந்தேகங்களுக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம். 2271760 மற்றும் 2275230. வணக்கம் மேம், ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
1: வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு மிக்க நன்றி. இட் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் அபவுட் சோஷியல் ஒர்க், எஸ்பெஷலி மெடிக்கல் சோஷியல் ஒர்க், மருத்துவ சமூக பணியை பத்தி பேசுறதுக்கு எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக மிக்க நன்றி.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வந்தனம் மக்களே. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் இப்போ 1:03 ஆகுது. லஞ்ச் டைம்ல உங்களோட பேச நாங்களும் ஹாய் ஸ்நேகி

0: மகளே ஹாய் சிநேகிதியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் சமூக சேவை அதிகாரி முனைவர் நான்சி பிரேம்குமார் அவர்கள். வணக்கம் மேம், ஹாய் சிநேகிதி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
1: வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு, ஹாய் சிநேகிதி நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு மிக்க நன்றி. இங்க இந்த ப்ரோக்ராமில் எனக்கு தந்திருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் அபவுட் மெடிக்கல் சோஷியல் ஒர்க், அதாவது மருத்துவ சமூக பணி பற்றி பேசுறது கொடுத்த வாய்ப்புக்காகவும் மிக்க நன்றி.
0: தேங்க்யூ மேம். இந்த மருத்துவ சமூக சேவை பணி அப்படின்னா என்ன, அதை பற்றி ஒரு விளக்கம் எங்களுக்காகவும் நேர்களுக்கும் தாங்க.
1: ஓகே, மருத்துவ சமூக பணி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அதே தெளிவுபடுத்துறதுக்கு நம்ம சமூக சேவை பற்றி நம்ம பேசணும். பொதுவாக இந்த சமூக பணியும் சமூக சேவையும் இட் இஸ் யூஸ் இன்டர்சேஞ்சபிளி. சோஷியல் சர்வீஸும் சோஷியல் ஒர்க்கையும் ஒரே விதமாக நம்ம வந்து அதை பார்க்குறோம், அதை ஒரே விதமாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் ரெண்டுத்துக்கும் ரொம்ப ஒரு பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. சமூக சேவைன்னு சொல்லும் போது மனிதாபம் உள்ள யாருமே அந்த சமூக சேவை பண்ணலாம். அடுத்த மனுஷனுக்கு ஒரு உதவி செய்யணுமா அந்த எண்ணம் இருக்கிறவங்க யாருமே சமூக சேவை பண்ணலாம், சோஷியல் சர்வீஸ். பட் சோஷியல் ஒர்க்ன்றப்போ அது ஒரு பிரத்யேக ஒரு கல்வி படிப்பு, ஒரு பிரத்யேக ப்ரொஃபஷன். இட் இஸ் அ ப்ராக்டிஸ் பேஸ்ட் ப்ரொஃபஷன் சொல்லுவோம், ப்ராக்டிஸ் பேஸ்ட் ஹெல்பிங் ப்ரொஃபஷன். ஹெல்பிங் ப்ரொஃபஷன் சொல்லும் போது ஒரு மனிதனுடைய வாழ்வையும் அவனுடைய வாழ்க்கை முறையும் அதை மேம்படுத்துறது, அது இட்ஸ் வி கால் இட் ஹெல்பிங் ப்ரொஃபஷன். அந்த கேட்டகரியில் சைக்காலஜிஸ்ட் வருவாங்க, சோஷியல் ஒர்க்கர்ஸ், டீச்சர்ஸ், நர்சிங், பாராமெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ் எல்லாமே ஹெல்பிங் ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் சேர்றாங்க. சரியா, ப்ரொஃபஷன் சொல்லும் போது அந்த வார்த்தையிலே இருக்கு, அதுக்குன்னு ஒரு பிரத்யேக படிப்பு இருக்கு, அதுக்குன்னு ஒரு பிரத்யேக ட்ரைனிங்கும் இருக்குது. ஸோ சோஷியல் ஒர்க் வந்து ஒரு பிரத்யேக படிப்பு, இட்ஸ் முதுகலை பட்டம். இப்போ இளங்கலை பட்டமாகவும் வருது. முதுகலை பட்டம், இந்தியாவில் முதுகலை பட்டம் வாங்குறவங்க மெடிக்கல் சோஷியல் ஒர்க், ப்ரொஃபஷனல் சோஷியல் ஒர்க்கர்ஸாக வேலை பார்க்கலாம். அதில் சில குறிப்பிட்ட ஸ்பெஷாலிட்டிஸ் உண்டு. மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரி, மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரி இருக்கிறவங்க மருத்துவமனைகள்லேயோ இல்லை மனநில சைக்காட்ரிக் சென்டர்ஸ்லேயோ கிளினிக்கல் சோஷியல் ஒர்க்கர்ஸாக அவங்க பணியாற்றலாம். ஸோ அதுக்குரிய படிப்பு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ட்ரைனிங் இருக்குது அவங்களுடைய. இது முதுகலை கோர்ஸ், அப்போவுமே ட்ரைனிங்கோடு தான் படிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஒருத்தவங்களை ஒரு சமூக பணியாளராக ஒருத்தவங்களை தயார்படுத்தி வேலைக்கு
0: அனுப்புறதுக்கான
1: அவசியம்.
0: இப்போ இளங்கலை படிப்பு நீங்க சொல்லியிருந்தீங்க, முதுகலை படிப்புன்னு சொன்னீங்க மேம், இளங்கலை படிப்புக்குமே அந்த பயிற்சி இருக்கா, ட்ரைனிங் அவங்க தருவாங்க?
1: இளங்கலை படிப்புக்கு வந்து இட்ஸ் அ ஜெனரிக், இது ஒரு காமன், ஒரு என்ஜிஓல வேலை பார்க்கறது, ஸ்கூல்ல அந்த மாதிரி இருக்குமே ஒழிய ஸ்பெஷாலிட்டி வைஸா இருக்காது. இட்ஸ் அ 3-year கோர்ஸ், பிஎஸ்டபிள்யூ பண்ணா 3-year கோர்ஸ். இங்க நம்ம புதுச்சேரியிலயும் நம்மளுடைய கான்ஸ்டிடியூன்சி காலேஜ்ல இருக்குது 3-year கோர்ஸ். அது வந்து ஒருத்தவங்க ஒரு ஸ்பெஷலைஸ்ட் இது, அதாவது மருத்துவமனை இல்லையோ இல்லைன்னா ரெண்டு மூணு வேற ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. இப்போ அதாவது ஹெச்ஆர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் சொல்லுவாங்க, அந்த படிப்பு படித்தா ஃபேக்டரிஸில் கம்பெனிஸில் ஹெச்ஆர் மேனேஜர்ஸாக போகலாம். இல்லை கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்னு இருக்குது, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்பெஷலைசேஷன் படித்தா என்ஜிஓ செக்டரில் போகலாம். டெவலப்மெண்ட் செக்டர்னு நாங்கள் சொல்லுவோம் பொதுவாக, என்ஜிஓ, ஃபண்டிங் ஏஜென்சி அந்த மாதிரி போகலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களால போக முடியாது. ஓகே, ஆனால் முதுநிலை இளநிலை பட்டம் இருந்தால் தான் முதுநிலையில் சோஷியல் ஒர்க் பண்ண முடியுன்ற இது கிடையாது. சோஷியல் ஒர்க் முதுநிலை பட்டம் வாங்குறதுக்கு என்ன ஒரு டிகிரியும் தகுதியாக இருக்கும்.
0: ஓகே மேம், இப்போ இவங்களுக்கு

0: வேலை வாய்ப்புகள்லாம் நீங்க சொன்னீங்க. சோ மேம், இப்ப வந்து இவங்க இப்படி சமூக சேவை செய்யும் பொழுது படிக்கிறாங்க, வந்து சமூக சேவை செய்யறாங்க, சமூக பணி செய்யறாங்க. ஓகே, இப்ப ஒருத்தவங்க வந்து மருத்துவ சமூக சேவை பணியாளரை எப்போது அணுகணும்?
1: ஓகே, இது மருத்துவ சமூக பணியாளர்கள் அந்த இதுலேயே இருக்குது, மருத்துவமனையில் தான் நீங்கள் காணப்படுவார்கள். தே ஆர் எம்ப்ளாய்டு இன் த ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகே, ஸோ அவங்க ஒரு பேஷண்டாக வராங்க, அவங்க ஒன்று செல்ஃப் ரெஃபரலாக வரலாம். எனக்கு ஒரு தேவை இருக்குது, எல்லா தேவையும் நம்மளுடைய மருத்துவர்களால் பூர்த்தி செய்ய முடியாது. ஏன்னா மருத்துவர்கள் நோய் சம்மந்தப்பட்ட தேவைகளை அவங்க பூர்த்தி செய்வாங்க, கரெக்டா? மித்தபடி அந்த நோயினால் வர தாக்கம் குடும்பத்திலேயோ இல்லை பொருளாதார விதத்திலேயோ இல்லை அவங்களுடைய மனநிலையிலேயோ ஒரு தாக்கம் இருக்கும் போது அதற்கு அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு அவ்வளோ டைம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேஷண்ட் இது ரொம்ப ஜாஸ்தி, குறிப்பிட்ட விதமாக பார்த்தோன்னா அரசு மருத்துவமனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் பேஷண்ட் பயங்கரமாக இருப்பாங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து அந்த ஏரியாஸ் எல்லாம் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முடியாது. ஸோ அங்கே தான் மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர்ஸ், நாங்கள் கிளினிக்கல் சோஷியல் ஒர்க்கர்ஸும் சொல்லுவோம், எங்களுடைய வேலை அங்கே தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு நோயின் தாக்கத்தினால் ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதாவது மனக்கவலையோ இல்லை பொருளாதார கவலையோ இல்லை குடும்ப சூழ்நிலையில் மாற்றங்களோ இல்லை அது பிரச்சனைகள் நிச்சயம் வரும். அது இருக்கும்போது அவங்க வந்து அவங்களே வந்து ஒன்று மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அணுகலாம், இல்லைனா டாக்டர்ஸ் அசஸ் பண்ணுவாங்க இந்த பேஷண்ட் ஒழுங்காக ஃபாலோஅப்க்கு வராததுக்கு இந்த மாதிரி காரணங்கள் இருக்கலாம், பொருளாதார விதமா, குடும்பத்தில் சப்போர்ட் இல்லாமல், இல்லை பேஷண்ட் டிப்ரெஷனில் போகிறாங்க, அப்படி இருக்கும்போது டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணலாம். ஸோ ரெண்டு விதமாகவும் மருத்துவ சமூக பணியாளரை அணுகலாம்.
0: ஓகே மேம், ஒரு தெளிவான விளக்கம் தந்தீங்க மேம், தேங்க்யூ. மருத்துவத்துறையில் நோயாளிகளுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய கவுன்சிலிங் எப்படி இருக்கும்?
1: ஓகே, ஸோ கவுன்சிலிங் பார்த்தோன்னா இட் இஸ் மோஸ்ட்லி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ஓ இவங்க உட்காந்து பேஷண்ட்டை கதை பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து பேஷண்ட் வந்து சில கதைகளை சோஷியல் ஒர்க்கர்ஸ் கிட்ட தான் சொல்லுவாங்க, கரெக்டா? ஏன்னா திருப்பி நான் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட என்ன வலி என்ன பிரச்சனை அந்த நோய் சம்மந்தப்பட்டதாக வருவாங்க. மித்தபடி அதுக்கு கீழே தேர் ஆர் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் ஃபார் வென் அ பர்சன் இஸ் இல் தேர் ஆர் மல்டிபிள் லேயர்ஸ், இட் இஸ் நாட் ஜஸ்ட் த சிம்டம்ஸ் அலோன், அதுக்கு கீழே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்களால ஒரு யார்கிட்டயாவது சொல்லணும்னு இருக்கும் போது அதை கேட்கக்கூடிய நிலைமையில அதுக்கு கேட்கக்கூடிய ட்ரைனிங் நாங்கள் இருக்கிறோம், சரியா? ஸோ இப்போ கவுன்சிலிங் சொல்லும் போது வி நிறைய ஏரியாஸ் வந்து கவர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சைட் இன்டு இல்னஸ்ன்னு சொல்லுவோம், அந்த வியாதி பற்றின ஒரு அடிப்படையான புரிதல் இருக்கணும். ஓகே,

ஓகே, அந்த வியாதி பற்றின ஒரு அடிப்படையான புரிதல் இருக்கணும். நிறைய பேர் வந்து நம்ம கிராமங்களில் பார்த்தா ஒருத்தவங்க ஏதாவது ஒரு வியாதி வந்துடுச்சுன்னு வச்சுக்காங்களேன், கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே டாக்டர் ஆயிருவாங்க. இலவச ஆலோசனையும் தருவாங்க, இதனால ஆச்சு இதனால ஆச்சு, இது இது சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாது, இது பண்ணனாலதான் உனக்கு வந்துடுச்சு, அதுக்கு மேல சாமி குத்தம், அதையும் அவங்களே இழுத்து போட்டுக்குவாங்க. சரியா? சோ ஒரு நோயோட கரெக்டான புரிதல் இருந்தாலே அந்த நோயை அவங்களுக்கு அணுகிறத, நோயை வந்து எதிர்க்கிறதுக்குரிய ஒரு சக்தி, மனசக்தி தானா வந்துடும். சோ கவுன்சிலிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் முக்கியமானது வந்து அந்த நோயோட சரியான புரிதல். இதே இது அவங்க குடும்பத்துல யாருக்காவது இதே நோய் வந்து இறந்து கூட போயிருக்கலாம், அது 20 வருஷம் முன்னாடி உள்ள மருத்துவத்தில் அது வந்து லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர், ஏஜ் ஃபேக்டர் இருக்குது, என்ன ஸ்டேஜில் அவங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு மருத்துவரை அணுகுனாங்கன்னு இருக்குது, அதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. எங்கள் தாத்தாக ஆச்சு எனக்கு இதே ஆச்சு அதனால என்னோட முடிவு இப்படி தான், ஒரு மனக்கலக்கத்தில் இருப்பாங்க. ஸோ இதெல்லாத்தையும் பிரித்து எடுத்து அவங்களுக்கு தெளிவுபடுத்துறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது கவுன்சிலிங்கில் அது நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம், கிரியேட்டிங் இன்சைட் இன்டு இல்னஸ். உடம்புல ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிப்மரில் நிறைய பேஷண்ட்ஸ் 10 வருஷம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு உங்களுக்கு என்ன வைத்தியம் அழகாக அந்த பேர் சொல்லுவாங்க, மெடிக்கல் டேர்ம் அழகாக சொல்லுவாங்க. சரியா? எவ்வளோ மருந்தும் கரெக்டாக சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்டு கரெக்டாக சொல்லுவாங்க, மருந்தோட டேர்ம்ஸ் எல்லாம் அழகாக சொல்லுவாங்க, படிப்பறிவு கம்மியாக இருப்பாங்களே இருப்பாங்க. ஆனால் உங்கள் உடம்புல என்ன நடந்திருக்கு, இந்த வியாதிக்கு என்ன, வாட் இஸ் ஹேப்பன் இன் யுவர் பாடின்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஓகே, ஸோ அந்த கிரியேட்டிங் இல்னஸ், கிரியேட்டிங் இன்சைட் இன்டு இல்னஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ரெண்டாவது வந்து ட்ரீட்மெண்ட் கம்ப்ளையன்ஸ். இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நம்மளுக்கு நிறைய பேஷண்ட்

0: வந்து தமிழ்நாட்டிலேருந்து வருவாங்க, தொலை தூரத்திலிருந்து 2-3 பஸ் ஏறி வருவாங்க. நைட்டோட நைட் இருந்து காலையில் எழுந்திரிச்சு வருவாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் கம்ப்ளையன்ஸ், சில வியாதிகளுக்கு பல மாதங்களோட ஃபாலோஅப் தேவைப்படும், சிலது வருஷம் கணக்காக, சிலது ஃபார் எவர். சரியா, அப்படி இருக்கும்போது அந்த கம்ப்ளையன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் வந்து ஒத்துழைக்கணும்,
1: எஸ் எஸ் மேம்,
0: அது கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ வந்து எங்கள் கவுன்சிலிங் வந்து அந்த இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணும். மூணாவது வந்து சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் த இல்னஸ். பல வருஷங்களாக நாள்பட்ட வியாதிகள் இருக்கும்போது மனசில் ஒரு தொய்வு வந்துடும்,
1: கண்டிப்பாக.
0: சரியா, என்னத்தை போ, எனக்கு மருந்து சாப்பிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் இல்னஸ், அது ஆங்ஸைட்டியாக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், மன அழுத்தமாக இருக்கலாம். ஸோ அதையும் அணுகிறதுக்கு அதை நாங்கள் வந்து கவுன்சிலிங் மூலம் அதை நாங்கள் வந்து அணுகுவோம். அதுக்கப்புறம் சர்ஜரி, ப்ரீ அண்ட் போஸ்ட் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன்.
1: ஒரு
0: சர்ஜரிக்கு இது ஒரு
1: அறுவதா அந்த கேள்வி நான் அதான் கேட்கலான்னு வந்தேன். மருத்துவத்துறையில் நீங்கள் நிறைய நோயாளிகளுக்கு சரியான ஒரு கவுன்சிலிங் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மருத்துவத்துறையில் நோயாளிகளுக்கு ப்ரீ ஆப்ரேஷன் போஸ்ட் ஆப்ரேஷன், ஆப்ரேஷனுக்கு முன்னாலும் பின்னாலும் நிறைய பேருக்கு நிறைய பயம் இருக்கும், என்ன ஆகும், நம்ம பிழைச்சி வர்றதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்கா அப்படின்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட கவுன்சிலிங் தரீங்க, அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும்?
0: ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பிரச்சனை, என்ன சர்ஜரி பண்ணுறோன்ற அது ரொம்ப முக்கியம். ஆஸ்பத்திரிக்கே போகாதவங்க வாழ்க்கையில் மொத தடவை ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் ஒரு சூழ்நிலை வரும்போது நிச்சயம் மனசில் ஒரு பயம் இருக்க தான் செய்யும்,
1: கண்டிப்பாக.
0: ஸோ அவங்களுக்கு வந்து அந்த நோயை பற்றி, அந்த ஆப்ரேஷனோடைய தேவை, அதோட ரிசல்ட் எல்லாம் நம்ம வந்து தெளிவுபடுத்தும் போது அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். சில டைம் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுனால அவங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கால் வந்து ஆம்பிடேட் பண்ண, சக்கர வியாதி முத்தி போய் ஒரு கால் விரலையோ கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். இல்லைன்னா ஆஸ்டமின்னு சொல்லுவோம், அதாவது வயிற்றில் கேன்சர் அந்த மாதிரி இவங்களுக்கு வயிற்றில் ஒரு பை வைப்பாங்க, அது வந்து இட் சம்டைம்ஸ் இட் மே பி அ பெர்மனன்ட் டெசிஷன், பெர்மனன்ட் இன்டர்வென்ஷன். ஃபார் எவர் அவங்க அந்த வயிற்றில் பை எடுத்துகிட்டு போகணும், அந்த பை மூலம் தான் அவங்களுடைய மலம் இதெல்லாம் வெளியே வரும். சரியா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட லைஃப் இதே ஆல்டர் பண்ணக்கூடிய டெசிஷன்ஸ் இதெல்லாம். ஸோ அவங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவை. அவங்களுடைய ஃபேமிலியோட இன்டர்வென்ஷன் அதில் கொண்டு வரது ரொம்ப முக்கியம், ஃபேமிலியோட சப்போர்ட்டை கொண்டு வரது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேமிலி கவுன்சிலிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை வச்சு நாங்கள் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு, அறுவை சிகிச்சை உள்ள பேஷண்ட்டுக்கு நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுவோம்.
1: ஓகே மேம், பின்னால் அறுவை சிகிச்சை, அறுவை சிகிச்சை முடிஞ்சாச்சு அவங்களுக்கு, அதன் பிறகு ஒரு பயம் இருக்கும். ஸோ நம்மளோட ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்களா, நம்மளால் வேலைக்கு போக முடியாது, ஒரு இன்கம் வராது நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அவங்களுக்கு எப்படிப்பட்ட கவுன்சிலிங் தரீங்க?
0: அவங்களுக்கு நம்ம நாங்கள் ஃபாலோ அப் மூலம் நாங்கள் வந்து வி வில் அப்ரோச் ஈச் அண்ட் எவ்ரி, இது ஒவ்வொரு ஃபாலோ அப் வராங்க இல்லையா. ஸோ ஒரு இட் இஸ் நாட் லைக் சில பேஷண்ட்ஸ்க்கு தெர் இஸ் சம்திங் கால் சிங்கிள் செஷன் தெரப்பி, ஒரே ஒரு செஷன் ஆஃப் கவுன்சிலிங் இஸ் இனஃப். அது மோஸ்ட் ஆஃப் த என்ன, தொலை தூரத்துலேருந்து வராங்க, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு வராங்க, வி கவுன்சில் தெம். ஓகே, சில பேஷண்ட்க்கு வி ஹாவ் டு ஃபாலோ அப். ஸோ வந்து ஒரு நாள் பேசுறது மூலம் அது வந்து
1: குணப்படுத்த முடியாது,
0: அவங்களுக்கு அவங்கள குணப்படுத்துறதோட நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும், அவங்கள மனதளவில் பலப்படுத்த முடியாது, கரெக்டா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மனபலம் தான் ரொம்ப முக்கியம், கரெக்டா. ஸோ த்ரூ அவுட் வந்து அவங்க ஃபாலோ அப் வரும்போது அவங்கள கவுன்சில் பண்ணி அவங்கள ஃபாலோ அப் பண்றதுலாம் எங்களுடைய அந்த கவுன்சிலிங்கோட இதே இருக்கு, ஸ்ட்ரென்த்தே இருக்குது.
1: ஓகே மேம், ஒரு ப்ரீ ஆப்ரேஷன் முன்னையும் பின்னையும் வந்து ஆப்ரேஷன் முன்னால் பின்னால் ஒரு பேக் போனா நீங்க செயல்படுவேன்னு சொல்லியிருக்கீங்க மேம். தேங்க்யூ, ஒரு சிறப்பான விளக்கம் தந்திருக்கீங்க. தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேசலாம் இடைவேளைக்கு பிறகு.
2: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
3: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
2: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
6: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow புதுவை 102.8ல. மக்களே, நம்ம நிகழ்ச்சி

0: சில மருத்துவ சமூக சேவைகள் பணிகள் குறித்து நம்மளே பேசிட்டு இருக்காங்க. புதுச்சேரி ஜிப்மர் சமூக சேவை அதிகாரி முனைவர் நான்சி பிரேம்குமார் அவர்கள். உங்க சந்தேகங்களுக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம். 2271760 மற்றும் 2275230. மேம், நீங்க சொல்லியிருந்தீங்க கவுன்சிலிங் என்ன மாதிரி கவுன்சிலிங் தரும், ஸோ பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு கஷ்டம் வந்தால் என்ன மாதிரி நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மேம். ஸோ ஒரு நோயாளியின் மென்டல் ஹெல்த் நீங்க எப்படி எவால்வேட் பண்றீங்க?
1: ஓகே, நோயாளிகளுக்கு ஆஸ் மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர்ஸ் நோயாளிகளோட மென்டல் ஹெல்த்தை நாங்கள் எக்ஸ்டென்சிவாக இவாலுவேட் பண்ண மாட்டோம். பட் நாங்களும் அந்த மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர்ஸ் எங்களோட ஸ்பெஷலைசேஷனில் சைக்கியாட்ரி படித்ததுனால ஓரளவுக்கு வி மேக் அ ஒரு ஓவரால் அசஸ்மெண்ட் ஆஃப் இட். அவங்களுக்கு அவங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய மூடு, அப்புறம் அவங்களுடைய இன்சைட்டுன்னு சொல்லுவோம். அதாவது நோயை பற்றி எங்கே இருக்கும் ஏது இருக்கும்ன்ற ஒரு கரெக்டான ஒரு யூனோ ஒரு அறிதல், யூனோ அண்ட் காக்னிஷன் எவ்வளோ அலர்ட்டாக இருக்காங்க, மெமரி, இது வந்து ஒரு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அ ஓவரால் ஒரு சூப்பர்ஃபிஷியல் அசஸ்மெண்ட் நாங்கள் பண்ணுவோம். இன்டெப்த்தாக நாங்கள் போக மாட்டோம். அப்படி எங்களுக்கு அந்த நோயின் நாங்கள் அந்த பேஷண்ட்டை கவுன்சில் பண்ணும்போது அவங்களுக்கு சைக்கியாட்ரிக் இஷ்யூஸ் இருக்குன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அப்போ ஐ வி ரெஃபர் த பேஷண்ட் ஃபார் சைக்கியாட்ரிக் இவாலுவேஷன். ஸோ அது வந்து ஃபுல் எக்ஸ்டென்சிவாக அந்த எம்எஸ்சி மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம், ஃபுல் எக்ஸ்டென்சிவாக அவங்க பண்ணுவாங்க.
0: ஓகே மேம், தேங்க்யூ மேம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க அவங்க. ஸோ வந்த பிறகு நோய் இருக்குன்னு தெரிஞ்சுது, தெரிஞ்ச பிறகு நோய்க்கு சிகிச்சைக்கு செலவு பண்ண முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு பயம் இருக்கும் நம்ம ஃபேமிலிக்கு இன்கம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது போல சிகிச்சை செலவு ஏற்க முடியாதவங்களுக்கு நிதி உதவி திட்டங்கள் இருக்கா, இல்லை மறுவாழ்வு மையங்கள்னு ஏதாவது இருக்கா?
1: ஓகே, இங்கே ஜிப்மர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெரும்பாலான பேஷன்ஸ் நோயாளிகள் வருமான கோட்டுக்கு கீழ் உள்ள நோயாளிகளாக தான் வராங்க, சரியா? அப்போ அவங்க வந்து அவங்களோட நோய் ஆஸ்பத்திரிக்கு வரதே ஃபர்ஸ்ட் அவங்களுடைய முத அவங்களுடைய வருமானத்தில் ஒரு பெரிய தாக்கம் இருக்கும். ஏன்னா கூலி வேலைக்கு விட்டுட்டு இங்கே ஆஸ்பத்திரிக்கு வராங்க, வந்து ஓபிடி முடிச்சுட்டு போறாங்க, இல்லைனா நாங்கள் அட்மிஷன் போடணும், ஓகே உள்ளிருப்பு நோயாளி தான் அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும், அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லும் போது அந்த ஒரு வாரமோ 10 நாளோ இல்லை மாதக்கணக்கிலோ அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்களோட வருமானம் தடைப்படுது, அவங்க கூட இருக்கிற அவங்களுடைய குடும்பத்தாரோட வருமானமும் தடைப்படுது. ஏன்னா கட்டாயம் ஒரு அட்டெண்டர் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இல்லையா, வருமானம் தடை. ஸோ நம்ம வந்து நோயோட தாக்கம் இந்த மாதிரி ஏழை பேஷண்ட்டுக்கு நோயோட தாக்கம் பெரும்பாலாக வந்து அவங்களுடைய வருமானத்தில் தான் அடி இருக்குது, சரியா? அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்மளுக்கு ஏழை பேஷண்ட்டுக்கு இங்க எல்லா வைத்திய சிகிச்சைகள் இலவசமாக கொடுக்குறாங்க. ஆனா சில மருத்துவ தேவைகள் இருக்கும், அதாவது சில மருந்துகள், சில லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ், இது வந்து ஜிப்மர்ல வந்து மே நாட் பி அவைலபிள், சரியா? அப்போ நாங்க வந்து வெளியில ரெஃபரன்ஸ் தான் நாங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும் போது சில பல திட்டங்கள் மூலம் நாங்கள் வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறோம். இப்போ ஒரு 5000 ரூபா வரைக்கும் ஒரு தேவை இருக்குதுன்னா ஜிப்மருக்குள்ளேயே ஜிப்மரோட ஃபண்டே இருக்குது, போர் பேஷண்ட் செஸ் ஃபண்டுன்னு இருக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் அந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள்லாம் அதுக்கு முன்னாடி அசஸ்மெண்ட்லாம் பண்ணுவோம், எக்கனாமிக் அவங்களுடைய ரேஷன் கார்டு இதெல்லாம் வச்சு சரி வருமான கோட்டுக்குள்ளே கீழே உள்ள பேஷண்ட் சொல்லி நாங்கள் இது பண்ணுவோம். அதுக்கு மேலே போகும்போது மத்திய அரசோட சில உதவி ஸ்கீம்ஸ் இருக்குது. ரேன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, RAN ராஷ்ட்ரிய ஆரோக்கிய நிதி. அதன் மூலம் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் வரைக்கும், 10 to 15 லட்சம் வரைக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கு உதவலாம். ஆனால் ஒரு தடவை தான், ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு தடவை தான் நம்ம அப்ளை பண்ணலாம், சரியா? அதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்கன்னு ஜிப்மரோடைய ஆஃபீஸ் மூலம் அது நாங்கள் வந்து எலிஜிபிலிட்டி செக் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் அந்த நெசசரி பேப்பர்ஸ்லாம் வச்சு, அவசியமான பேப்பர்ஸ்லாம் வச்சு நாங்கள் அனுப்புவோம், சரியா? அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க, இந்தந்த நோய்களுக்கு இந்த ரேன் ஸ்கீம் வந்து உபயோகிக்கலாம்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்டுக்குள்ள வந்துச்சுன்னா தாராளமாக அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம உதவி பண்ணலாம். அதுக்கு தவிர PMNRF இருக்கு, பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு இருக்கு. அது வந்து ஒரு பேஷண்டோட ஒரு நோயாளியோட குடும்ப வருமானம் 1 லட்சம்குள்ள இருந்தா, சரியா, 1 லட்சம்குள்ள இருந்தா நம்ம வந்து PMNRF மூலம் இது பண்ணலாம். அதுக்கு வந்து MPயோட ரெக்கமெண்டேஷன் தேவை, இட் இஸ் ரூட்டட் த்ரூ த MP. பேஷண்ட் நாங்கள் வந்து எங்கள் தரப்பில் இந்த பேஷண்ட்டுக்கு இந்த நோய்க்கு இவ்வளோ தேவை இருக்குது, இத்தனை நாள் கொடுக்கணும், இந்த மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு எஸ்டிமேட் கொடுப்போம். அதுக்கப்புறம் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கொடுப்போம், அதை வந்து MP மூலம் அவங்க ஃபார்வர்ட் பண்ணி இது பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தமிழ்நாடு ஸ்கீம் இருக்குது, அது இங்கே ஒரு கவுண்டர் இருக்குது, தமிழ்நாடு பேஷண்ட்ஸ் அதன் மூலம் பயன்படுறாங்க. ஸோ

0: இந்த மாதிரி ரெண்டு மூணு இருக்கு. சில டைம் என்ன ஆகுதுன்னா, இது எதுக்குலுமே கவர் பண்ண முடியாத சில தேவைகள் இருக்கும். சே ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் மெஷின் ஒரு குழந்தைக்கு தேவைப்படுது, 6 மாதம் கட்டாயம் வேணும். இல்லைன்னா வீல் சேர் இப்போ நாங்கள் வந்து போர் பேஷண்ட் செஸ் ஃபண்டு மூலம் நாங்கள் கொடுக்குறோம். ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் மெஷின் வரும்போது இது எந்த ஸ்கீமுமே அது கவர் பண்ணாது.
1: ஓகே
0: ஓகே, இன்சூரன்ஸ்னாலும் சரி இதுனாலும் மருந்துகள் செலவை ஏற்றுக்குது, மருத்துவ செலவை ஏற்றுக்குது, ஆனால் லேப் இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி மெஷின்ஸ்லாம் வரும்போது அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து சமுதாயத்தில் உள்ள சில நல்லெண்ணங்கள் கொண்டவங்களை நாங்கள் வந்து அணுகுவோம். ஸோ தட் இஸ் வேர் அவர் ஸ்கில் லைஸ் இன் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் சொல்லுவோம். அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் சோஷியல் ஒர்க்கர்ஸ். இர்ரெஸ்பெக்டிவ் அவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தாலும் சரி இல்லை இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்தாலும் சரி, ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்கில். அதுலேயும் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் அணுகி அவங்கக்கிட்ட வந்து அந்த பேஷண்ட்டுக்கு டைரெக்டாக பெனிஃபிட் ஆகிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு செய்வோம். எங்களுக்கோ ஆஸ்பத்திரிக்கோ வர டைரெக்டாக பேஷண்ட்டுக்கு உதவுற மாதிரி நாங்கள் ஏற்பாடு செய்வோம்.
1: நிறைய தகவல் சொல்லியிருந்தீங்க மேம். மக்களே, ஹாய் ஸ்நேகிதியே கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் மருத்துவ சமூக சேவை பணிகள் குறித்து நம்முடைய விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் சமூக சேவை அதிகாரி முனைவர் நான்சி பிரேம்குமார் அவர்கள். சமூக சேவை சம்பந்தமான உங்கள் சந்தேகங்களுக்கு எங்களுக்கு கால் பண்ணி பேசலாம். 2271760 மற்றும் 2275230. மேம், நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க நோய்களை, அதன் கீழே வர நோய்களுக்கு தான் அந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது அமௌண்ட் தருவாங்கன்னு சொல்லிட்டு. என்னென்ன நோய்கள் அதில் வரும், அது பெரிய லிஸ்ட் இருக்கு.
0: அது ஒரு ரொம்ப பெரிய லிஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கீழே ரொம்ப பெரிய லிஸ்ட் இருக்கு. சோ அத வந்து யூசுவலா நாங்க வந்து கன்சல்டன்ட்ஸ் வச்சு நாங்க வந்து அது வெரிஃபை பண்ணுவோம். சரியா? சோ அவங்க தே வில் டேக் அ கால். சோ இது வந்து இந்த நோயினுடைய கேட்டகரி கீழ வருதா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே ரேர் டிசீஸ், காம்ப்ளிகேட்டட் டிசீசஸ் தான்.
1: ஓகே,
0: சரியா?
1: ஓகே மேம், இப்ப ஜிப்மர் வராங்க அப்படின்னா உங்களை எங்க வந்து அவங்க அப்ரோச் பண்ணணும், எந்த இடம் அது?
0: ஓகே, ஜிப்மர்ல வந்து ஐ ஷுட் டெல் யூ, நான் இப்போ வந்து எங்களுடைய மெடிக்கல் சோஷியல் ஒர்க் டீம் ஓட ஸ்ட்ரென்த் வந்து 23 பேர் இருக்கிறோம். 2 பேர் வந்து கம்யூனிட்டி மெடிசன் இதில் அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் ஹெல்த் சென்டர்ஸில் இருக்கிறாங்க. ஒன்று ராமநாதபுரத்தில் இருக்குது, ஒன்று குறிச்சிக்குப்பத்தில் இருக்குது. ஸோ அங்கே மித்த 21 பேரும் நாங்கள் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். 21 பேரும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜிப்மரில் உள்ள 33 டிபார்ட்மெண்ட்டை கவர் பண்ணுறோம். சிலவங்க 2-2 டிபார்ட்மெண்ட் கூட நாங்கள் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? ஸோ தட் எல்லா கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மெடிக்கல் சோஷியல் ஒர்க் சேவை வந்து செல்ற மாதிரி நாங்கள் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் MSW யாருன்னு அங்கே உள்ளவங்களுக்கு கேட்டாலே அவங்க ரெஃபர் பண்ணி விடுவாங்க. அங்கேதான் வி ஒர்க், எங்களுடைய பணியிடம் வந்து ஓபிடியில தான் இருக்கும். ஸோ எங்களை மிஸ் பண்ண முடியாது நீங்க. ஸோ இப்போ 2 டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க வேற ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அங்கே யாரையாவது நீங்க நர்சிங் சிஸ்டர்ஸோ இல்லை செக்யூரிட்டிட்டோ கேட்டா கரெக்டாக அவங்க வந்து டைரெக்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ எல்லா கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயும், எல்லா மருத்துவ டிபார்ட்மெண்ட்லேயும், பேஷண்ட் பார்க்குற டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் இப்போ பிளட் பேங்க்கு, எமர்ஜென்சி மெடிசின் எல்லாத்துலேயும் மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. யாரை கேட்டாலும் அவங்க அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி விடுவாங்க.
1: ஓகே மேம், இப்போ ஒரு நோயாளி வந்துட்டாங்க, அவங்க என்ன மாதிரியான ஆவணங்கள்லாம் அவங்களுக்கு தரணும்? ஸோ வந்து உங்ககிட்ட வந்து சமூக சேவை பெறணும் அப்படின்னா இந்த ஓபிடி சீட் மட்டும் போதுமா, இந்த நோய் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி?
0: கேஷீட் போதும். கேஷீட்லாம் யூஸ்வலா என்ன தேவைக்கு வராங்கன்றது முக்கியம். இப்போ சில டைம் டாக்டர்ஸ் வந்து அந்த தேவை இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க ரெஃபரன்ஸ் எழுதி எங்களுக்கு அனுப்புவாங்க, அவங்க அட்டையிலே ரெஃபரன்ஸ் எழுதி அனுப்புவாங்க. இல்லை இவங்க நேரம் அந்த கேஷீட் எடுத்துட்டு வந்து எங்ககிட்ட பேசினா, எங்களை அணுகுனா நான் எங்களால் உதவி செய்ய முடியும். சரியா? இப்போ எங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு கட்டாயம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு சீல் போட்டு அது இருக்கணும் அவசியம் கிடையாது. அன்னைக்கு ஓபிடி வந்திருக்கிறதுக்கு ஆதாரம் வேணும். மித்தபடி வி டோன்ட் ஃபங்க்ஷன் வித்இன் அ டைம் ஃப்ரேம். எங்களோட டியூட்டி அவர்ஸ் 4:30 வரையும் இருக்கு. 4:30 வரைக்கும் நாங்கள் அங்கே இருக்கிற வரைக்கும் எந்த பேஷண்ட்டும் எப்போனாலும் எங்களை மத்தியானம் கூட எங்களை அணுகலாம்.
1: ஓகே மேம், இந்த உங்கள் சேவை வந்து எல்லா நாள்களையுமே உண்டா? வாரத்தின் அனைத்து நாட்களும்
0: ஒர்க்கிங் டேஸ், எல்லா ஒர்க்கிங் டேஸ்லயும் உண்டு. மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே 6 நாள் இல்லையா? சோ எல்லா ஒர்க்கிங் டேஸ்லயும் இருக்குது.
1: சோ மத்தபடி ஃபெஸ்டிவல் டேஸ், ஹாலிடேஸ்
0: as usual, நாங்க ஹாலிடேஸ் எங்களுக்கும் லீவ் வேணும் இல்லையா?
1: சோ அதனால லீவ் எடுத்துக்கறீங்க ஹாலிடேஸ்ல மட்டும். ஓகே, தேங்க் யூ, சிறப்பான விளக்கம் தந்தீங்க. மக்களே, ஹாய் ஸ்நேகிதியே கேட்டுட்டீங்க. மருத்துவ சமூக சேவை பணிகள் குறித்து நம்முடைய விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் சமூக சேவை அதிகாரி முனைவர் நான்சி பிரேம்குமார் அவர்கள். மேம், நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் வந்திருக்காங்க, உங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மேடம் வாழப்பட்டாங்களே, கலா பேசுறேன். நலமா?
1: நலமா இருக்குமாம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நலமா இருக்கேன் மேம்.
1: மேம் இருக்காங்க, பேசுறேன்.

0: ஓகே மேம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க கலா.
0: மேடம், நான் ஜிப்மர்ல தான் கண்ணுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் மேம். நானே
1: ஓகே.
0: அது எனக்கு வந்து குளுக்கோமான்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியாது, ரைட் ஐ லைட்டா தான் தெரியும் மேம். எனக்கு நடந்து பண்ண மட்டும் இருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு 20 வயசுல இருந்து நான் ட்ரீட்மெண்ட் இப்ப 41 வயசு ஆகுது மேம் எனக்கு. ஆனா எங்க வீட்டுக்காரும் கொஞ்சம் பொறுப்பானவர்கள் வச்சுங்களா, அவங்களுக்கும் இப்ப மஞ்சள் கமல் சரியா வேலைக்கு போல. ஆனா நீங்க இப்ப நீங்க சொல்றீங்கன்னீங்களா, எனக்கு பென்ஷன் வருது மேம். ஆனா 4500 வருது, அதை வச்சு ரெண்டு பாப்பா இருக்காங்க, அதை மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அவங்களும் கொஞ்சம் வேலைக்கு போவாங்க, கொஞ்ச நாள் வீட்டுல இருப்பாங்க, சரியா எனக்கு இல்ல. இது மாதிரி எங்களுக்கு ஏன்னா ஹெல்ப் கிடைக்கலாம் மேம். எனக்கு
1: என்ன மாதிரி ஹெல்ப் எதிர்பார்க்கறீங்க? மருத்துவ உங்களுடைய நோயினால உங்களுக்கு வர பாதிப்பு குறித்த பிரச்சனைகளை நாங்க வந்து உங்களுக்கு அணுகிறதுக்கு, அதை மேற்கொள்றதுக்கு நாங்க உதவுவோம். இந்த சூழல்ல என்ன மாதிரி உதவி நீங்க எதிர்பார்க்கறீங்க?
0: மேம், இப்ப வந்து நாங்க வந்தோம்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். எந்த கவுன்சிலிங் இல்லை எங்களுக்கு. இப்போ பேஷண்ட் நிறைய பேர் இருக்கிறதால எங்களால எதுவும் டாக்டர்ஸ் குறை சொல்லல. நிறைய பேர் இருக்கிறதால எங்களால அவங்க கிட்ட எங்களுடைய பிரச்சனைகள்,
1: டாக்டர்ஸ்க்கு உங்களுக்கு பிரச்சனையே கேட்டு நம்ம பிரச்சனையை டாக்டர்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம ஒருத்தவங்க தான் அன்னைக்கு பேஷண்டா இருக்கும். கரெக்ட். அப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம், 75 அதாவது பொது மருத்துவம் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர் இருப்பாங்க, அவங்கள நீங்க அணுகி நீங்க வந்து உங்களுடைய கவுன்சிலிங் என்ன தேவை அதை பத்தி நீங்க அவங்க கிட்ட பேசி உங்களுக்கு கவுன்சிலிங் சேவைகள் பெறலாம். 75 அதே ஃப்ளோர்ல தான் இருக்காங்க.
0: ஓகே மேம், நாங்க மந்த்லி ஒன்ஸ் வரோம் மேம். நாங்க ஆனா எங்களுக்கு டாக்டர் பேசணும் போல இருக்கு, இவ்வளவு கேள்வி இருக்கனால எங்களால டைம் இல்ல, அதனால கேட்க முடியல. அவங்களும் பிஸியா
1: இருக்காங்க, அதனால நீங்க அங்க உள்ள மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர் 75 இருப்பாங்க அதே ஃப்ளோர்ல தான். சரியா,
0: நீங்க குடுக்குற தகவல் எங்களுக்கு பைனல் தான் இருக்கு மேம். தேங்க்யூ மேம்,
1: மிக்க நன்றி. தேங்க்யூ,
2: தேங்க்யூ மேம், கால் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ மக்களே. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு.
3: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
4: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
3: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
4: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
3: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
5: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
6: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
7: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
6: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
8: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: மருத்துவ சமூக சேவை பணிகள் குறித்து நம்மளே பேசிட்டு இருக்காங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் சமூக சேவை அதிகாரி முனைவர் நான்சி பிரேம்குமார் அவர்கள் நிகழ்ச்சியில ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்
1: மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க? எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: வணக்கம் கஜலட்சுமி, சொல்லுங்க.
1: நன்றி மேடம். வணக்கம் மேடம். நாங்க வந்து தமிழ்நாடு, எங்க அம்மாவுக்கு 70 வயசு ஆகுது.
2: சொல்லுங்க.
1: அவங்க இங்கதான் அட்டை போட்டு இந்த கார்டு வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி வளர்ச்சிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இருக்குதுன்ட்டு இங்கதான் 2 வருஷமா அட்டை போட்டு பாத்துட்டு
2: இருக்கிறோம்.
1: அவங்க திடீர்னு வந்து வயித்துல கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து காப்பீடு திட்டத்துல இன்சூரன்ஸ் கார்டு அவங்களுக்கு இருக்குது, நெசவாளர் காப்பீடு திட்டம் இருக்குது.
2: ஓகே.
1: அது இன்சூரன்ஸ் எங்களுக்கு வந்து கிளியர் ஆக மாட்டேங்குது, உங்களுக்கு அப்படி கிடையாது, நீங்க வெளியில தான் வாங்கிக்கணும்.
2: ஓகே.
1: அந்த மாதிரி சொல்றாங்க.
2: ஓகே, இன்சூரன்ஸ் கிளியர் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க இன்சூரன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ள இன்சூரன்ஸ் பீப்புள் இருப்பாங்க, அந்த ஸ்டாஃபை நீங்க வந்து கேளுங்க. உங்களுக்கு அது குறிச்ச உள் விஷயங்கள் எதுவும் தெரியணும்னா, விளக்கம் எதுவும் தெரியணும்னா, இப்ப எந்த டிபார்ட்மெண்ட்ல பாத்துட்டு இருக்கீங்க? கால் இதா, எலும்பு டிபார்ட்மெண்டா?

0: நரம்பு வந்து இழுக்கும் உங்களுக்கு.
1: ஓகே, இப்போ இன்சூரன்ஸ் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்கீங்க? அறுவை சிகிச்சை டிபார்ட்மெண்டா?
0: அறுவை சிகிச்சை தான்.
1: 86 அம்மா, ரூம் நம்பர் 86?
0: 86.
1: ஓகே, 86 உங்களுக்கு வந்து சந்தேகம், அந்த அதை குறித்து சந்தேகம் இருந்துச்சுன்னா 85 வந்து மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர் இருப்பாங்க, அவங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து பார்க்குறாங்க. நீங்கள் அவங்கள அணுகுனீங்கன்னா அவங்க வந்து அவங்க தெளிவுபடுத்துவாங்க உங்களுக்கு. ஏன்
0: தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு இதெல்லாம் கிளியராக இங்கே பார்க்க முடியாது?
1: இல்லையே, தமிழ்நாட்டு பேஷண்ட் நிறைய பேர் வராங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஏன் கிளியர் ஆக மாட்டேங்கிறது தெளிவாக உங்களுக்கு கேட்டு விசாரித்து உங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. 85 இருக்கிறாங்க மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர், அவங்கள நீங்கள் அணுகுங்க. சரியா? சரியா, ஓகே.
2: நன்றிமா, நன்றி கால் பண்ணுங்க. நன்றி மேம், நீங்கள் சொல்லியிருந்தீங்க கவுன்சிலிங் தர ஏரியாக்கள் ஒரு சில இடங்களை குறிப்பிட்டு சொன்னீங்க, ஸோ இன்னும் மீதம் இருக்கு இடங்களை சொன்னா?
1: ஆமாம், கட்டாயம் கவுன்சிலிங். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்னா உங்களுக்கு இன்சைட் கிரியேட் பண்ணதுக்கு, ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்கிறது பற்றி, அப்புறம் இந்த நோயினால் ஒரு மனநல பாதிப்பு என்னெல்லாம் இருக்குது, அப்புறம் ப்ரீ அண்ட் போஸ்ட் சர்ஜரி பற்றி இது ஏற்கனவே மென்ஷன் பண்ணிட்டேன். இது போக ஒரு கவுன்சிலிங் நாங்கள் எதுக்கு பண்ணுறோன்னா, ஒரு டெசிஷன் மேக்கிங்லையும் கவுன்சிலிங் தேவைப்படும். சில இட் இஸ் நாட், ஏன்னா ஒவ்வொரு ஒரு மருத்துவ இதுக்குள்ள வரும்போது கட்டாயம் சில முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும் அவங்க. சரியா? இப்போ குழந்தை இருக்கு, நாங்கள் என்ன சொல்றாங்க, குழந்தைக்கு ஸ்கேன் பண்ணி ஃபீட்டல் அனாமலி இருக்குன்னு சொல்றாங்க, அதை வந்து மருத்துவ அடிப்படையாக அபார்ஷன், வி கால் இட் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி, அதை பண்ணணும்னு சொல், கருக்கலைப்பு, மருத்துவ முறையாக கருக்கலைப்பு பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து நம்ம சொன்ன உடனே நாங்கள் பண்ணிடுறோம்னு யாராலையும் டக்குன்னு முடிவெடுக்க முடியாது இல்லையா? அது வந்து இட்ஸ் அன் இமோஷனல் டெசிஷன், இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டெசிஷன். ஸோ எல்லா டெசிஷன் மேக்கிங் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நாங்கள் அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்போம். என்ன முடிவெடுங்க நாங்கள் சொல்றது இங்கே வேலை கிடையாது, முடிவு எடுக்கிறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ, அவங்களோட பயமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், அந்த தடைகள்லாம் வந்து ஒன்னு ஒன்னா நூல் பிரித்து எடுத்து அவங்களுக்கு அந்த முடிவு எடுக்கிறதுக்கு சுலபமாக்குறது எங்களோட வேலை. தட் இஸ் ஆல்சோ ஒன் இது ஆஃப் எய்ம் ஆஃப் கவுன்சிலிங். அது தவிர கிரீஃப் கவுன்சிலிங், ஒருத்தவங்களை நம்ம எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு வரோம், குணமடைஞ்சு வெளியே போகணும் அப்படின்னு, ஆனால் எல்லாரும் வெளியே போக மாட்டாங்க இல்லையா? அவங்க மரணத்தை நோக்கிறதுக்கு சூழ்நிலை இருக்கும், இல்லை ஒரு மரணம் எப்பனாலும் வரலான்ற ஒரு கெட்ட ஒரு செய்தி அவங்க கையில் நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கிரீஃப் கவுன்சிலிங், அவங்களுடைய துக்கத்தையே அவங்க தாங்கிறதுக்கு கூடிய கவுன்சிலிங் நாங்கள் கொடுப்போம். கிரைசிஸ் கவுன்சிலிங், ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்குது, ஒரு பெரிய வியாதின்னு சொல்லும் போது அது வந்து இட் வில் பி அ பிக் ஷாக் ஃபார் தெம். ஸோ அதை மேற்கொள்றதுக்கு கவுன்சிலிங், கிரைசிஸ் கவுன்சிலிங், சூயிசைட் ப்ரிவென்ஷன். சரியா? எல்லாரும் நோய் வந்தால் குணமாயிடலாம், மருத்துவரை அணுகணுன்ற இது பொதுவாக எல்லாரும் யோசித்தாலும், சில பேர் ஐயோ இதனால நான் இருந்து என்ன பிரயோஜனம், செத்து போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரலாம். ஸோ சூயிசைட் ப்ரிவென்ஷன், அது வந்து தன் உயிர் மாய்க்கிறதுக்கு ஒரு எண்ணங்கள் இருந்தால் அதை எண்ணங்கள்லேருந்து விடுபட்டு அவங்களுக்கு மன, வி கிவ் தெம் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் அண்ட் கவுன்சிலிங் டு நாட் கோ ஃபார் சூயிசைட். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி சப்போர்ட். சரியா? ஒரு நோய் வந்து ஒரு ஆளோட தனி அவரோட உடம்பை பாதிக்குது, ஆனால் அந்த பாதிப்பு குடும்பத்தின் மேலேயும் இருக்குது, குடும்பத்தினாலேயும் அந்த பாதிப்பு இருக்குது, ரெண்டுமே இருக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபேமிலி சப்போர்ட் சிலது சில டைம் கட்டாயம் தேவைப்படும், ஒரு நோயாளி அவங்க நோயுடைய தாக்கத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு அந்த ஃபேமிலி சப்போர்ட்க்கு ஃபேமிலி கவுன்சிலிங். ஸோ இந்த மாதிரி பல விதமான நாங்கள் கவுன்சிலிங் நாங்கள் வி அண்டர்டேக் டு ஹெல்ப் த பேஷண்ட்ஸ்.
2: வெரைட்டி கவுன்சிலிங் பற்றி நிறைய சொல்லியிருந்தீங்க மேம், தேங்க்யூ. மக்களே, ஃப்ரம் ரெயின்போவில் ஹாய் ஸ்நேகிதியே கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் மருத்துவ சமூக சேவை பணிகள் குறித்து நம்முடைய விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் சமூக சேவை அதிகாரி முனைவர் நான்சி பிரேம்குமார் அவர்கள். உங்க சந்தேகங்களுக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம், 2271760 மற்றும் 2275233 தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு பிறகு
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை.
5: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
4: தங்கம் சேரும் கைராசி, பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம்னு ஒரு சாங் கேட்டு முடிச்சிருக்கோம். ஸோ சந்தோஷமா நிறைய பேருக்கு பலத்தை நீங்க கவுன்சிலிங் மூலமா கொடுக்குறீங்க. மக்களே, ஹாய் ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கீங்க. மருத்துவ சமூக பணிகள் குறித்து நம்முடைய விளக்கம் தந்துட்டு இருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் சமூக சேவை அதிகாரி முனைவர் நான்சி பிரேம்குமார் அவர்கள். மேம், நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தினீங்க மேம். ஸோ இன்னொரு சந்தேகம் எனக்கு, மருத்துவ சமூக சேவை பணியாளர்கள் மருத்துவமனையில் மட்டும்தான் இருப்பாங்களா, வேற எந்த துறைகள் இருக்காங்க?
1: ஓகே, மருத்துவ சமூக பணியாளராக வேலை நாங்கள் வேலை பணியாற்றுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷலைசேஷன் மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரி, அதாவது முதுநிலை

0: பட்டப்படிப்பில் இரண்டாவது வருடம் நாங்கள் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுவோம், மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரி. ஸோ அந்த ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறவங்க மருத்துவ சமூக பணியாளராக வேலை பார்க்க முடியும். நாங்கள் வந்து மருத்துவமனைகள், சைக்காட்ரி கிளினிக்ஸில் வேலை, ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை பார்க்கலாம். அப்புறம் ஹெல்த் ரிலேட்டட் என்ஜிஓஸ் இருக்கும் இல்லையா?
1: எஸ் மேம்.
0: எல்லா என்ஜிஓஸும் சுகாதாரத்தை குறித்தோ இல்லைன்னா ஆரோக்கியத்தை குறித்த என்ஜிஓஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ண என்ஜிஓஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஹெல்த் ரிலேட்டட் என்ஜிஓஸில் வேலை பார்க்கலாம். அப்புறம் எனி ஸ்பெஷலைஸ் சென்டர்ஸ், கிட்னி சென்டர்ஸ் இருக்குது, பிளட் பேங்க், கிட்னி சென்டர்ஸ், இந்த மாதிரி மருத்துவ சம்மந்தப்பட்ட எல்லா எந்த இதுலேயும் அவங்க வேலை பார்க்கலாம்.
1: ஓகே மேம். இப்போ பெருந்தொற்று காலம் நிறைய வந்துருக்கு, COVID-19 கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பெருந்தொற்று காலங்களில், நோய் தொற்று காலங்களில் நீங்கள் எப்படி கையாளுறீங்க?
0: பெருந்தொற்று காலங்களில் வந்து நாங்கள் வி ஹேட் அ வெரி லிவிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஜெனரேஷன் பார்க்காத ஒரு விஷயம் இந்த கோவிட் இல்லையா. அப்போது வந்து நான் ஜிப்மரோட மருத்துவ பணியாளர்களோட எண்ணிக்கை அப்போ 2021 வி வர் ஒன்லி 18 ஆஃபீஸ், 18 பேர் இருந்தோம். ஆனால் அந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் வேவ், ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ் எல்லாத்துலேயும் எங்களுடைய பணி ஒரு பெரும் பங்கை வாய்த்ததுன்னு நான் வந்து ரொம்ப சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ஜிப்மரில் டாக்டர்ஸ் அஃப்கோர்ஸ் இருந்தாங்க, கோவிட் வார்ட்ஸில் நர்சஸ்க்கு அப்புறம் கோவிட் வார்டுக்கு உள்ளே போய் பேஷண்ட் கூட நாங்கள் இன்டராக்ட் பண்ணதில் நாங்கள் வி வேர் நெக்ஸ்ட் டு த நர்சஸ், இட் வாஸ் MSWs ஹூ ஒர்க்ட் இன் த கோவிட் வார்ட். ஸோ அந்த விஷயத்தில் நான் சொல்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். நாங்கள் வந்து ரெண்டு விதமாகவும் இது பண்ணோம். ஐசியூ பேஷண்ட்ஸ்க்காகவும் நாங்கள் வேலை பார்த்தோம். ஹோம் கவுன்சிலிங், ஹோம் ஐசோலேஷன் கவுன்சிலிங், தட் வாஸ் அ ரெகுலர் 9 to 5 ஷெட்யூலில் போயிட்டு இருந்தது. மித்தவங்க இந்த வந்து இது எல்லாமே நான் என்ன சொல்லணும்னா, வெறும் 18 பேரே வச்சு ஜிப்மர் இந்த சேவையை ரொம்ப சிறப்பாக பண்ணிச்சு. ICU கவுன்சிலிங் வாஸ் 24 hour, 3 shifts பண்ணோம். ICU கவுன்சிலிங்கில் என்னென்னா, இப்போ ஒரு சோஷியல் ஒர்க்கராக ஒருத்தவங்க வேலை பார்க்குறதுக்கு, ஒரு ப்ரொஃபஷ்னல் சோஷியல் ஒர்க்கராக வேலை பார்க்குறதுக்கு ஒரு அடிப்படையான முக்கியமான ஒரு ஸ்கில் என்னென்னா கம்யூனிகேஷன். எங்களுடைய பேச்சு திறமை தான் அதோடைய ஆணியே, அச்சாணின்னே சொல்லலாம், அந்த வேலைக்குரிய அச்சாணின்னே சொல்லலாம். அப்போது நாங்கள் வந்து ஐசியூ பேஷண்ட்ஸ் இது பண்ணும்போது முகம் தெரியாத ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸோட ஃபேமிலிஸ் கிட்ட நாங்கள் பேசுவோம். ஏன்னா அவங்களுக்கு பீரியாடிக்கலாக அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் அவங்களுடைய, ஏன்னா பேஷண்ட் உள்ளே வராங்க. கோவிட் அப்போ ரெண்டே விதமாக தான் வெளியே போக முடியும். ஒன்று ஆரோக்கியம் சரியாகி வெளியே போக முடியும், இல்லைன்னா அவங்க சடலமாக வெளியே போகிறாங்க. ரெண்டே வாய்ப்புகள் தான். அதில் ஃபர்ஸ்ட் வேவ்ல நம்ம பார்த்தோம், கொத்து கொத்தாக மக்கள் இறந்தாங்க. 50 வயசுக்கு மேலே ஏதாவது கோமார்பிடிட்டிஸ் இருந்தால் வெளியே போகிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஆனாலும் அவங்களால உள்ளவும் வர முடியாது. இப்போ நார்மல் ஹாஸ்பிட்டல் டேஸில் அட்லீஸ்ட் அந்த கண்ணாடி ஜன்னல் வழியாவது அவங்களுடைய பேஷண்ட்ஸை, அவங்களுடைய குடும்பத்தாரை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. கோவிட் அப்போ கிடையாது. பில்டிங்குள்ளே போனால் அவ்வளோதான், வெளியே வரமோ தான் நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நாங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட், இமோஷனல் சப்போர்ட், ப்ளஸ் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும், சாப்பிட்டாங்களா, கண் முழிச்சு பார்க்குறாங்களா, பேசுகிறாங்களா. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் மெடிக்கல் படிப்பறிவு உள்ளவங்க இன்னும் கொஞ்சம் மெடிக்கல் க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு வெறும் எங்களோட குரல் மட்டுமே அவங்களுக்கு ஒரு பெரிய பாலமாக இருந்துச்சு. இவங்க கிட்ட டாக்டர்ஸ் கிட்ட நாங்கள் விஷயம், ஒவ்வொரு பேஷண்ட்டையும் பற்றி நாங்கள் தகவல் சேகரித்து அவங்களுடைய குடும்பத்தாருக்கு நாங்கள் பண்ணோம். அது ஒரு மிகப்பெரிய பங்கு நாங்கள் வகிச்சோம்னு நாங்கள் சொல்லலாம், ரொம்ப பெருமையாக சொல்லலாம்.
1: கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இந்த துறைக்கு நிறைய பேர் வர விரும்புவாங்க. ஸோ வரக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த நேரம் என்னவாக இருக்கும்?
0: ஸோ நீங்கள் சோஷியல் ஒர்க்குன்னு பர்சியூ பண்ணணும்னா, என்ன டிகிரியாக இருந்தாலும் நீங்கள் சோஷியல் ஒர்க்கு நீங்கள் பர்சியூ பண்ணலாம். இப்போ மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரி ஸ்பெஷலைசேஷன் எடுக்கணும், ஹாஸ்பிட்டல் லைனில் வரணும்னு சொன்னேன்னா, நான் என்ன சொல்வேன்னா, ஒரு பேசிக் நாலேஜ் ஆஃப் சயின்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். அதாவது 12th சயின்ஸ் எடுக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, 12th வரைக்கும். ஸோ ஏன்னா ஹாஸ்பிட்டல் வரும்போது ஹாஸ்பிட்டல் டேர்ம்ஸ் தெரியணும், உடம்புல உள்ள பாகங்களுடைய மெடிக்கல் டேர்ம்ஸ் தெரியணும். அப்போ நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சாதான் சி, நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட் மூணு முக்கியம். நம்மளுக்கு அடிப்படையான சில, நம்ம உடம்பு, உடல் எப்படைய வேலை என்ன பண்ணுது, பாகங்கள் என்ன பண்ணுது, உறுப்புகள் பற்றி அடிப்படையான இன்ஃபர்மேஷன் தெரியும் நம்மளுக்கு, கரெக்டாக. ஸோ நாலேஜ் மேட்டர்ஸ். அப்புறமேட்டு ஸ்கில் மேட்டர்ஸ். நான் ஸ்கில்லில் வந்து நான் முதல்ல என்ன சொல்வேன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில். அடுத்து வந்து ஒருத்தங்க இது இல்லாட்டினாலும், சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாட்டினாலும், என்னை சுற்றி இருக்கிற, என்னை சுற்றியுள்ள தனிப்பட்ட

0: மற்றவர்களோட வாழ்க்கையிலையோ இல்லை சமுதாயத்திலையோ நான் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கணுன்ற ஒரு ஆர்வம் உள்ள யாருமே சோஷியல் ஒர்க் படிக்கலாம்.
1: கண்டிப்பாக
0: சரியா? பிகாஸ் அது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் ஆனாலும் சரி, நமக்கு ஒரு பேஷண்ட், ஒரு தனிப்பட்ட நபர், அவர் வாழ்க்கையில் தாக்கம் உண்டாக்குறோம். நீங்கள் கம்பெனியில் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறீங்களா, அவங்களுடைய ஒர்க்கர் அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு தாக்கத்தை உண்டாக்கலாம். ஸோ தாக்கம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தான் அவசியம் கிடையாது, பட் அந்த ஆசை இருக்கணும். நான் என்னால் நான் ஒரு தனி மனிதன் இன்னொரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு எம்பவர்மெண்ட், அவங்களுடைய வெல்ஃபேர் டெவலப் பண்ணுறதுல அதில் எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம இதில் வந்து நீடித்து நம்ம நிலைக்க முடியும், அது ஒரு இம்பாக்டிங் ப்ரொஃபஷனாக இருக்க முடியும். ஸோ பேசிக்கலி கம்யூனிகேஷன் ஸ்கில், திஸ் மேட்டர்ஸ் அ லாட். அப்போது நீங்கள் வந்து பிஜி படித்து நீங்கள் முதுகலை பட்டத்துக்கு அப்புறம், முதுகலை பட்டம் படிக்கும் போது யூ கேன் சூஸ் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் லைனில் வரணுன்னா மெடிக்கல் அண்ட் சைக்கியாட்ரி எடுக்கலாம், இல்லை மித்த லைனில் ஃபேக்ட்ரிஸில் போகணுன்னா அதுக்கு தக்கன நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் செல்லலாம். பட் இட் இஸ் அ வெரி லைஃப் சேஞ்சிங் கோர்ஸ், அதுதான் நான் சொல்வேன். அது வந்து ஈஸி, இட்ஸ் நாட் அ கேக் வாக். சும்மா மித்த டிகிரி மாதிரி போனோம், காலேஜ் போனோம், வந்தோன்னு கிடையாது. இந்த கோர்ஸோடைய கட்டமைப்பை எப்படின்னா, ஒரு நாள் கிளாஸ் ரூமில் இருக்கிற அந்த அளவு இன்புட், வி ஹாவ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், அதை நாங்கள் ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு ஏஜென்சியோ ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ எங்கேயோ இது பண்ணி அவங்க அந்த வேலை பார்க்கணும். ஸோ அவங்க எப்படி கேஸ் இன்டராக்ட் பண்ணுறாங்க, கேஸ் ரெக்கார்டிங் எப்படி பண்ணுறாங்க, எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். இட்ஸ் வெரி எக்ஸ்டென்சிவ் கோர்ஸ். ஸோ அதில் தாக்கு பிடிச்சி வர்றதுக்கும்
1: தில்லி கட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு மேம். தேங்க்யூ மேம். நீங்கள் இந்த போர்ட்டல் அட்ரஸ் சொன்னீங்க, PMNRF அப்படின்னு சொல்லிட்டு ரேன், இதை ஒரு முறை நீங்க திரும்ப மக்களுக்காக பதிவு பண்ணுங்க.
0: ரேன்க்கு வந்து போர்ட்டல் அட்ரஸ் இல்லை, அது வந்து ஜிப்மர் பேஷண்ட், நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள பேஷண்ட் வந்து அவங்களுடைய ஒஃபிஷியல் இது இருக்கும். இப்போ ஜிப்மர் பார்த்தோன்னா உங்களுடைய மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க வித் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அடுத்த லெவல் வந்து ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸில் தே வில் செக் உங்களுக்கு வந்து அங்கே எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ் வில் டேக் கேர் ஆஃப் இட். ஓகே, இது போக போர்ட்டல்னு சொல்லும் போது PMNRF, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய MPயோட லெட்டர் அவசியம், ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அவசியம். PMJ இருக்குது, PMJ வந்து ஆயுஷ்மான் பாரத் போர்ட்டல் மூலம் நீங்கள் வந்து PMJக்கு அணுகலாம். PMJ அந்த இன்சூரன்ஸ் கார்டெலாம் நீங்கள் வாங்கலாம். சரியா? அதில் வந்து ஒரு விசேஷமான இது குறிப்பிட்டு நான் சொல்ல, பொதுவாக இது வந்து வருமான கோட்டு கீழ் உள்ள மக்களுக்கு இருக்குது. ஆனால் PMJ பொறுத்த வரைக்கும் 70 வயசுக்கு மேல் உள்ளவங்க அவங்க எந்த வித வருமான இதில் இருந்தாலும் அவங்க வந்து தே ஆர் எலிஜிபிள் ஃபார் PMJ.
1: ஓகே, நிறைய தகவலை சொல்லியிருக்கீங்க மேம். எங்களுக்கும் FM ரெயின்போ நேயர்களுக்கும் நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் மிக்க நன்றி மேம்.
0: நன்றி, வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததாலும் மிக்க சந்தோஷம்.
1: தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். மக்களே, ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் இதுவரை மருத்துவ சமூக பணிகள் குறித்து நம்முடைய விளக்கம் தந்தவர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் சமூக சேவை அதிகாரி முனைவர் நான்சி பிரேம்குமார் அவர்கள். மீண்டும் மற்றும் ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நர்ச்சனா. தொடர்ந்து கேளுங்க இதம் ரெயின்போ புதுவை 102.8.
2: अब टेलीलॉ के माध्यम से ना सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं, बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
3: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप, अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேரம் 2:16 ஆகுது. நேயர்கள் இனி கேட்கலாம் காலத்தை வென்ற கானங்கள். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில தொடக்கமா வருது புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பாடல். பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி காலத்தை வென்று கானங்கள். நிகழ்ச்சியில அடுத்ததா வருது பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடியிருக்கும் பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில வரும் பாடல் பட்டினத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா வருது மூன்று தெய்வங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல். பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 2:54. கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில நிறைவா பாடல் வருது. அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் இனி கேட்கலாம் ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில ஆன்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு பற்றி மனநல மருத்துவர் டாக்டர் அஸ்வினி அனுகிரகா அவர்கள் வந்து நேரடியா நம்ம கூட இணைந்திருக்காங்க, நம்ம பேசலாம். குட் ஆஃப்டர்நூன் மேம்.
4: குட் ஆஃப்டர்நூன்.
3: நீங்கள் இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். நம்ம வந்து ஆன்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் பற்றி பேசுகிறோம் இன்னைக்கு. அப்படின்னா என்ன மேம்
4: ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படின்னா? இது வந்து ஒரு நரம்பியல் வளர்ச்சி கோளாறு தான். இது ஒரு மனநோயோ அறிவுத்திறன் குறைபாடோ கிடையாது, இது நரம்பியல் வளர்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு குறைபாடு.
3: ஓகே, மன இறுக்கம்ங்கிறது வந்து ஆன்டிசத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன?
4: இப்போ மன இறுக்கம் இல்லை வந்து இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றது வந்து அறிவுத்திறன் குறைபாடுல இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமான குறைபாடு தான் இருக்கும். அவங்களுக்கு புரிதல் இதுவாக இருக்கலாம், மற்றவங்க நார்மல் குழந்தைங்கள் மாதிரி அவங்களால லேர்ன் பண்ண முடியாது, இந்த மாதிரி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதில் நிறைய தீவிரம் வந்து கம்மியாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம். பட் ஆட்டிசம்ங்கிறது வந்து மெயினாக ரெண்டு விஷயம் இருக்கும் ஆட்டிசமில். இவங்களுக்கு கம்யூனிகேஷன், அதாவது அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு இன்னொரு மனிதர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி தொடர்பு பேசுறது அப்படின்ற புரிதலோ அப்படின்ற கம்யூனிகேஷன் ஸ்கில்லோ வந்து கம்மியாக இருக்கும். இது ஒன்று, இது சோஷியல் கம்யூனிகேஷன் இஷ்யூன்னு சொல்லுவோம். பட் இது மட்டும் இருந்தால் ஆட்டிசமானால் கிடையாது, சோஷியல் கம்யூனிகேஷன் டிஸார்டர் இட்ஸ் அதுவே தனியாக ஒரு குறைபாடு. பட் இது கூட அந்த இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பண்ணுற ஒரு மோட்டார் ஆக்டிவிட்டியோ இல்லை ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொம்மைனா அந்த ஒரு பொம்மை, இப்போ நார்மல் குழந்தைங்க எந்த பொம்மை கூடயுமே பார்ப்பாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கூடியுமே விளையாடுவாங்க. பட் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும், ஒரு சில விஷயங்கள் தான் ஒத்து போகும். அந்த சூழ்நிலையில ஒரு சில விஷயத்துக்கு ரெஸ்ட்ரிக்டடா தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்க காமிப்பாங்க. சோ இந்த ரெண்டு விஷயமுமே ஆட்டிசம் குழந்தைகள்ல இருக்கும். இதுல ரெண்டுமே இருந்தாதான் ஆட்டிசம் நம்ம யோசிக்கணும். இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு லாங்குவேஜ் அதுவுமே அவங்களுக்கு டிலே இருக்கும். இப்போ ஒரு வயசுல குழந்தைங்க வந்து ஒரு பாபா தாத்தா அந்த மாதிரி சவுண்ட்ஸ் மேக் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி 1.5 வயசு குழந்தை பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 வேர்டு 20 வேர்டு வந்து சொல்லுவாங்க. நம்ம காமனாக யூஸ் பண்ணுற பொம்மை தண்ணி அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து அவங்களால நம்மளுக்கு புரிகிற வைக்கிற அளவுக்கு சொல்ல முடியும். ஸோ அதில் இந்த குழந்தைங்களுக்கு டிலே இருக்கும். ஸோ மொழித்திறன் வளர்ச்சியிலையும் டிலே இருக்கும். இதை நம்ம காமனாக பார்க்கலாம்.
3: ஆனால் இப்போ வளர்ற குழந்தைங்க, இன்னும் சில குழந்தைங்களுக்கு இப்போலாம் 1 வயசுக்குள்ளே பேச்சு வர்றதே கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. அந்த அப்பா தாத்தாங்கிறது கூட வீட்டில் வந்து நார்மலாக பேசுறத வச்சு அவங்க பேசுகிற டோன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்படி அது நார்மல் பேபியா இல்லை ஆட்டிசம் இருக்காங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது?
4: ஸோ அது ஆட்டிசம்

0: பார்த்தீங்கன்னா ஒரு சில அறிகுறிகள் வச்சு நம்ம ப்ரியாராக மேபி இந்த குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கோ அப்படின்றத நம்ம இயர்லியாகவே கண்டுபிடிக்க முடியும். பெற்றோர்கள் எஸ்பெஷலி வந்து இந்த சயின்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த அறிகுறிகள் இருந்துச்சுன்னா ஒருவேளை நம்ம குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கான்னு நம்ம போய் செக் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி பார்க்க போனோம்னா முதல்ல சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு நிறைய சயின்ஸ் தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை 3 மாத குழந்தையாக இருக்கும் போதே கண்ணை பார்த்து குழந்தை முகத்தை அப்பா அம்மாவோட முகத்தை பார்க்கும், பார்த்து சிரிப்பாங்க. தட் இஸ் சோஷியல் ஸ்மைலுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஐ கான்டாக்ட் மேக் பண்ணுறதோ நம்ம கூட கனெக்ட் ஆகிறது வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஈவன் யார் கேர் கிவரோ யார் பேரண்ட் பார்த்துக்கிறாங்களோ அவங்ககிட்டயுமே அந்த குழந்தை வந்து அந்த சயின்ஸை வந்து ரொம்ப கம்மியாக தான் காமிப்பாங்க. நார்மல் குழந்தையை விட அது கம்மியாக இருக்கும், இல்லை இல்லாமையே கூட இருக்கலாம். ஸோ ஐ டு ஐ கான்டாக்ட் மேக் பண்ணுறதே ஆப்சண்ட்டாக இருக்கலாம் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேப்ளிங், இந்த சவுண்ட்ஸ் மேக் பண்ணுறது அதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ் வந்து அதுதான். ஸோ அந்த டெவலப்மெண்ட்டுமே வந்து ரொம்ப லேட்டாக இருக்கும். குழந்தைங்க அதிகமாக அந்த சவுண்ட்ஸ் மேக் பண்ணுறது வந்து 6 மாதம் 8 மாதம் வரைக்குமே கூட பெருசாக அந்த மாதிரி தா பா சவுண்ட்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும். 1 இயர் வரைக்குமே கூட இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து வி ஹாவ் டு திங்க் அபவுட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து குழந்தைங்க எப்படி சொல்கிறதுனா நம்ம இப்போது அப்பா அம்மா கிட்ட காமிக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அவங்க ஒரு விளையாடுறாங்கன்னா அந்த விஷயத்த ஷேர் பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு அதை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு பொம்மை இருக்குது அதை எடுத்து கொடுங்கன்னு பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாயிண்டிங்கில் வந்து அந்த குழந்தைங்க ஜென்ரலாக அந்த 1 வயசு 1.5 வயசுலலாம் அழகாகவே பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்பாங்க. இந்த பொம்மை எடுத்து கொடுங்க, இந்த தண்ணி வேணுன்றத பொருளை காமிச்சு கேட்க தெரியும். இந்த குழந்தைங்களுக்கு அது இல்லாமல் இருக்கும்.
1: ஓகே.
0: ஸோ இதெல்லாம் வந்து அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தமான பிரச்சனைகளில் வருது.
1: ஓகே. குழந்தையில ஆன்டிசம் இருக்குங்கிறத இதெல்லாம் வந்து அறிகுறிகள் மாதிரியா? போ
0: ஆமாம். இப்போ இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தமான பிரச்சனை நான் சொன்ன மாதிரி மொழித்திறன், இது ஐ கான்டாக்ட் மேக் பண்ணாமல் இருக்கிறது, லாங்குவேஜில் டிலே இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த பாயிண்டிங் இந்த மாதிரி இருக்கிறது, இதில் வந்து எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த குழந்தைங்களில் இருக்கிற ஃபீச்சர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா கிட்ட இதை காமிக்கணும், அவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுப்பாங்க, இல்லை அவங்ககிட்ட இதை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை தாண்டி ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு அந்த புரிதல் இருக்காது. ஸோ இவங்களுக்கு இது எப்படி புரியும், இவங்ககிட்ட இதை நம்ம காட்டணும், இவங்களுக்கு இது வந்து இப்போ காமிச்சா அவங்க பெருமைப்படுவாங்களா சந்தோஷப்படுவாங்களாங்கிற அந்த ஷேரிங் மென்டாலிட்டியே அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அப்பா அம்மாக்கோ இல்லை கேர் கிவருக்கோ இல்லை இன்னொருத்தவங்களுக்கோ ஒரு மைண்ட் இருக்குது, அது அது தனியாக ஒரு வேலை செய்யுது, அது கூட நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இல்லாமல் இருக்கும்.
1: ஓகே ஃபைன். ஆன்டிசம் வரதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னவா இருக்கும் மேம்?
0: காரணிகள்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மரபியல் ரீதியான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு இருக்குது, ஃபேமிலியில் இருக்குது அப்படின்னா வரலாம். சிப்லிங்க்கு இருக்குது, ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தைக்கு இருக்குன்னா அடுத்து வர பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் வரத்துக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம டெஃபினட்டாக சொல்ல முடியும் மரபியல் ரீதியான ரிஸ்க் இருந்துச்சுன்னா குழந்தைக்கு வரலாம். இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். என்விரான்மெண்டல்னால் சூழல், குழந்தை உருவானதுலேருந்து இருக்கிற சூழலில் இப்போ அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுனால குழந்தைக்கு அந்த ஆட்டிசம் ரிஸ்க் அதிகமாகலாம். பிறக்கும் போது வந்து ஒரு ஆக்சிஜன் ரிலேட்டடான பிரச்சனை, இல்லை பர்த் வெயிட் கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கான ரிஸ்க் அதிகமாகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவோட ஏஜ், குழந்தை கன்சீவ் ஆகும் போது அப்பா அம்மாவோட ஏஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த ரிஸ்க் அதிகமாக இருக்கிறது பார்க்குறோம். பட் இதில் ஒரு சில மித்ஸ் இருக்குது, சில விஷயங்கள் வந்து தப்பான புரிதல், தப்பான விஷயங்களை நம்ம நம்பிட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரொம்ப வருஷம் முன்னாடி எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எம்எம்ஆர்னு ஒரு வேக்சின் இருக்குது. எம்எம்ஆர் வேக்சின் வந்து நம்ம கவர்மெண்ட்லேயே கொடுக்கக்கூடிய வேக்சின் தான். அந்த வேக்சின் வந்து ஆட்டிசம் கிரியேட் பண்ணுது, ஆட்டிசம் காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு மித் உருவாச்சு. ஆனால் ரிசர்ச் ஸ்டடிஸ் இப்போ வந்து டெஃபினட்டாக சொல்லுது வேக்சின்ஸ்னால ஆட்டிசம் வரதில்லை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சில மித்ஸுமே இருக்குது, இதனாலலாம் ஆட்டிசம் வருது அப்படின்னு.
1: ஓகே மேம். ஜெனட்டிக்ஸ்னால வந்து ஆட்டிசம் வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, அதுக்கும் ஜெனட்டிக்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்கா?
0: ஜெனட்டிக்ஸ் கண்டிப்பாக வந்து தட் இஸ் அ மேஜர் ரோல். இப்போ என்விரான்மெண்டலாக குழந்தைக்கு வரலாம் அப்படின்றத தாண்டி இப்போ மற்ற ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த ரிஸ்க் இருக்க குழந்தைக்கு தான் அது அதை வந்து ரிஸ்க் வரதுக்காக ரிஸ்க்கை வந்து அதிகப்படுத்துதே ஒழிய ஜெனட்டிக்ஸ் இல்லாமல் மோஸ்ட்லி வந்து இது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை.
1: ஓகே.
0: ஸோ இப்போ வந்து சொல்கிறாங்க ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் அதிகமாக பார்க்குற குழந்தைக்கு ஆட்டிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் வருது அப்படின்றது வந்து அது ஸ்டிமுலேஷன் ரிலேட்டடான பிரச்சனை. இப்போ வந்து குழந்தைங்கள் ஒரே விஷயமாக தான் ஸ்டிமுலேட் ஆகிறாங்க, எக்ஸ்போஸ் ஆகலை மற்ற விஷயங்களுக்கு, நம்ம போது லாங்குவேஜில் டிலே வரலாம், இதே மாதிரி பிக்சர் சிமிலராக இருக்க மாதிரி இருக்கலாம். ஸோ ஆர்டிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், எக்ஸாக்டாக அந்த டிஸார்டர் இல்லைனா கூட அது மாதிரியான பிரச்சனைகள், அது மாதிரியான டிலேஸ், டெவலப்மெண்டல் டிலேஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் அவங்களுக்கு ஆட்டிசம் டிஸார்டர்னு நம்ம டயக்னோஸ் பண்ணுவோமா, அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு

0: அப்படின்றத நம்ம லேபிள் பண்ணுவோமா அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷனல் பார்த்து கிளினிக்கலாக நம்ம அசஸ் பண்ணி மட்டும்தான் கொடுக்க முடியும்.
1: ஓகே மேம், இந்த ஆட்டிசத்தை வந்து முழுசாக குணப்படுத்த முடியுமா இல்லை வந்து அதோட தாக்கத்தை மட்டும்தான் குறைக்க முடியுமா? நார்மல் பேபி மாதிரி அவங்களை கொண்டு வர முடியுமா சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிட்டா?
0: இது வந்து இப்போ நீங்கள் ரெண்டு விஷயம், ஒன்று வந்து ஆட்டிசம் எவ்வளோ சீக்கிரம் நம்ம இன்டர்வியூன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பூரண குணமடைக்க குணமாக்க முடியுமா அப்படின்னா கிடையாது, அப்படி ஒரு விஷயமே இல்லை. ஆனால் இதை வந்து நம்ம ஆட்டிசம்ன்றத ஒரு குறைபாடாக தான் பார்க்குறோமே ஒழிய ஒரு நோயாக பார்க்கல. ஸோ இது நார்மல்லேருந்து ஒரு வேரியண்ட்டுன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நியூரோ டைவர்ஜென்ட்னு சொல்கிறோம், இவங்கெல்லாம் நியூரோ டைவர்ஜென்ட் குழந்தைகளாக தான் நம்ம எடுத்துக்கிறோமே ஒழிய மற்றபடி உங்களுக்கு குறைபாடுன்றதை தாண்டி நோயின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஒரு சில விஷயம் அந்த குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த கஷ்டப்படுற ஏரியாஸில் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணி தெரப்பி கொடுத்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறோம். ஆனால் இது குணமடையிறதுன்றதான் கிடையாது. நார்மல் குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்ம இப்போது சீக்கிரமாக நம்ம இந்த இன்டர்வென்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம், தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் அவங்க ட்ரெயினிங் மூலமா அந்த ஸ்கில்ஸை நம்ம கொண்டு வந்துடலாம்.
1: ஓகே ஓகே மேம், ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 3:16 ஆகுது. நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். மேம், இப்போ வந்து சென்சரி ப்ராசஸிங் டிசார்டர்னு சொல்கிறோம், உணர்ச்சி செயலாக கோளாறு அப்படின்னு, அதுக்கும் ஆர்டிசத்துக்கும் எப்படி கனெக்டிவிட்டி இருக்கு?
1: சென்சரி ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம சுற்றுச்சூழல், நம்ம சுற்றி இருக்க எல்லா விஷயங்கள், நம்ம பார்க்கறது, கேட்கறது, முகர்றதுலேருந்து நம்மளோட சென்சரி ஆர்கன்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். நம்ம மூளை வந்து அதை ப்ராசஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இந்த குழந்தைங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயத்துக்கு அவங்க ரொம்ப ஓவர் சென்சிட்டிவாக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த லைட் அதிகமாக செட் ஆகாது அப்படின்னு அந்த மாதிரி ஒன்று இருக்கும், இல்லை சவுண்ட் அதிகமாக செட் ஆகாது அது மாதிரி, அப்போ அவங்க எக்ஸஸாக ரொம்ப ரியாக்ட் பண்ணுவாங்க. நார்மலான லைட்டுக்கும் நார்மலான சவுண்டுக்குமே சம்டைம்ஸ் அவங்க ரொம்ப எக்ஸசிவாக ரியாக்ட் பண்ணலாம், அவங்களுக்கு அது ஒத்து போகாமல் இருக்கலாம். அதே மாதிரி சில விஷயங்களுக்கு அவங்க லெஸ் சென்சிட்டிவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சென்சரி ப்ராசஸிங் கூடவே எமோஷ்னல் ரெசிப்ரோசிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போது அப்பா இருக்காங்க, அப்பாவோ அம்மாவோ இருக்காங்க, கோவப்படுறாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த கோவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியாது. இப்போ நார்மல் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒன்று மிரட்டுறாங்க, வாய்ஸ் டோன் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா பயப்படுவாங்க, சடனாக ஸ்டாப் பண்ணுவாங்க அவங்க செஞ்சிட்ருக்க வேலையை, பயப்படுவாங்க. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ இவங்க அப்பா வந்து இதை தான் சொல்ல ட்ரை பண்ணுறாரு, இல்லை இந்த எமோஷன்ஸ் தான் காமிக்கிறாரு, இதுக்கு நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணணும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்குமே கூட இல்லாமல் இருக்கும்.
0: ஓகே மேம், இந்த ரிப்பிட்டேஷிவ் பிஹேவியர்ஸ்ன்னு சொன்னீங்களே, அது வந்து எப்படி ஆர்டிசத்தில் எப்படி வெளிப்படுது?
1: ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்னு பார்த்தீங்கன்னா, ஒரே விஷயம், ஒரே மூமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் மூமெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ கையை வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறதோ, இல்லை விரலை தட்டிகிட்டே இருக்கிறதோ, இல்லை வந்து ஃப்ளாப் பண்ணிகிட்டே இருக்கிறதோ, இதை வந்து அவங்க ரிப்பிட்டேட்டிவாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அவங்க ஏதாவது டிஸ்டர்ப் ஆனால் தான் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு ஒரு சூதிங் மெக்கானிசம் மாதிரி இது வந்து அவங்கள ஈஸ் பண்ணிக்கிறதுக்காக பண்ணிட்டு
0: காலர் லைனில் வராங்க, பேசிடலாம்.
1: கண்டிப்பாக.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், சிதம்பரத்தில் பேசுறேன் மேடம்.
0: ஆ ஓகே சார், உங்கள் கேள்வி என்னன்னு
2: சார், நீங்கள் பேசுகிற டாபிக் என்னன்னு புரியல மேடம், கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன், எந்த டாபிக் பேசுகிறீங்க
0: சார்? இன்றைக்கி ஆர்டிசம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் சார்.
2: ஆர்டிசம்னா தமிழ் என்ன மேடம், அர்த்தம் புரியல?
1: ஆர்டிசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நரம்பியல் வளர்ச்சி குறைபாடு சார். குழந்தைகள்
2: கண்டுபிடிக்கிறது எப்படி, எந்த ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கிறது, இந்த

0: செயல்படுத்த முடியாது.
1: சார், நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, நம்ம அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே மேம், இப்போ வந்து ஆன்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சவுண்டு, லைட்டு அந்த மாதிரி உணர்ச்சிகள் வந்து அதிக உணர்திறன் இருக்கும். அதாவது சென்சரி ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு இருக்கிறது எதனால? ஏன் அதெல்லாம் பார்த்தா கூட அந்த குழந்தைங்க ரொம்ப பயப்படுவாங்க, அது எதனால?
2: அவங்களால பிரெயினில் அந்த அந்த எக்ஸசிவ், அது நார்மல் சென்சேஷனாக இருக்கலாம், பட் அவங்களுக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ சில விஷயங்கள் அவங்களுக்கு ஓவர் சென்சிட்டிவாக இருக்கும், இல்லைனா ஹைப்போ சென்சிட்டிவாக இருப்பாங்க.
1: ஓகே,
2: அது அந்த குறைபாடோட ஒரு தன்மை தான்.
1: ஓகே நேயர்களே, நம்ம ஆர்டிசம் ஸ்பெக்டர் கோளாறு பற்றி மனநல மருத்துவர் டாக்டர் அஸ்வினி அனுகிரகா அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா 2271760 2275230 நம்பருக்கு கால் பண்ணி உங்க சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாம ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
3: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். மேடம், ஆர்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு வந்து முகபாவனைகள் அல்லது உணர்ச்சிகளை வந்து புரிஞ்சுக்கொள்றதுல ரொம்ப சிரமமாக இருக்கும். அது எதனால் அது?
1: இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சோஷியல் அந்த சோஷியல் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ஐ காண்டாக்ட் மேக் பண்ண மாட்டாங்களோ அதுலேருந்தே அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவோட ரியாக்ஷன்ஸ்லேருந்து அந்த க்யூஸை எடுத்துகிட்டு ஓகே இந்த சூழ்நிலையில் இப்படி இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்காது. அவங்க ஏதாவது சொல்ல வராங்க, இந்த எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிறாங்க அண்டர்ஸ்டாண்டிங்குமே இருக்காது. இது வந்து அப்பா அம்மா கிட்ட மட்டும் கிடையாது, சொசைட்டியில் டுவர்ட்ஸ் சொசைட்டி ஆல்சோ அதே தான். இப்போ இந்த இடத்துல இப்படி நடந்துக்கணும், இந்த இடத்துல வந்து இதை செய்யக்கூடாது, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கூட குழந்தைங்களுக்கு இல்லாமல் இருக்கும்.
0: ஓகே ஓகே மேம், ஆர்டிசம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எந்த மாதிரியான மருத்துவ பரிசோதனைகள் இருக்கு மேம்?
1: ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆட்டிசம்ஸ் இப்போ இந்த சிம்டம்ஸ் இந்த அறிகுறிகள் வச்சு தான் நம்ம மெயினாக வந்து வி ஹாவ் அ க்ரைட்டீரியா. ஸோ அந்த பேஸ்ட் ஆன் தட் நம்ம வந்து டயக்னோசிஸ் பண்ணுறோம். இட் ஷுட் பி டன் பை ஒரு ப்ரொஃபஷனல், யார் ப்ரொஃபஷனல்ஸ் பீடியாட்ரிஷியன்ஸ் டெவலப்மெண்ட் பீடியாட்ரிஷியன்ஸ் இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க. ஸோ இந்த டீம் இன்வால்வ் ஆகி கிளினிக்கலாக குழந்தைக்கு என்னென்ன அறிகுறி இருக்குது, இது இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே அவங்க ஃபுல்ஃபில் ஆகுறாங்களா, அதே மாதிரி எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குது, இது எல்லாமே வந்து நம்ம கிளினிக்கலாக பார்த்து கண்டுபிடிக்கிறோம். அண்ட் இது இல்லாமல் கிளினிக்கலாக பார்க்கறது இல்லாமல் நம்மளுக்கு பர்டிகுலர் ஸ்கேல்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம அசஸ்மெண்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு கண்டுபிடிக்கலாம்.
0: ஓகே மேம், ஓகே. ஆர்டிசத்தை ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிக்கிறதுக்கான செயல்பாட்டில் பேரண்ட்ஸோட பங்கு என்ன மேம்?
1: பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்களோட பங்கு தான் மிகப்பெரியது. ஒரு விஷயம் வந்து பேரண்ட்ஸுக்கு என்னென்ன சைன்ஸ் இருக்கும், ஆட்டிசம்னா அதில் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், குழந்தைக்கு சின்னதுலேருந்தே அதில் ஏதாவது டிலே இருக்கான்றத அவங்க கவனிச்சுட்டே வரணும். ஸோ அந்த அவேர்னஸ் இருந்துச்சு அப்படின்னா இயர்லியாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அது யூஸ் ஆகுது. இன்னொன்று, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஐயோ நம்ம குழந்தைக்கு ஆட்டிசமா அப்படின்னு சொல்லி மனசு உடஞ்சிருவாங்க நிறைய பேர், அதுவுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் புரிதல் இல்லாமல் தான். ஸோ அந்த அந்த இது வந்து ஒரு மூல வளர்ச்சி குறைபாடோ அந்த மாதிரி கிடையாது. குழந்தைங்களுக்கு ஒரு பர்டிகுலர் சில விஷயங்கள் மட்டுமே அவங்களுக்கு லாக் ஆகுறாங்க. ஸோ அது
0: மேம் ஒரு நேர் லைனில் வராங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
2: மேம் இது ரெயின்போ எஃப்எம் தானே?
0: ஆமாமா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: இல்ல லைக் நாங்க ஆட்டிசம் ரிலேட்டடா ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்.
0: ஆமா மேம், டாக்டர் லைன்ல இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க.
2: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ
2: ஹலோ மேடம்.
1: ஹலோ மேடம், சொல்லுங்க உங்க டவுட் என்ன.
2: இல்ல லைக் ஆட்டிசமோட மெயின் காஸ் அப்படினு
1: மெயினாக பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ரீசன் கண்டிப்பாக ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. பட் அதை தாண்டி வந்து நிறைய விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்விரான்மெண்டலாக, இப்போ பர்த் ரிலேட்டடாக ஏதாவது அம்மாவுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா, இல்லைனா பிறக்கும் போது சில விஷயங்கள் வந்து காஸ் பண்ணலாம். அதே மாதிரி அப்பா அம்மாவோட ஏஜ் ஃபேக்டர், அவங்க வந்து குழந்தை கன்சீவ் ஆகும் போது ஏஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது கூட ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஆனால் இதெல்லாமே வந்து இது மட்டும் இருந்துச்சுன்னா வராது, ஜெனட்டிக் காரணங்கள்னால இதுவும் சேர்ந்து இருக்கும் போது அந்த ரிஸ்க் வந்து அதிகமாகுது. வர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஆட்டிசம் ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால் இல்லைனா கூட குழந்தைங்களுக்கு ஒரு பர்டிகுலர்

0: சிமுலேஷன் மட்டும்தான் கிடைக்குதுன்ற பட்சத்தில் இதே மாதிரி டிலேஸ் வந்து வருது. அந்த ப்ரெசன்டேஷனுக்கு பேர் விர்ச்சுவல் ஆட்டிசம்.
1: ஓகே, பட் ஆனால் அதுக்குமே பர்டிகுலர் காஸ் இல்லையா? லைக் இதான் ரீசன் சொல்லிட்டு வர்ச்சுவலுக்குமே.
0: வர்ச்சுவலுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கலாம், பட் ஆனால் இப்போ வர ப்ரெசன்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைம் அதிகமாகுது, குழந்தைங்க வந்து ஒரே விதமான ஸ்டிமுலேஷனுக்கு தான் வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் லாங்குவேஜ் டிலேஸோ இல்லை மற்ற சில ஆஸ்பெக்ட்ஸில் வந்து சிமிலர் ப்ரெசன்டேஷன் வரும்போது நம்ம இதை வந்து பார்க்குறோம். இது இப்போ கொஞ்சம் காமனாக இருக்குது, ஏன்னா ஸ்க்ரீன் டைம்ஸ் குழந்தைங்க அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால.
2: ஓகே மேம், ஓகே மேம், ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு பற்றி நம்ம மனநல மருத்துவர் டாக்டர் அஸ்வினி அனுகிரகா அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். மேடம், இதை வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு வேற என்னென்ன பரிசோதனைகள் இருக்கு? பேரண்ட்ஸ் எப்படி அக்சஸ் பண்ணலாம் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆர்டிசம் இருக்கு அப்படின்றது?
1: பொதுவாக பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்க்ரீனிங் டூல் எல்லாம் இருக்கு, பட் யூஸ்வலி கைடடாக ப்ரொஃபஷனல்ஸ் கைட் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயம் இருக்கு. எம் சாட் அப்படின்னு ஒரு ஸ்கேல் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வச்சு பேஸ் பண்ணி அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனில் எடுக்கிற ஸ்கேல் தான். ஆனால் அது வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டூல், நம்ம அது இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கிறதுக்காக, ஒரு நம்மளுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் தெரியுது அதை செக் பண்ணிக்கிறதுக்காக. பட் டயக்னோசிஸ் கொடுக்கணும், கன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஒரு கிளினிஷியனாக டயக்னோசிஸ் பண்ணணும், ப்ரொஃபஷனல் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம அடாஸ் யூஸ் பண்ணுறோம். அடாஸ்ன்றது டயக்னோஸ்டிக் ஆர்டிஸ்டுக்குமுக்கான டயக்னோஸ்டிக் அப்சர்வேஷன் ஷெட்யூல், அதை யூஸ் பண்ணி நம்ம டயக்னோசிஸ் கொடுக்கலாம்.
0: ஓகே மேம். மேம், இந்த எக்கோலேலியா அப்படின்னா என்ன? இது வந்து ஆர்டிசத்தில் எப்படி இருக்கு மேம்?
1: எக்கோலேலியான்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எக்கோங்கிறது நம்ம சொல்கிறத திரும்பி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான். எக்கோலேலியான போது இப்போ பேரண்ட்ஸோ யாரோ நம்ம பேசுகிற வார்த்தையை அதே வார்த்தையை குழந்தைங்க அப்படியே ரிப்பீட் பண்ணி நம்மக்கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ சொன்னதே திரும்பி நம்ம சொல்லும் போது சொல்லி முடிக்கிற கடைசி வார்த்தையோ கடைசி ஃப்ரேஸையோ அவங்க திரும்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. இது இந்த குழந்தைங்களுக்கு லாங்குவேஜ் டிலே இருக்கிறதுனால ஜஸ்ட் வேற கம்யூனிகேட் பண்ணுறது முழுசாக ஃபார்ம் ஆகலைனாலும் இந்த மாதிரி அவங்க சொன்னதை கேட்டு திரும்பி பதில் சொல்கிறதுக்கு அதே வேர்டை கூட யூஸ் பண்ணுவாங்க.
0: ஓகே மேம். ஓகே மேம், இந்த ஆர்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு உணர்ச்சி போராட்டங்களை வந்து பெற்றோர்கள் எப்படி வந்து கையாள முடியும், எப்படி கையாளணும்?
1: ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெல்டவுன்ஸ் நீங்கள் சொல்கிற அந்த உணர்ச்சி அதிகமாக அவங்க வந்து எக்ஸஸ் ஸ்டிமுலேஷன் அந்த டைமில் தான் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக இந்த குழந்தைங்களுக்கு அது ரொம்ப காமன். முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஓவர் சென்சிட்டிவிட்டி அதெல்லாம் இருக்கிறதுனால ஈஸியாகவே வந்து இவங்க ஒரு விஷயத்துக்கு வந்து அப்செட் ஆகி இரிட்டபிள் ஆகி ரொம்ப கத்துறதோ கீழே விழுந்து பரல்றதோ அழுவுறதோ அந்த மாதிரி வந்து பண்ணலாம். இதுதான் காரணின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். பொதுவாக பார்த்தீங்கனாலே ஆட்டிசம் குழந்தைங்களில் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கான சூழ்நிலையை நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும். ஒரு அமைதியான சூழ்நிலை, ரொம்ப ஸ்டிமுலேஷன் அதிகமாக இல்லாத, சவுண்ட் அதிகமாக இல்லாத மாதிரி. ஆனால் அவங்களுக்கு எதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டுமோ அதெல்லாம் தவிர்த்து ப்ரொடெக்டடாக ஒரு ப்ராப்பர் என்விரான்மெண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணணும். இன்கேஸ் அப்படி வெளியே போகிறாங்க இல்லை ஸ்கூலுக்கு போகும்போது அப்படி ஏதாவது எக்ஸஸ் ஸ்டிமுலேஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதோட காரணியை கண்டுபிடிச்சி அதை வந்து அவாய்ட் பண்ணுறதோ அதுலேருந்து அவங்கள அப்புறப்படுத்துறதோ பண்ணலாம்.
0: மேம், ஒரு காலர் லைனில் வராங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஓகே மேம், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆர்டிசத்தோட சேர்ந்து வரக்கூடிய பிற குறைபாடுகள் அப்படின்னா, அதாவது கோமார்பிட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது என்னென்ன மேம்?
1: கண்டிப்பாக திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆர்டிசம் வந்து தனியாக தான் அக்கர் ஆகணும்னு கிடையாது, இது கூட வந்து சில பிரச்சனைகள் வரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில மரபணு சிண்ட்ரோம்ஸ் வந்து இது கூட வந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஆர்டிசமோட அறிகுறியுமே சிவியராக இருக்கும். அண்ட் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுமே நம்ம கொஞ்சம் ரொம்ப எக்ஸசிவாக பண்ணுற மாதிரி இருக்கும். பெருசாக அவுட்கமும் வந்து நம்ம பெரிய டிஃப்ரென்ஸ் காமிக்க முடியாது. இது ஒன்று. இன்னொன்று, அறிவுத்திறன் பற்றி நான் பேசினேன் முன்னாடி, அறிவுத்திறன்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு. ஆனால் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு கூட அறிவுத்திறன் பிரச்சனையும்

0: இருக்கிற மாதிரி ப்ரெசன்ட் ஆகலாம். அப்போ அந்த மாதிரி அறிவுத்திறன் குறைபாடு இருக்க குழந்தைங்களுக்கு ஆர்டிஸ்டிக் தொந்தரவுகளும் சேர்ந்து இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம சேர்த்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு பதட்டமோ அந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் நம்ம சொல்லக்கூடிய மற்ற சிம்டம்ஸுமே இருக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து சைக்காட்ரிக்காக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாகணும். சில குழந்தைங்களுக்கு ஸ்லீப் இஷ்யூஸ் இருக்கும், இரிட்டபிலிட்டி, அந்த கோவப்படுறது, ஈஸியாக அஜிடேட் ஆகிறாங்க இல்லையா, அந்த தன்மைகளும் இருக்குது. அப்படின்னா இதெல்லாமே நம்ம சேர்த்து தான் ட்ரீட்மெண்ட்டில் ஹேண்டில் பண்ணணும்.
1: ஓகே மேம், ஓகே. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் பேசுவோம். நேர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு பற்றி மனநல மருத்துவர் டாக்டர் அஸ்வினி அனுகிரகா அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா 2271760 2275330 நம்பருக்கு கால் பண்ணி மேம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு பற்றி மனநல மருத்துவர் டாக்டர் அஸ்வினி அனுகிரகா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் மேம். இந்த ஆர்டிசத்தை பிற கற்றல் குறைபாடு லேர்னிங் டிசபிலிட்டிஸ்லேருந்து எப்படி மாற்றி நம்ம கண்டுபிடிக்கிறது?
1: நீங்கள் சொல்கிற மாதிரி லேர்னிங் டிஸார்டர்ஸ் தனியாக இருக்குது, ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும், அதை கற்றல் திறனில் கஷ்டமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா டிஸ்லெக்ஸியாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ படிக்கிறது வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், எழுத்து கூட்டி படிக்கிறது அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு எழுதுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும், சில பேருக்கு மேக்ஸ் கால்குலேஷன்ஸ் அரித்மெட்டிக் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த பர்டிகுலர் ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு லேக் இருக்குமே ஒழிய மற்றபடி அவங்களுக்கு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் வந்து ப்ராப்ளம் இருக்காது. நார்மலாக எல்லாரும் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி மோட்டாரில் திரும்பி திரும்பி பண்ணுற ஒரு பிஹேவியர் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும்தான் இருக்கும், அந்த மாதிரி அந்த ஓவர் சென்சிட்டிவிட்டி ஆகிறது அது எதுவுமே இருக்காது.
0: ஓகே ஓகே மேம். மேம் இந்த எம்சாட் மாடிஃபைடு செக்லிஸ்ட் ஆர்டிசம்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி ADOS ஆர்டிசம் டயக்னோஸ்டிக் அப்சர்வேஷன் ஷெட்யூல் அப்படின்னா என்ன?
1: இப்போ எம்சாட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டூல் தான். இப்போது ஒரு உதாரணத்துக்கு அப்பா அம்மா வந்து டவுட் படுறாங்க இப்படி இருக்குமோ அப்படின்னு குழந்தை 1.5 வயசு 2 வயசு தான் ஆகுது, இன்னும் வந்து எல்லா சிம்டமும் பெருசாக தெரியல, பட் ஒரு சில அறிகுறிகள் பார்த்தா எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, சில டிலே இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்க்ரீனிங் டூல் யூஸ் பண்ணி ஆட்டிசம் ஒரு வேளை இருக்குமா அப்படின்றத நம்ம ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம், இருக்குது இல்லைங்கிறத நம்ம ஓரளவுக்கு ஐடியா கொண்டு வரலாம். பட் டயக்னோசிஸ் அப்படின்னு போகும்போது அடாஸ் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷனல் கிட்ட போய் நம்ம குழந்தைய காமிச்சு அந்த அறிகுறிகளை அசஸ் பண்ணி அது மூலயமா இந்த குழந்தைக்கு அந்த டயக்னோசிஸ் கொடுக்குற அளவுக்கு தொந்தரவு இருக்கா குறைபாடு இருக்கான்றதை நம்ம செக் பண்ணுறோம், தீவிரத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம்.
0: ஓகே மேம், ஒரு நேர் லைனில் வராங்க பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர்.

0: பேசுறேன், வேலூர் காட்பாடியிலிருந்து.
1: மேம், டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்டுக்கோங்க மேம். சார்,
0: டாக்டர், இந்த குழந்தைகளுக்கு அந்த படிக்கக்கூடிய அந்த திறன் அப்படிங்கறது அந்தந்த வயதிற்கு ஏற்றாற் போலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேசக்கூடிய திறன் அப்படிங்கறதா இருக்கட்டும், சிலருக்கு அந்த மெதுவா பேசக்கூடிய, அதாவது வார்த்தைகளை யோசிச்சு யோசிச்சு அவங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய சொற்கள்ல குறைபாடாக இருக்குமா, அல்லது அது கண்டிஷன் என்ன? அது ஒன்னும், நார்மல் சைல்டோட இந்த சைல்டு கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்கிறது கம்மியா இருக்கு, அல்லது அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் தோல்வியா இல்ல, அதெல்லாம் பெற்றோர்கள் எந்த சயின்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறது டாக்டர்? அண்ட் இவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது வீட்லயே பேரண்ட்ஸ் பேசி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது அந்த கண்டிஷன் அப்படிங்கிறது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா டாக்டர்?
2: கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்ற குழந்தைங்களோட வயசு நம்ம பாக்கணும், இந்த வயசுல இந்த அளவுக்கு அவங்களுக்கு மொழி திறன் வந்திருக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. ஸோ அது அந்த மாதிரி நீங்கள் அது அது ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏஜுக்கு தகுந்தாப்பில் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கா, மொழி வளர்ச்சியோ இல்லை மற்ற கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸோ அவங்களுக்கு வளர்ந்துருக்கா அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஒன்று. இன்னொன்று வந்து, ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க, கம்மி வார்த்தைகள் பேசுகிறாங்க நீங்கள் மீன் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த கம்மியாக பேசுகிறாங்க அப்படின்னும் போது பேசுறதுக்கு எல்லாமே தெரியுது, பட் அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணாமல் கம்மியாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அப்போ அவங்க மேபி அதிகமாக சோஷியலாக வந்து மற்றவங்க கூட பழகாமல் கம்மியாக இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு எதிர் வந்து இந்த ஆட்டிசம் ஒரு காரணமாக இருக்கலாம். பட் நம்ம அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. குழந்தைங்க அவங்களோட தேவைகளுக்கு கரெக்டாக பேசுறாங்களா, நிறைய வார்த்தைகளை கத்துருக்காங்களா, இதெல்லாம் ஒன்று பார்க்கணும். இன்னொன்று, அவங்களுக்கு ஸ்டிமுலேஷன் பத்துதா? இப்போ வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கூட மட்டும்தான் இருப்பாங்க, இல்லை தாத்தா பாட்டி கூட மட்டும்தான் இருப்பாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அவங்களோட வயதுக்கு ஏற்ற மற்ற குழந்தைங்க கூட வந்து அவங்க சேர்ந்து விளையாடுறதோ வெளியே எக்ஸ்போஸ் ஆகிறதோ இல்லாமல் இருக்கலாம். நிறைய மக்களை அவங்க பார்க்காம பேசாமல் இருக்கலாம். இல்லைனா வந்து கேர்கிவர் ஒருத்தவங்க தான் இருக்காங்க, அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, அப்பா வேலைக்கு போயிடுறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த குழந்தை வந்து அம்மா கூட மட்டும்தான் இருக்கும். அம்மாவும் வேலையாக இருப்பாங்க, அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, உட்காந்து வந்து சொல்கிறது பேசுறது விளையாடுறதுலாம் கம்மியாக இருக்கலாம். அப்போ டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைங்கள் வந்து பெருசாக எக்ஸ்போஸ் ஆகாத பட்சத்தில் இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எந்த அளவுக்கு சீக்கிரம் நம்ம இன்டர்வீன் பண்ணி சரி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது இது. ஆனால் ஆர்டிஸ்டிக் ட்ரைட்டான்றதை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும்.
1: ஓகே மேம். மேம், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆர்டிசம் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு மருத்துவரோட அடுத்த கட்ட அணுகுமுறை வந்து என்னவாயிருக்கும்?
2: இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிசம் நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த தீவிரத்தை பொறுத்து வந்து நம்மளுக்கு பிளான் சேஞ்ச் மாறும். இப்போ ஒரு ஒரு குழந்தையும் எல்லா ஆட்டிசம் குழந்தைங்களும் ஒரே அளவுக்கு ப்ராப்ளம்ஸோடு இருக்க மாட்டாங்க, ஒரே மாதிரியான ப்ராப்ளம்ஸோடையும் இருக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு கிளஸ்டர் தான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைக்கு தேவையான இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட் பிளான் நம்ம வந்து ரெடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் இப்போ லாங்குவேஜ் மட்டும்தான் பிரச்சனை, இது மட்டும்தான் பிரச்சனைன்னு கிடையாது. அப்போது இதில் ட்ரீட்மெண்ட் பிளானில் இன்வால்வ் ஆகிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஹோல் டீம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் டீமில் இருக்கலாம், சைக்காலஜிஸ்ட் இருக்கலாம், சைக்காட்ரிஸ்ட் இருக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆக்குபேஷனல் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு, பிஹேவியரல் தெரப்பிஸ்ட்டு, ஸ்பீச் தெரப்பி. ஸோ இதெல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா இட்ஸ் அ பிக் டீம்.
1: ஓகே மேம், நம்ம காலர் இன்னொருத்தவங்க வராங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
1: ஓகே மேம், காலர் லைன் சரியாக கிடைக்கல போல் இருக்கு. மேம், மருத்துவ மதிப்பீட்டில் வந்து இந்த மல்டி டிசிப்ளினரி டீம் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த அணுகுமுறை வந்து ஏன் அவசியம்?
2: இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டிசம்ன்றது, அது நான் சொன்ன மாதிரி ஒரு ஏரியாவோட பிரச்சனை, ஒருத்தர் மட்டும் டீல் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இல்லை. அப்படின்னு பார்க்கும்போது இப்போ குழந்தைங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்பீச் இஷ்யூ இருக்குன்னும் போது ஸ்பீச் தெரப்பிஸ்ட் அங்கே ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ அதே குழந்தைங்களுக்கு வந்து சோஷியல் ஸ்கில்ஸ் கம்மியாக இருக்கும், சோஷியல் இன்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ வந்து வெர்பல் மட்டும்தான் கம்யூனிகேஷன், நம்ம மொழியில் பேசுறது மட்டும்தான் கம்யூனிகேஷன் கிடையாது. இப்போ ஒரு 1.5 வயசு குழந்தை வந்து அழகாக டாடா பாய் பாய் சொல்லும், இப்போ அதெல்லாம் கூட இந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. அப்போ நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்ற பார்ட்டுமே இருக்கு, அது சோஷியல் ஸ்கில்ஸில் ஒரு பார்ட்டு தான். ஸோ அதுவுமே வந்து இப்போ அதுவுமே வந்து ட்ரைனிங்கில் நம்ம தெரப்பியில் சொல்லிக் கொடுப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்துக்கிறது, ஒரு உதாரணத்துக்கு வந்து ப்ரெஷ் பண்ணிக்கிறதோ, சாப்பிட்றதோ, பட்டன் போட்டு ஷர்ட் ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கோ, ஸோ இந்த செல்ஃப் கேர் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில்ஸுமே அவங்க வளர்த்துக்கிறதுக்கு, அவங்களை தன்னிச்சையாக அவங்களாவே அவங்கள பார்த்துக்கிறதுக்கான திறன்களை வளர்த்துக்கிறதுக்குமே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் அங்கே வராங்க. இப்போ சைக்காட்ரி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ சில குழந்தைங்களுக்கு கூட இருக்க சிம்டம்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, கோமோபிட் கண்டிஷன்ஸ், இப்போ ADHD இருக்கலாம், ஸ்லீப் இஷ்யூஸ் இருக்கலாம், ரொம்ப

0: இரிட்டபிளாக இருக்காங்க, குழந்தைங்களை ஹேண்டில் பண்ண முடியல, அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் மெடிக்கேஷன் கூட தேவைப்படும். அந்த சமயத்தில் சைக்காட்ரிஸ்ட் அங்கே ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது.
1: ஓகே மேம், ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு மறுபடியும் பேசுவோம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கூலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நம்ம கேட்டு இருக்கிற நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம கூட ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு பற்றி மனநல மருத்துவர் டாக்டர் அஸ்வினி அனுகிரகா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். மேம், ஆர்டிசத்திற்கு வழங்கப்படுற ஏபி, அதாவது அப்ளைடு பிஹேவியர் அனாலிசிஸ் சிகிச்சை முறை பத்தி சொல்லுங்க. அப்புறம் பேச்சு மொழி சிகிச்சை ஆர்டிசம் குழந்தைகளுக்கு எப்படி மேம் ஹெல்ப் பண்ணுது?
2: ஓகே, ஏபிஎன் பார்த்தீங்கன்னா ஏபிஏ தான் வந்து ப்ரைமரியாக நம்மளுக்கு அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஏபிஏங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அப்ளைட் பிஹேவியரல் அனாலிசிஸ். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் பிஹேவியர் மட்டும் கிடையாது, சோஷியல் ஸ்கில் ட்ரைனிங், செல்ஃப் கேர், இது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏபிஏன்றதுக்கு ஏபிஏன்றது தெரப்பி, ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் கொடுக்கக்கூடிய ஒரு தெரப்பி ட்ரீட்மெண்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸும் இன்வால்வ் ஆவாங்க. ஏபிஏ டெக்னிக் நம்ம தெரப்பி கொடுக்கும்போது ஒரு காம்ப்ரஹென்சிவாக கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த குழந்தைங்களுக்கு, இப்போது இயர்லியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு 2 வயசு 3 வயசில் கூட ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு வீக்குக்கு 25-40 மணி நேரம் வரைக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். குழந்தைங்களை வந்து அந்த பிஹேவியரல் தெரப்பியை வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அளவு 25-40 hours ஒரு வீக்குக்கு நம்ம கொடுக்கணும். அந்த அளவுக்கு இன்டென்சிவ் நம்ம ட்ரைனிங் கொடுக்கும் போது எல்லா ஆஸ்பெக்டுமே நம்ம கவர் பண்ணுற அளவுக்கு பிளான் பண்ணி காம்ப்ரஹென்சிவாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சோஷியல் ஸ்கில்ஸ், செல்ஃப் கேர், கம்யூனிகேஷன், இது எல்லாமே நம்ம வந்து டீல் பண்ணுறோம்.
1: ஓகே மேம், அந்த மாதிரி ஆக்குபேஷனல் தெரப்பி, தொழில் சிகிச்சை ஆட்டிசம் குழந்தைகளுக்கு வந்து எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குது?
2: அகெயின், இப்போ நம்ம ரொம்ப யங் சைல்டுக்கு தான் இருக்கும்னு கிடையாது. போக போக வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடணுன்றதுக்காக சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமே ஒழிய, பட் அந்த ஆர்டிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் வந்து குழந்தைங்க வளர்ந்து அடலசன்ட் ஆகிற வரைக்கும், அடல்ட் ஆனதுக்கப்புறம் கூடமே அந்த ட்ரெய்ட்ஸோடு அவங்க இருப்பாங்க. ஈவன் நம்ம முன்னாடியே இன்டர்வீன் பண்ணியிருந்தாலும், இந்த குழந்தைங்க வந்து இப்போ ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு நார்மல் ஸ்கூல் போகக்கூடிய சிவியாரிட்டியில் இருக்க குழந்தைங்களுக்கு கூட சில தொந்தரவுகள் இருக்கும். அவங்க வந்து அமைதியாக இருக்காங்கன்றதுக்காக அவங்க உள்ளேயும் அந்த இன்னர் ரெஸ்ட்னஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்க ஒரு சில விஷயங்கள் டீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்போ சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அதை ஈஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நம்ம இது பண்றோம். ஆக்குபேஷனல் பாத்தீங்கன்னா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி அவங்களோட வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிறது, இப்போ ஒரு டாஸ்க் கொடுக்குறோம்னா அதை எப்படி செய்யணுங்கிறதுக்கு இந்த ரிலேட்டடான ட்ரைனிங் எல்லாமே ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கொடுப்பாங்க. இப்போ முன்னாடி நான் ஏபிஏ சொன்னேன் பாத்தீங்களா, ஏபிஐல வந்து இந்த செல்ஃப் கேர் இதெல்லாமே பண்ணுவாங்க. அதுல முக்கியமா நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க எந்த பிஹேவியர் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு இன்னுமே அதை அதிகமாக அதை பண்ண வைக்கிறதுக்கோ அதை கற்றுக்கிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுறோம்.
1: ஓகே மேம், ஆர்டிசத்தில் சில குறிப்பிட்ட அறிகுறிகளை வந்து குறைக்கிறதுக்கு என்னென்ன பரிந்துரைக்கலாம்? அதாவது சாதாரணமாக அந்த வீட்டில் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
2: ஓகே, இப்போ சிவியாரிட்டி கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் ஓரளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணி வீட்லேயுமே கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஆனால் இருந்தாலுமே ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி எல்லாம் நம்ம வந்து சேர்த்து எடுத்துக்கும் போது குழந்தைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அவுட்கம்னு பார்த்தோன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் பர்டிகுலராக சிவியாரிட்டி அதிகமாக இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் மட்டும் பண்ணுறது பத்தாது. இப்போ வீட்டில் ஆனால் பத்தாதுன்றதுக்காக தெரப்பி முடிச்சுட்டு வந்து அதோடு இருந்துட்டால் போதாது. ஏன்னா குழந்தை கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பேரண்ட்ஸும் கேர் கிவர்ஸும் தான். அப்போ அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்களையும் இந்த தெரப்பி செஷன்ஸில் வந்து இன்வால்வ் பண்ணிக்கிறது, அவங்க அந்த தெரப்பியை கற்றுட்டு இதே விஷயத்த வீட்லேயும் போய் சொல்லி கொடுக்கறது கண்டினியூ பண்ணுறது வேணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளினிக்கில் தெரப்பிஸ்ட் சொல்லி கொடுக்கறதுல அந்த இடத்துல மட்டும் அந்த குழந்தை அது பண்ணுறது நம்மளுக்கு யூஸ் கிடையாது. குழந்தை சொசைட்டிலையும் போய், ஸ்கூல்லையும் போய்

0: போய் அதை கண்டினியூ பண்ணணும். இதை இந்த கிளினிக்கில் கற்றுக்கிற விஷயத்த அவங்க அவங்களோட ரியல் உலகத்துலேயும் அவங்க வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதை அந்த ட்ரான்சிஷனுக்கு கண்டிப்பாக பேரண்ட்ஸோட ரோல் இம்பார்ட்டன்ட்.
1: ஓகே மேம், ஹாலிஸ்டிக் அப்ரோச், அதாவது ஆட்டிசம் சிகிச்சையில் ஒருங்கிணைந்த மருத்துவ அணுகுமுறைங்கிறது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்?
0: ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், இப்போ வந்து நிறைய விஷயம் குழந்தைங்க எல்லாருமே ஒரே மாதிரி ப்ரெசென்ட் ஆக மாட்டாங்கன்றதுனால இப்போது அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இது வந்து இப்போது நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தொந்தரவாக இருக்கலாம். குழந்தைங்க வந்து சோஷியல் கம்யூனிகேட் பண்ணல, அவங்கள ஒரு சில விஷயம் அவங்களா பார்த்துக்கலன்ற வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு தொந்தரவாக இருக்கலாம். இது குறைபாடு, குறைபாடுடைய குழந்தை, இது வந்து ஸ்பெஷல் சைல்டுன்னு நம்ம அப்படியே விட்டுடாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், தெரப்பி எடுக்கிறோம். அதனால குழந்தைக்கு நார்மல் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது, அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க கற்றுக்கிறாங்க, தெரப்பியில் இம்ப்ரூவ் ஆகுறாங்கன்ற பட்சத்தில் அதோட நிறுத்திடணுமானா கிடையாது. இந்த குழந்தைங்களுக்குமே நார்மல் எஜுகேஷன் கிடைக்கலாம், நல்ல ஃபேமிலி சப்போர்ட் கொடுத்து நம்ம இந்த குழந்தைங்களை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இண்டிவிஜுவலாகவே வளர்க்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் வந்து குறைபாடு தானே, அப்போ இவங்களுக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும்னு நம்ம லிமிடேஷன் வைக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான ஆளுங்கள் நான் சொல்கிறேன் யாருக்கு ஆட்டிசம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க், பில் கேட்ஸ், இவங்களுக்கெல்லாம் இருக்குது. இப்போது ஈவன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இதெல்லாம் வந்து ரொம்ப காமன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆளுங்க, ரொம்ப அறிவாளியாக நினைக்கக்கூடிய ஆளுங்க. இப்போ வரைக்கும் அவங்க நேம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்டவங்களுக்கே ஆர்டிஸ்டிக் ட்ரைட்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஆர்டிசம்ன்றது ஒரு லிமிடேஷனாக நம்ம பார்க்காம அதில் கூட நிறைய அச்சீவ் பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, ஆனால் ரெஸ்ட்ரிக்டடாக அதில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு நானே சில என்னோடய பேஷன்ஸே பார்த்துருக்கேன். இப்போது ஸ்விம்மிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, ஏன்னா அது ஒரே விஷயத்த திரும்பி திரும்பி பண்ணக்கூடிய ஒரு செயல் இல்லைங்களா. இவங்களுக்கு அது ரொம்ப நேச்சுரலாகவே பிடிக்கும், அவங்களோட தன்மைக்கு அது வந்து செட் ஆகும். அப்படி இருக்கிறவங்க ஸ்விம்மிங்கில் நிறையா ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து கடலில் ஸ்விம் பண்ணி போய் ஸ்ரீலங்கா வரைக்கும் போகிறது. ஸோ இந்த மாதிரி அவங்க ரெக்கார்டே அவங்களாம் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற அவங்களுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களில் அவங்கள புகுத்தி அதில் அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும்.
1: ஓகே மேம், இப்போ வந்து ஆர்டிசம் இருக்கிற குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பேரண்ட்ஸோட மென்டல் சப்போர்ட் வந்து ரொம்ப இதாக இருக்கும், அவங்களே மென்டலி கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பேரண்டல் சப்போர்ட் அப்புறம் வந்து அவங்களுக்கு என்னென்ன பெற்றோர்களுக்கு என்னென்ன ஆலோசனைகள் தரலாம்னு நினைக்கிறீங்க?
0: கண்டிப்பாக இது கண்டிப்பாக முக்கியமான க்வெஸ்சன். பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டிசம்னு ஒரு நம்ம லேபிள் கொடுத்துட்டோம், இப்போ டாக்டர் ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம கூட்டிகிட்டு போனோம், குழந்தைய இந்த ஒரு விஷயத்துக்காக கூட்டிகிட்டு போனோம், என்ன குழந்தைக்கு போய் ஆட்டிசம் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. அப்படி கிடையாது, மெயினாக அவங்க உடஞ்சிட்டு போகிறதுக்கான ரீசன் என்னென்னா ஆட்டிசம்ன்றதோட என்னங்கிறது புரிதல் இல்லாமல் தான். இப்போ ஆட்டிசம் ஒரு குறைபாடுங்கிறத தாண்டி இப்போ நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோன்னா நார்மல்லேருந்து ஒரு சின்ன வேரியேஷன் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது ஒரு நோய் இருக்க குழந்தையாவோ ஒரு ஸ்பெஷல் சைல்டாவோ அவங்களுக்கு ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எஸ், கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள பர்டிகுலர் விஷயங்களுக்கு ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இது வந்து உடஞ்சி போகிறதுக்கான ஒரு அளவுக்கு பேடான ஒரு டயக்னோசிஸ் கிடையாது. சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த குழந்தைங்களுமே நிறைய விஷயங்கள் வந்து நார்மலாக செய்ய முடியும். அப்போது பேரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். இது இந்த டயக்னோசிஸ்க்காக பயப்படுறதோ டிப்ரெஷனில் போகிறதோ அவசியம் இல்லை. குழந்தைங்களுக்கு உங்களோட சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுதுன்னு அர்த்தம். அதுக்கான இன்டர்வென்ஷன் எங்கே பண்ணணும் எப்படி பண்ணணுன்றதை நீங்கள் கற்றுட்டு குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இவங்க ரொம்ப அழகாகவே சக்ஸஸ்ஃபுல்லான இண்டிவிஜுவல்ஸாக பின்னாடி வருவாங்க.
1: ஓகே மேம், மேம் ஆட்டிசம் குறித்து விழிப்புணர்வு நம்ம சமுதாயத்தை மேம்படுத்துறதுக்கு மருத்துவரை நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
0: இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆட்டிசம்ன்ற வேர்டாவது அட்லீஸ்ட் இப்போ தெரியுது, அது ஒரு நல்ல விஷயம். நம்ம ஆட்டிசம் அவேர்னஸ் மந்த் நம்ம வந்து ஏப்ரல் மாதம் எவ்ரி இயர் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். முன்னைக்கு இப்போ கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஆனால் வேர்டு தெரிஞ்ச அளவுக்கு அதை பற்றின அவேர்னஸ் வந்து இன்னும் கம்மி தான். இன்னும் அதை பற்றின ஸ்டிக்மா இருக்குது, பயப்படுறாங்க அந்த வேர்டை கேட்டாலே. அப்போது இப்போ இந்த குழந்தைங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நான் சொல்லணும்னு சொல்ல வந்தேன் இல்லைங்களா. ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஏபிஏ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் தெரப்பி கொடுக்கலாம், ஸோ சித்தால இது பண்ணலாம், ஆயுர்வேதாவில் இது பண்ணலான்னு நிறைய விஷயம் கொண்டு வராங்க. நிறைய நியூஸில் மீடியாவில் நம்ம பார்க்குறோம், சோஷியல் மீடியாஸில் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது நிறைய அன் அப்ரூவ்ட், அப்ரூவ் பண்ணப்படாத நிறைய தெரப்பியை வந்து மக்கள் பேரண்ட்ஸ்க்கு புகுத்துறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் இந்த மாதிரி வல்னரபுளாக என் குழந்தைக்கு இப்படி இருக்குது, ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடச்சிடாத இந்த ப்ராப்ளம்க்கு, ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம சரி பண்ண முடியாதான்னு அவங்க ரொம்ப வல்னரபுளாக இருக்கிற பேரண்ட்ஸை தப்பாக கைட் பண்ணி தேவையில்லாத தெரப்பீஸு குழந்தைக்கு வந்து கொஞ்சம்

0: பாதுகாப்புக்கே ப்ராப்ளம் இருக்கிற தெரப்பீஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து இப்போது ரீசெண்டாக வந்து நான் அதிகமாக பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் டெஃபினட்டாக பேரண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும். கரெக்டான ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போய் டயக்னோசிஸ் பண்ணிக்கோங்க. தெரப்பி எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றதையுமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு டீமாக வந்து இதை எடுத்துகிட்டு போகணுமே ஒழிய, பார்க்குற எல்லா விஷயத்தையும் நம்பி நம்ம வந்து தப்பான தெரப்பீஸை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துடக்கூடாது.
1: ஓகே மேம். மேம், இன்னைக்கு ஆடிசம் டிஸார்டர் பற்றி நிறைய பேசணும், நேயர்களும் நிறைய கேள்வி கேட்டாங்க, நீங்களும் நல்லா பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்தை செலவு பண்ணி இங்கே வந்து எங்களோட இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு ரொம்ப நன்றி. நிலையத்தின் சார்பாக ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.
1: தேங்க்யூ மேம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வழக்கம் போல உங்களுக்காக காமெடி டயலாக்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம், பட் அதுதான் இல்ல. ஓகே, உங்களை இன்னைக்கு நாங்க பாட வைக்க போறோம். சொந்த குரல்ல நீங்க பாட போறீங்க, அதுவும் நம்ம காமெடி ஆக்டர்ஸ்லாம் நிறைய அப்படியே வந்து ஃபேமஸான ஒரு குட்டி குட்டி சாங்ஸ்லாம் பாடிருப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாமே நாங்க இன்னைக்கு உங்களுக்காக ப்ளே பண்ண போறோம். சோ நீங்க வந்து அதே மாதிரி அதே ஃப்ளோல பாட போறீங்க. சோ உங்களுக்காக ஃபர்ஸ்ட் சாங்
2: வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது.
3: ஸ்நேகிதனை யா
2: ஸ்நேகிதனை
3: யூ ஆர் ரைட்
2: ரகசிய ஸ்நேகிதனை
3: சின்ன சின்னதாய் சில்லறைகளை சிதற விட்ட ஸ்நேகிதி.
1: எப்படி இந்த காம்போ வந்து சூப்பரா இருக்கும். ரொம்ப ஃபேமஸான சாங் இது. ஸோ அந்த அளவுக்கு வந்து கோவை சரளா மேடம் வந்து இது அவ்வளோ அழகா வந்து அவங்களோட உள்வாங்கி அந்த மாதிரி பாடியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில இதே மாதிரி நீங்களும் பாடி காமிக்க போறீங்க. கால் பண்ணுங்க 2271760 2275230 நம்பருக்கு. நீங்க செல்போன் இல்லை வெளியூர்ல இருந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு அட்டகாசமான பாடல் சுறா படத்துல இருந்து வரது கேட்டுட்டு வாங்க.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: FM Rainbow 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: 102.8ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வந்து லாஸ்டா உங்களுக்காக ஒரு காமெடி சாங் வந்து பிளே பண்ணிருந்தேன். சோ வரும் நேயர் கரெக்டா அதை வந்து பாடுறாங்களா அப்படின்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: பிரபு பேசுறேன் மேடம்.
0: ஓகே சார், உங்களுக்காக டயலாக் நீங்க பாடுறீங்களா இல்ல போட்டு காமிக்கணுமா? ஒரு தடவை
1: போட்டு காமிங்க மேடம்.
0: ஓகே, ஒரு தடவை உங்களுக்காக போட்டுலாம்.
2: வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. ஸ்நேகிதனை ரகசிய ஸ்நேகிதனை
3: சின்ன சின்னதாய் சில்லறைகளை சிதற விட்ட ஸ்நேகிதி.
4: பாட்டு பாடவா?
5: வேணாம் வேணாம்.
4: பாட்டு கேட்கவா?
0: இது ஓகே.
6: மனம் விரும்புதே,
7: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
5: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
7: தினமும் மாலை 6:20 முதல் 8:00 மணி

0: மனம் விரும்புதே.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ சார்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: ஓகே, ரெடியா பாடுறதுக்கு?
2: ரெடி மேடம்.
1: ஓகே, கட் கேமரா ரோலிங்
2: ரோலிங் பாட்டுங்களா?
1: ரெடி ரெடி, அதுதான் நான் சொல்லட்டுமே. கட் கேமரா ரோலிங் சொல்லிட்ட உடனே நீங்க ஸ்டார்ட் பண்ற வேண்டியதான்.
2: வேற இங்கிலீஷ் எல்லாம் பேசுறாங்க. ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே
1: இல்ல ஸ்நேகிதனை
2: ஸ்நேகிதனை
1: முதல் நேரா வந்து இதே சாங் வந்து நீங்க அதே ஃப்ளோல பாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க. 2271760 and 2275230 அப்படின்ற நம்பருக்கு. ஓகே, ரொம்ப ஃபேமஸான வந்து சாங் இது. கோவை சர்லாவும் விவேக் சாரும் ரெண்டு பேரும் காம்போவில் பண்ணியிருப்பாங்க இந்த காமெடி இதுவை. ஓகே, உங்களுக்காக அடுத்ததாக வந்து எந்திரன் படத்தில் வந்து ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: போடணுமா?
2: சில்லறைகளை சிதற விட்ட ஸ்நேகிதி.
3: என்ன ஐயப்பன் சார் கேட்டீங்களா? நாங்க சுட சுட கேட்டுட்டு தான் பாடுவோம்
1: அப்படின்ட்டா.
3: ரோலிங் இப்படி எல்லாம் பாடுனீங்கன்னா படுத்து பாய்ப்படு தூங்கிடுவாங்க. ஓகே சார், சூப்பர் சூப்பர், நல்லா பாடுனீங்க. ஓகே, நன்றி சார்.
1: நன்றி.
3: என்ன சந்தியா, நல்லா பாடிட்டாங்களா?
4: சூப்பரா பாடிட்டாங்க.
3: ஓகே, ஆக்சுவலா வந்து அந்த ரைமிங்லயே வரும் தெரியுமா, அது மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பாடுவாங்க அந்த பாட்டை.
4: ஆமா ஆமா
3: ஆமா, சும்மா பின்னி பெடல எடுத்திருப்பாங்க கோவை சார்லாம் மேம் இந்த டயலாக்ல. ஓகே, அடுத்த நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் பாண்டிச்சேரி கென்னடி நகர்ல இருந்து ஜான்சி ராணி பேசுறேன்.
3: ஓகே ஜான்சி ராணி மேம், எப்படி இருக்கீங்க?
5: சிதற விட்ட

0: அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா?
1: ஆமா மேடம்.
0: இன்னும் கொஞ்சம் பயத்தோட பாடின மாதிரியே இருந்துச்சு, ஃப்ரீயா பாடாத மாதிரி.
1: போதும், வேற ஏதாவது டயலாக் இருக்கா போடுறீங்களா?
0: வேற ஏதாவது நீங்க தான் சொல்லணும்.
1: ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனா கூட காலின்றவன் போயிச்சுக்குவான் சார். கெட்ட பையன் சார் அவன்,
0: கெட்ட பையன் சார் இந்த காலி அப்படின்ற மாதிரி. ஓகே, சூப்பர் சூப்பர் மேம், அழைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.
1: தேங்க்யூ.
0: ஆஹா.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: வெல்கம் பேக். டைம் கரெக்டா 4:25:18 ஆகுது. FM ரெயின்போ 102.8 ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்க கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில இன்னைக்கு குட்டி குட்டி சாங்ஸ், அதாவது நம்ம காமெடி ஆக்டர்ஸ் பாடின காமெடியான சாங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சில நிறைய அப்படியே ஃபேமான சாங்ஸ் அந்த மாதிரி சாங்ஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இதுல லாஸ்டா வந்து ஸ்நேகிதனே அந்த சாங் வந்து கோவை சர்லா மேம் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து டெலிவரி பண்ணிருப்பாங்க. ஸோ இப்ப யார் வந்திருக்காங்க, யார் பாட போறாங்கன்னு கேட்டுடுவோம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இந்த பேசுறீங்க?
4: பாடுறதுக்கு
2: நீங்களும் நல்லா சிரிச்சிட்டீங்க, செதற விடுற மாதிரி. சூப்பர் சூப்பர் மேம். சரி, உங்களுக்காகவே இன்னொரு வந்து குட்டி சாங் ஒன்னு போட போறேன், ஓகேவா? கேட்டுட்டு பாத்தீங்களா? ஓகே, ரெடி?
5: உயிரே உயிரே, தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ, வருதே வருதே. எப்படி ஓட்டுற? கெருவட்ட போய் சைக்கிள் ஓட்டலாம் பாரு. பொம்பளை ரோட்ல போனா போதும், கொண்டாந்து நேர விடுறதுக்குன்னே வருவாங்க.
2: ஓகே மேம், ரெடியா இருக்கீங்களா? தமிழ் செல்வி மேம்.
5: நீங்க
2: ஸ்டார்ட் ஆரம்பிச்சீங்க தெரியுமா, உயிரே அதே மாதிரி அந்த வாய்ஸ் கேட்டா மாதிரியே இருந்தது. இதுல எல்லாரும் ஃபீல் பண்ணிருப்பாங்க கேக்குறவங்களும். சூப்பர் சூப்பர் மேம், நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச்.
5: ஓகே, தேங்க் யூ.
2: என்ன சந்தியா, வரவங்களா வந்து செம்மையா கலக்கிட்டே இருக்காங்க.
6: ஆமா, அது வடிவேலு சார் வாய்ஸ் போட்டதும் அதே கேட்ட மாதிரி அப்படியே ஒரு ஃபீல்.
2: ஓகே, நீங்க ஏதாவது ட்ரை பண்றீங்களா அந்த டயலாக?
6: ஆஹா, ட்ரை ஆகலாமே.
2: ஓகே, அப்ப நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ண சொல்லலாமா? ஓகே, அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ
2: ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து.
2: ஓகே சந்திரசேகர் சார், சொல்லுங்க, எந்த டயலாக் பாட போறீங்க?
7: எனக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கோவை சரளம் பாடினாங்கல்ல?
2: ஆமா,
7: அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச தெரிஞ்ச டயலாக், அதுதான் பாடலாம் இருக்கேன்.
2: ஓகே, ரெடி, கட் கேமரா ரோலிங்.
7: சின்னதாய் சில்லறைகளை செதுக்கிவிட்ட ஸ்நேகிதியே.
2: இது வந்து ஒரிஜினல் சாங்கே வரும் தெரியுமா? ஒரிஜினல் சாங்கே ஸ்நேகிதினி சாங் இருக்குல்ல, அந்த மாதிரி போகுது. அப்படியே கொஞ்சம் அப்படியே வாய்ஸ் உல்டாவா மாத்திட்டு அப்படியே இறங்கிடணும், அந்த மாதிரி பாடணும். ஓகேவா? இன்னொரு தடவை ட்ரை பண்றீங்களா? ஆமா, ஓகே. அப்படியே ரொம்ப ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு. இல்லையே, இது சந்திரசேகர் அவரோட வாய்ஸே இல்லையே, அந்த ஃப்ளோவே இல்லையே. ஓகே, ரெடி, கட் கேமரா ரோலிங்.
7: சின்ன சின்னடா.

0: Hi.
1: Good morning.
0: வடிவேல்
2: சார் வந்து பாடிருப்பாங்க சார் உங்களுக்காக.
3: உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு, ஐயோ வருதே வருதே. எப்படி ஓட்டுறேன், சைக்கிள் ஓட்டுறான் பாரு, பொம்பளை ரோட்ல போனா போதும் கொண்டாந்து நேரம் விடுறதுக்குமே வருவாங்க.
2: ஓகே என்ன சார் ரெடியா?
0: என்ன பாட்டு பாடினாரு?
2: ஓட்டுட்டு மறுபடியும் எங்களையே கேக்குறீங்க பாத்தீங்களா, இங்கதான் இருக்கீங்க.
0: சீதுல கேட்டது வாய்ஸ்
2: அதுதான், அதுதான் உயிரே உயிரே அந்த சாங். ரெடி கட் கேமரா ரோலிங்.
0: உயிரே உயிரே இங்க தப்பிச்சு ஓடிவிடு, வருதே ஐயோ வருதே. யாரும் இங்க இங்க நடக்க கூடாது, வந்துருவாங்களே வந்து மேல இடிக்கிறதுக்கு. அத கல்லிதான் போடி.
2: ஓகே இவரே வந்து கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கிட்டார் டயலாக்ஸ் கூடவே. ஓகே சூப்பர் சூப்பர் சார்,
0: ரொம்ப ஃபீபிளா கேட்டதா மேம், அதனால மேக் அவுட் பண்ண முடியல.
2: ஓகே ஓகே சூப்பர் சூப்பர், நல்லா ட்ரை பண்ணீங்க சார், தேங்க் யூ.
0: எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம், மிக்க மகிழ்ச்சி,
2: தேங்க் யூ.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க கட் கேமரா ரோலிங் வித் மீ ஆர்ஜே ஆஷா. நான் ஆர்ஜே
2: சந்தியா.
1: ஓகே, இன்னைக்கு வந்து கலக்கலா வந்து வரவங்களா வந்து சூப்பரா வந்து எல்லாமே வந்து பாடிட்டு இருக்காங்க. சோ அடுத்ததா எந்த நேயர் வந்திருக்காங்கன்னு கேட்டலாமா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க சார், யாரங்க பேசுறீங்க?
3: சந்தியா மேடத்துக்கும் ஆஷா மேடத்துக்கும் உற்சாகமான மாலை வணக்கம்.
1: ஓகே, மாலை வணக்கம். சொல்றது யாரு?
3: சொல்றது தங்கபாண்டி.
1: ஏய், ப்ளோ யோசிச்சு சொல்றீங்க பேர? ஏன், என்னாச்சு
2: திடீர்னு பேர் மாத்திட்டீங்களோ?
3: நிறுத்தி நிதானமா சொல்லணும் மேடம்.
1: ஓ, மனசுல பதியணும்ன்றதுக்காக நிறுத்தி நிதானமா சொல்றீங்க. ஓகே, அதே மாதிரி டயலாக்கும் போட போற சாங்கியும் அப்படியே வந்து நிறுத்தி நிதானமா சொல்றீங்களான்னு பாத்துடலாமா?
3: நீங்க
1: போற ஃப்ளோ தடங்களாயிட போதும் அப்படின்ற நல்ல எண்ணம் கருதி அப்படியே வாய மூடிட்டு அமைதியா இருந்த வேற ஒண்ணும் இல்ல. சூப்பர் சூப்பர் சார், அடுத்து அடுத்து சாங்.
3: ஓகே மேம்,
1: ரெடி.
4: எப்படியாவது தப்பிச்சு ஓடி வீடு. ஐயோ வருதே, உதவி வருதே. ஏய், எங்க வந்து விடுற பொம்பளை ரோட்ல போக கூடாது, மேல வந்து விடுறதுக்குனே வருவானுங்க
1: சார். பக்கா சார், சூப்பர். அதாவது

0: கரெக்டா அதே மாதிரி மாடுலேஷன்ல வந்து சூப்பரா பாடி காமிச்சிங்க. சூப்பர் சூப்பர் சார். ஓகே
1: தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ
1: இருவருக்கும் இருவருக்கும் நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. ஓகே இந்த மாதிரி வந்து வரிசலாக நிறைய வந்து உங்களுக்காக சாங்ஸும் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ எப்படி நேயர்கள்லாம் வந்து அப்படியே வந்து சூப்பராக வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்குலாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு மாடுலேஷன்லாம் வந்து பிச்சு வெள்ளாசுறாங்க. ஓகே நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி கலந்துக்கிட்டு நீங்களும் நிறைய ஃபன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 2271760 2275230 நம்பருக்கு. நீங்கள் செல்ஃபோனில் வெளியூர் வந்து டயல் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக 1001 படத்தில் வந்து ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டுட்டு வாங்க.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: பாடப்போறீங்க
2: சொல்லுங்க.
3: கொஞ்சம் போட்டு கேளுங்க.
1: ஓகே, உங்களுக்காக.
4: உயிரே உயிரே, தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருகே வருகே. எப்படி ஓட்டுற? தெருவட்ட போய் சைக்கிள் ஓட்டுறா பாரு. பொம்பளை ரோட்ல போனா போதும், கொண்டாந்து நேரம் விடுறதுக்குன்னே வருவாங்க.
1: என்ன முருகன் சார், ரெடியா?
3: ரெடி மேம்.
1: கேட்டீங்களா? ஓகே, கட் கேமரா ரோலிங்.
3: உயிரே உயிரே, தப்பிச்சு எப்படியாவது ஓடி வீடு. எடுப்பட்ட பையன், பொம்பளைங்க ரோட்ல போனாலுமே போறோம், சைக்கிளா வளைஞ்சு வளைஞ்சு ஓட்டுவானுங்க, இடிச்சு வைப்பானுங்க நேரா வந்து.
1: ஓகே, கூடவே வந்து காது மூக்கு தொண்டை எல்லாம் சேர்ந்து வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சூப்பர், நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்யூ.
3: உங்களை இரண்டு பேருக்குமே மாலை. நன்றி
1: நன்றி நன்றி
5: நன்றி சார்.
1: ஓகே, அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்
6: நாயகி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: கடலூர்ல இருந்து
1: பேசுறேன். என்ன சொல்றது, அவங்க பேச ரெடியாதான் இருக்காங்க. ஓகேவா, கரெக்டா அவங்களுக்கு என்ன சொல்றது, சூழ்நிலை வரல, அத வேற ஒண்ணு
6: இல்ல. லாஸ்ட் எங்களுக்காக பேசணும், நவரச நாயகியா இருக்க நீங்க கண்டிப்பா எங்களுக்காக பேசணும். லாஸ்ட் இந்த டைலாக் பாட்டு பாடுங்க.
1: அப்படியா, யார சொல்றீங்க நீங்க? அதையும் நேம் மென்ஷன் பண்ணுங்க. ஓ, என்னடா சொல்றீங்களா? அச்சச்சோ, நான் கூட சந்தியாவ தான் சொல்றீங்க போல இருக்கு.
6: என்ன, கொஞ்சம் வரணும், இப்பதானே வந்திருக்காங்க, இனிமே தான் அவங்களுக்கு பேர் வைக்கணும்.
1: ஓகே ஓகே, அவங்கள வந்து கொஞ்சம் டயர்டா இருக்காங்க, அதனால சரி கொஞ்சம் அவங்களுக்கு ரெஸ்ட் விட்டுட்டு நம்மளே வந்து பேசிட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, வெரில மேம், எந்த டயலாக் சாங் நீங்க பாட போறீங்க? அடுத்தது செகண்ட் ஒன் ட்ரை பண்றீங்களா?
6: இது ரோடா இருக்கு மேடம், அதுவே கட்ட முடியல.
1: போற வரவங்க
6: பாடுறதே
1: பெரிய விஷயம். சூப்பர் சூப்பர். ஓகே, நேர் விருப்பம் வந்து நாங்க இப்பயே முடிச்சிடறோம், ஏன்னா நீங்க லாஸ்ட்ல உட்காந்து வந்து அந்த அளவுக்கு எல்லாம் வந்து கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே, இப்பயே ட்ரை பண்ணிடலாமா? ஆனா உங்களுக்கு இல்ல, சும்மா ட்ரை பண்றேன். ஓகே,
6: ட்ரை பண்ணுங்க மேடம்.
1: ஓகே, ஸ்நேகிதனை ஸ்நேகிதனை, ரகசிய ஸ்நேகிதனை, சின்ன சின்னதாய் ஆஹா, சில்லறைகளை ஓஹோ, செதற ஊட்ட

0: என்ன
1: சந்தியா நீங்க பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீங்க வந்து உயிரே அது ஸ்டார்ட் பண்ணுங்களா?
2: ஸ்டார்ட் பண்ணவா? ஆஹா, நமக்கு மொத்தமாவே ட்ரபுள். அது ஸ்டார்டிங்ல ரொம்ப ட்ரபுள். ஏன் இப்படி வச்சு செய்றீங்க?
1: ஓகே, ஏதாவது கொஞ்சம் நிஞ்சமாச்சும், ஏதோ கொஞ்சம் நீங்க அப்படியே போனீங்கன்னா நான் நடுவில் ஏதாவது கேப்பை ஃபில் பண்ணிக்கிறேன்.
2: கேப்பை ஃபில் பண்ணுவீங்களா?
1: ஆமா,
2: மொத்தமாவே கேப் விட்டுட்டேன்.
1: ஓகே சார், அடுத்த நேயர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், லைன்ல வந்துட்டீங்க, சொல்லுங்க.
3: இருவருக்கும் வணக்கம். மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். சொல்றது யாரு? என்ன டயலாக் வந்து நீங்க சொல்ல போறீங்க? ஆமா,
3: அந்த
1: பாட்டு தான். ஓகே, சூப்பர் சூப்பர், நல்ல சூப்பர். அதே ஃப்ளோல பாடிட்டீங்க. சோ அடுத்தது இன்னொன்னு இருக்கே, உயிரே.
3: நின்னு
1: வந்து சொல்லிடலாம்.
3: நெக்ஸ்ட் டயலாக் வந்து சொல்லுமா, விவேக் டயலாக்.
1: ஓகே, ட்ரை பண்ணுங்க.
3: இங்க ஒரு ரத்த ஆறே ஓடிட்டு இருக்கு, எல்லாத்தையும் போட்டுட்டு அப்பி டயர்ஸ்னு பார்த்தா யாருமே இல்ல. அந்த டீ கடையில யாருக்குடா டீ ஏத்துற? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா?
2: இல்லையே.
1: ஓகே, உன் கடமை உணர்ச்சிக்கு அளவில்லையா அப்படின்ற மாதிரி. சூப்பர் சூப்பர் மேம், நல்லா வந்து ட்ரை பண்ணீங்க. சூப்பர், எல்லாமே சூப்பரா சொன்னீங்க. ஓகே, தேங்க்யூ.
3: தேங்க்யூ,
2: தேங்க்யூ.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: சூப்பர்.
2: நெக்ஸ்ட்.
1: உயிரே உயிரே, எப்படியாவது தப்பிச்சு ஓடி வீடு. ஐயோ வருதே வருதே. ஆனா எடுபட்ட பையில ரோட்ல பொம்பளைங்க நடக்க கூடாதுங்கிற சைக்கிள் எடுத்துட்டு மேல ஓடும்.
2: நன்றி.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
2: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
1: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: பாடு சாந்தா, பாடு.
4: சோ நம்ம கட் கேமரா ரோலிங்கோட நிகழ்ச்சியோட நிறைவு, அதாவது க்ளோசிங்க்கு வந்தாச்சு சந்தியா. ஓகே, இன்னைக்கு நம்ம காலேஜ்ல வந்து நிறைய பேர் வந்து சூப்பரா வந்து நிறைய வந்து பாடி காமிச்சாங்க. சோ யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரபு பாண்டிச்சேரில இருந்து, ஐயப்பன் அறந்தாங்கில இருந்து, ஜான்சி ராணி பாண்டியில இருந்து, தமிழ்ச்செல்வி பாண்டியில இருந்து, சந்திரசேகர் வேலூர்ல இருந்து, தங்க பாண்டி முதலியார் பேட், முருகன் இளமங்கலத்தில இருந்து, கடலூர்ல இருந்து வெண்ணிலா, நெய்வேலியில இருந்து ஜீவா, அண்ட் லாஸ்டா வந்து கலைவாணில இருந்து, இந்த செஞ்சியில இருந்து கலைவாணி. சோ இவங்க எல்லாருக்குமே வந்து நிலையத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கலாம். வரும் பாடலோட கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:01 ஆகுது. நேர்கள் இனிமே கேட்கலாம் அலையோடு விளையாடு. இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நம்ம எந்த ஆர்ஜே எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, ஹலோ,
2: எல்லா நேயருக்கும் அழகான குட் ஈவினிங் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாண்டி. அலையோட விளையாட நிகழ்ச்சியில அலையோட மட்டும் இல்ல, இன்னைக்கு அலைய பார்க்க வந்திருக்கேன் நிறைய பேர் கூட நம்ம இன்னைக்கு விளையாட போறோம். அந்த வகையில ஒரு கேங் நம்ம கிட்ட சிக்கிருக்காங்க. நான் அவங்க கிட்ட சிக்கினானா, அவங்க என் கிட்ட அவங்க சிக்கினாங்களான்னு தெரியல. இன்னைக்கு அந்த கேங் கிட்டதான் நம்ம இன்னைக்கு அலையோட விளையாட நிகழ்ச்சியை தொடங்க போறோம். யாரு எங்க இருந்தேன்னு கேக்கலாம். உன் பேர் சொல்லு.
3: என் பேரு ரவி.
2: எப்படி சிக்கிருக்கேன் பாத்தீங்களா? ஒரு விஷயம் போய் அது எந்த விஷயம் போய் கரெக்டா சொல்றீங்க அப்படின்றத இவங்க கண்டுபிடிக்க போறாங்க. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? உங்களை பத்தி மூணு விஷயம் நீங்க சொல்லணும். ரெண்டு கரெக்டா இருக்கணும், ஒண்ணு தப்பா இருக்கணும். ஓகேவா, அதை நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும். ஓகேவா, உங்களுக்கு சொல்லுங்க ஏதாவது ஒரு மூணு விஷயம். அதாவது எனக்கு இது பிடிக்கும் பிடிக்காது, சைக்கிள் ஓட்டுவேன், ஸ்போர்ட்ஸ் போவேன், ஏதாவது ஒண்ணு சொல்லணும். ஆனா அதுல ஒண்ணு பொய்யா இருக்கணும். சொல்லு, மூணு விஷயம் சொல்லுங்க.
4: நான் வந்து சைக்கிள் ஓட்டுவேன்.
2: ஓகே,
4: ஃபுட்பால் போவேன்.
2: ஓகே,
4: சாப்பிட மாட்டேன். நான்
2: உங்களை பத்தி ஒரு மூணு விஷயம் சொல்ல போறீங்க. அதுல எது தப்பு அப்படின்றத கரெக்டா கண்டுபிடிக்க போறாங்க. சொல்லுங்க. மூணு
3: கேட்க சாப்பிடுவாங்க, போன் பாப்பங்க.
2: ஓகே, இது மூணுத்துல ஏதோ ஒண்ணு போய். ஓகேவா, அது எது என்ன போய் கரெக்டா சொல்றாருன்னு சொல்லுங்க பாப்போம். போன் பாப்பாருன்ற தப்ப, போன் பார்க்கவே மாட்டாரு அவரு. என்னது அப்படியா? என்னது இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? உண்மையாலே போன் பார்க்க
4: மாட்டீங்களா?
2: ஓ, ஸ்போர்ட்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? என்னென்ன கேம்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப விரும்பி விளையாடுவீங்க?

மாட்டினதில்ல. சரி ஓகே, நான் உங்களை ஒரு கடிச்சர் கேக்குமா, அது கரெக்டான ஆன்சர் யார் சொல்றீங்கன்னு பாப்பமா. உட்கார முடியாத பறை என்னது? உட்கார முடியாத பறை பாத்திரைன்னு இருக்கு. ஒண்ணு இல்ல, யாத்திரையும் உட்கார முடியாது, கரெக்ட். பட் ஆனா ஆன்சர் வேற ஆன்சர் இருக்கு. அது ஒரு க்ளூ என்னன்னா, அது ஒரு பாட்டு பொருள். யார் நிறைய சாப்பிடுன்னு சொன்னது? நீங்க தான் அப்ப சொல்லுங்க. மாத்திரைய சாப்பிடுவாங்க. உட்கார முடியாத தரை, என்ன தரை? முழுங்குவாங்க ஆனா உட்கார முடியாது, இதுவும் கரெக்ட். பட் ஆனா வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன சொல்லவா? புளியோதரை. புளியோதரைனா புளிசாதம. புளிசாதம் வந்து சாப்பிடதான் முடியாதுல, உட்கார முடியாது இல்லையா? சரி ஓகே, இன்னொரு கேள்வி கேக்குமா. ஒருத்தர் தலையில இருந்து இலையா கொட்டிச்சாங்க, அவ தலையில இருந்து இலையா கொட்டிச்சாய, அவர் தலையில இருந்து இலை கொட்டிச்சு, அது இன்னும் இலைன்னு கேக்கல நானு, எதனால இலையா கொட்டிச்சுன்னு கேட்டேன். ஏன்னா அவர் மரமட்டையா? நான் கிட்ட எல்லாம் என்ன ஏதாவது சொல்லி திட்டு வாங்கிருக்கீங்களா?

தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM Rainbow 102.8 அலையோடு விளையாடு.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: நேரம் 5:19 ஆகுது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நம்ம கூட ஆர்ஜே சாண்ட்ரின் பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் சாண்ட்ரின்.
1: விளையாடு இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி பாண்டி மெரினால வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு கேங் நின்று நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு போனாங்க. இப்ப வந்து அந்த கேங்கை விட கம்மியான ஒரு செட் கிட்ட நம்ம மாட்டிருக்கோம். சோ அவங்க கிட்ட பேசிடுவோம். உங்க பேர் சொல்லுங்க.
2: மேத்யூ.
1: மேத்யூ. உங்க பேரு?
3: இலியாஸ்.
1: இலியாஸ்.
2: அபித்.
1: அபித். ஓகே, மூணு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸா? அண்ணன் தம்பிங்களா? நீங்க எல்லாம் வந்து ரிலேட்டிவ்ஸ். முதல் முறையாக ரிலேட்டிவ் செட்டுக்கிட்டா வந்து காலேஜ் செட்டுக்கிட்டு தான் மாட்டோம், ரிலேட்டிவ் செட்டுக்கிட்ட மாட்டோம். அப்ப உங்களை பத்தி ஒருத்தவங்களுக்கு நல்லா தெரியும். எஃப்எம் எல்லாம் நிறைய கேப்பீங்களா? உண்மையாலுமேவா? அப்ப ஓகே, இப்ப வந்து ஒரு ஃபன்னான ஒரு கேம் ஷோ மாதிரி தான் நம்ம போக போறோம். ஓகேவா? இப்ப வந்து 1-2-3 சொல்லுங்க. 1-2-3 3-2-1 சொல்லுங்க.
2: 3-2-1
1: ஓகேவா? இப்ப நடுவில் நீங்க தான் மாட்டீங்க. ஓகேவா? உங்களை பத்தி மூணு விஷயம் சொல்ல போறீங்க.

0: விஷயத்துல ஒரு விஷயம் வந்து போய் அப்ப நீங்க ரெண்டு பேரும் வந்து கரெக்டா அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா சொல்லுங்க.
1: கிரிக்கெட் நான் இன்ட்ரெஸ்டா விளையாடுவேன், வீட் அவுட் டோர் மோஸ்ட்லி வெளியே வர
0: மாட்டேன்.
1: நைட்ல வந்து 2 மணி வரைக்கும் வெளியே போனா.
0: இதுல எனக்கு ஒரு டவுட் வருது, வீட் அவுட் வெளில வர மாட்டேன்றதால கரெக்ட் சொல்லுங்க. அவர் சொன்னதுல எது போய்
2: நைட் 2 மணி வரைக்கும் விளையாடுவாருன்றது, ஆனா 11 மணிக்கு கூட போயிடுவாரு.
0: ஓ வீட்டு வீதிக்கு கரெக்டான போயிடுவாரு.
2: அத்தா அதுல கூட்டுறான்.

0: நான் சொல்றதை நீங்க செய்யலாம். ஒரு அண்ணன் மாதிரி யாரு நடந்துக்குவா? நீங்க எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் இல்ல? ஓ, ரியாஸ் அண்ணா மாதிரி நடந்துக்குவாரா? ஓகே, ரியாஸ் அண்ணன் உங்க அஞ்சு பாட்டு சொல்லுங்க. பாட்டு வரலையா? சரி ஓகே, நாலு மியூசிக் டைரக்டர் போய் சொல்லுங்க. மியூசிக் டைரக்டர் பேரு உங்ககிட்ட போய் கேட்ட பாருங்க, அதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம். சரி ஓகே, உங்களுக்கு வந்து ஃபுட்னா ரொம்ப பிடிக்குமா? சரி ஓகே, உட்கார முடியாத தர என்னது? சும்மா சொல்லக்கூடாது. இல்ல வேற. சரி, மீனுக்கு பிடிச்ச காய்கறி என்னது?
1: மீனுக்கு பிடிச்ச காய்கறி கேரட்.
0: கேரட் ஏன் மீனுக்கு பிடிக்கும்? தக்காளியா? தக்காளியா மீனுக்கு பிடிக்கும்?
2: மீனியானா தக்காளி தான் சாப்பிடுறேன்.
0: அப்படியா? உங்க வீட்டுல மீன் வளர்க்குறீங்களோ? ஆ, அது மீனுக்கு பிடிச்ச காய்கறி வந்து முள்ளங்கி, ஏன்னா அதுல முள் இருக்குல்ல. சரி, எல்லா லெட்டர்ஸ் இருக்கிற ஒரு வேர்ட் சொல்லுங்க. ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் இதெல்லாம் நீங்க வந்து டக்குன்னு சொல்லணும். எல்லா லெட்டர்ஸும், எல்லா லெட்டர்ஸும் இருக்கிற வேர்ட், ஆல்பாபெட் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த லெட்டர்ஸ் இருக்கிற வேர்ட் என்ன வேர்ட்?
3: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है।
4: पिछले छह वर्षों में पीएम स्वनिधि योजना के तहत 75 लाख से ज्यादा स्ट्रीट वेंडर्स को 17,800 करोड़ रुपए से अधिक के लोन दिए गए हैं। साथ ही ब्याज सब्सिडी और डिजिटल लेन देन पर कैशबैक के रूप में लगभग 800 करोड़ रुपए की सहायता भी प्रदान की गई है। आज देश भर के स्ट्रीट वेंडर्स, जिनमें करीब 46% महिलाएं हैं, अपने व्यापार को नई ऊंचाइयों तक ले जा रहे हैं। पीएम स्वनिधि के 6 साल, उत्साह, सम्मान, स्वाभिमान।

நேயர்களே, நேரம் 5:33 ஆகுது. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே சூப்பரா பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து

தாண்டில வந்து வேற என்ன இடத்துக்கு வந்து போனா ரொம்ப பிளசண்டா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க? ஓரவில் போவீங்களா? போயிருக்கீங்களா?

0: ஓகேவா. இப்ப வந்து கடல்ல வந்து ஒரு பெட்டி நிறைய வந்து தங்கம் இருக்கு. அந்த தங்கத்தை வந்து ஒரு டால்பின் வந்து ஒரு ராட்சசம் வந்து பாதுகாத்துட்டு இருக்கா. ஓகேவா, நீங்க சொல்ற டயலாக் எல்லாம் அவன் ஓடிடுவான். அப்படி என்ன டயலாக் டக்குன்னு சொல்லலாம், யோசிச்சுலாம் சொல்லக்கூடாது. நீ சொல்ற டயலாக் எல்லாம் அந்த ராட்சசம் ஓடிடணும். இப்படி எல்லாம் யோசிச்சிருந்தா அவன் நேரம் கொண்டு போட்டுருப்பா. ஏதாவது ஒரு டயலாக் சரி, நீங்க பாடினா அவன் ஓடிடுவான். ஓகேவா, என்ன பாட்டா இருக்கும் அது? ஏதாவது ஒரு பாட்டு.
1: பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: ஹர ஹர சூரியகர்.
4: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
5: पिछले 6 वर्षों में पीएम स्वनिधि योजना के तहत 75 लाख से ज्यादा स्ट्रीट वेंडर्स को 17,800 करोड़ रुपए से अधिक के लोन दिए गए हैं. साथ ही ब्याज सब्सिडी और डिजिटल लेन देन पर कैशबैक के रूप में लगभग 800 करोड़ रुपए की सहायता भी प्रदान की गई है. आज देश भर के स्ट्रीट वेंडर्स, जिनमें करीब 46% महिलाएं हैं, अपने व्यापार को नई ऊंचाइयों तक ले जा रहे हैं. पीएम स्वनिधि के 6 साल, उत्साह, सम्मान, स्वाभिमान.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: 9:49 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நம்ம நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே சாண்ட்ரேன் சூப்பரா பேசிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம்.
1: மூணு பேரும் என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ்?

0: ரொம்ப க்ளோஸ் ஓகேவா, உங்க மூணு பேர்ல இது எனக்கு எனக்கு இப்ப வந்து 500 ரூபாய் தேவைப்படுது டக்குன்னு எனக்கு அனுப்பிச்சு விடு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா யார்கிட்ட முதல் கேப்பீங்க, இவர்கிட்டயா இவர்கிட்டயா? சரி ஓகே, ஒரு இடத்துல பெட்ரோல் இல்லாம நின்னுட்டீங்க ஓகேவா, அப்ப டக்குன்னு யாருக்கு போன் அடிப்பீங்க? யாருன்னா ஒருத்தவங்க தான் போன் அடிக்கணும், ஏன்னா சார்ஜ் கம்மியா இருக்கு, அப்ப யாருக்கு அடிப்பீங்க? ஒரு மூணு விஷயம் உங்களை பத்தி சொல்லணும், அது வந்து எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும்.
1: வீட்டுல வெட்டியா தான் இருப்பேன், நைட் ஆனா வீட்டுலதான் இருப்பேன்.
0: இது மூணுல எது போய் காலேஜ் போயினே இருப்பேன். போய்தான்
1: போயிருக்கீங்களா?
0: அப்ப அம்மா கிட்ட என்ன சொல்லி தப்பிப்பீங்க?
2: அம்மாவே கூட்டிட்டு
0: எல்லாம் படம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்ப வந்து ஒரு கேம் வச்சுக்கலாம் ஓகேவா? தங்கிலீஷ் கிரீம் இந்த கேம்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க, தமிழ்ல ஸ்டார்ட் பண்ண அடுத்துல இருக்கிறவங்க இங்கிலீஷ்ல சொல்லணும் ஓகேவா? அது மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு சொல்லுங்க, யாரு விடுறீங்களோ அவங்க வந்து கேம் விளையாடணும் ஓகேவா? அது வந்து பெனால்டி கேம் விளையாடணும் ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: அடிச்சா வலிக்காது. அரிசி அடிச்சா வலிக்காது, இல்ல காத்து அடிச்சா வலிக்காது. சரி, யானை தண்ணில விழுந்தா என்ன ஆகும்?
1: தண்ணி தீர்க்காது.
0: இல்ல வேற மடக்கி
2: வைக்கணும்.
0: மடக்கி உள்ள வைக்காமா?
3: தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது FM Rainbow 102.8.

0: நிலைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி

0: செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேர்லே அலையோடு விளையாடு நிகழ்ச்சி சூப்பரா போய்கிட்டு இருக்கு. நம்ம ஆர்ஜே சாண்ட்ரின் சூப்பரா பேசிக்கிட்டு இருக்காங்க ராக் பீச்ல இருந்து. தொடர்ந்து கேக்கலாம். ஹலோ சாண்ட்ரின்,
5: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு.
4: அலையோடு விளையாடு நிகழ்ச்சி இன்னைக்கு சூப்பரா போனுச்சு. இதை தொடர்ந்து அடுத்தது மனம் விரும்புதே நிகழ்ச்சி 6:20 இருக்கு. தொடர்ந்து கேளுங்க. இது FM ரெயின்போ 102.8.

0: கேட்கலாம் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹரிஹர சூரியகர்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். பழங்குடி மக்களின் திறமைகளை கண்டறிந்து வளர்க்கும் பொறுப்பு நம் அனைவருக்குமே இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். டெல்லியில் இன்று தீ விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். எண்ணெய் நிறுவனங்களுக்கு 10,000 கோடி ரூபாய்

0: விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதி வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. அடித்தட்டு நிலையில் புதுமை படைப்பாளர்களை கண்டறிந்து ஊக்குவிக்கும் நோக்கத்திலான மத்திய அரசின் நவாச்சார் மந்த்ரா தேசிய திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு முகமைகள் மற்றும் ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டங்களை வலுப்படுத்துவது குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற தேசிய மாநாட்டை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தொடக்கி வைத்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வாழும் பழங்குடியினர் வளமான கலாச்சாரம் கொண்டவர்கள் என்றும், பழங்குடி சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு கூடுதல் முயற்சிகள் தேவை என்றும் அவர் தமது உரையில் கூறினார். குடியரசுத் தலைவரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: பழங்குடி குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, பழங்குடி இளைஞர்களுக்கு கௌரவமான வேலை உட்பட பழங்குடியினர் நலன் குறித்த எல்லா அம்சங்களுக்கும் உரிய கவனம் செலுத்தப்படுவதை சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் உறுதிப்படுத்த வேண்டும் என குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொண்டார். பழங்குடி இளைஞர்களை விளையாட்டுத் துறையில் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து இன்னும் கூட பழங்குடியினர் பலருக்கு தெரியவில்லை என்று குடியரசுத் தலைவர் கூறினார். பழங்குடி மக்களிடையே திறமைகளுக்கு பஞ்சமில்லை என்றாலும், திறமைகளை சரியாக கண்டறிந்து வளர்க்கும் பொறுப்பு நம் அனைவருக்குமே இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார்.
0: நாடு முழுவதும் ஏகலைவ மாதிரி உறைவிட பள்ளிகளில் மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகத்தின் ஆதரவுடன் நிறுவப்பட்டுள்ள 75 விண்வெளி ஆய்வகங்களை இன்றைய நிகழ்ச்சியின் போது குடியரசுத் தலைவர் திறந்து வைத்தார். பெங்களூர் இந்திய அறிவியல் கழகத்தின் நானோ அறிவியல் மையத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள பயிற்சி கூடத்தையும் அவர் திறந்து வைத்தார். பழங்குடி சமூகத்தினரின் வளர்ச்சிக்கான ஆதரவு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் தற்போது நடைபெற்று வரும் ஜன் ஜாதிய கிராமீன் உற்சவத்தின் ஒரு பகுதியாக இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. டெல்லியில் மாளவியா நகர் உணவகம் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் வேண்டுவதாகவும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அதிகாரிகள் வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் தெரிவித்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியில் இருந்து தலா 2 லட்சம் ரூபாய் கருணைத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கும் தலா 50,000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து நடந்த இடத்தில் உள்ளூர் நிர்வாகத்தினர் உதவி மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு சிறந்த மருத்துவ வசதிகள் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். டெல்லி மாளவியா நகர் தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். மேலும் 40 பேர் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். எண்ணெய் நிறுவனங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதி வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். மேற்காசிய பிரச்சினையால் விமான எரிபொருள் விலை உயர்ந்து வரும் நிலையில், இந்திய விமான சேவை நிறுவனங்களில் உள்நாடு மற்றும் சர்வதேச விமான சேவைகளுக்கு உதவும் வகையில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். டெல்லி தலைநகர பிரதேசத்தில் பழைய லாரிகள் மற்றும் பேருந்துகளுக்கு பதிலாக புதிய வாகனங்களை வாங்க டெல்லி திட்டமிடல் வாரியத்திற்கு நிதி ஆதரவு வழங்கவும் மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் ராமேஸ்வர் முதல் பாராதீப் வரை 163 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிதாக கடலோர நெடுஞ்சாலை அமைக்கும் திட்டத்திற்கும், பீகார் மாநிலத்தில் ககாரியா பூர்ணியா தேசிய நெடுஞ்சாலை பிரிவை தரம் உயர்த்தும் திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கர்நாடகத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சியின் தலைவர் திரு டி கே சிவகுமார் புதிய முதலமைச்சராக இன்று மாலை பதவியேற்றுக் கொண்டார். மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் திரு சிவகுமாருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். முன்னாள் மாநில உள்துறை அமைச்சர் டாக்டர் பரமேஸ்வர் துணை முதலமைச்சராக பதவியேற்றார். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. அடித்தட்டு நிலையில் புதுமை படைப்பாளர்களை கண்டறிந்து ஊக்குவிக்கும் நோக்கத்திலான மத்திய அரசின் நவாச்சார் மந்த்ரா தேசிய திட்டத்தை திறன் மேம்பாடு

0: விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: நவாச்சார் மந்த்ரா திட்டத்தின் கீழ் பயன்பெற பெயர் பதிவு செய்து கொள்ளும் வசதி ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் இணையதளத்தில் வழங்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறினார். உள்ளூர் அளவிலான புதுமை படைப்பாளர்களுக்கு தொழில்நுட்ப ஆதரவு, நிதி உதவி மற்றும் வழிகாட்டுதல் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். உள்ளூர் அளவிலான புதுமை படைப்புகளுக்கு தேசிய அங்கீகாரம் கிடைக்கவும் புதிய தீர்வுகளால் நாடு பயன்பெறவும் இத்திட்டத்தினால் ஏதுவாகும் என்று அமைச்சர் கூறினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து விழாவிற்கு வந்திருந்த புதுமை படைப்பாளர்கள் மற்றும் தொழில் முனைவோருடன் அவர் கலந்துரையாடினார்.
0: இந்தியாவில் ஆண்டுதோறும் கூடுதலாக சேர்க்கப்படும் சூரிய சக்தி மின் உற்பத்தி திறனின் அளவு கடந்த ஆண்டு அமெரிக்காவை தாண்டி அதிகரித்துள்ளது. சூரிய சக்தி மூலமான மின்சார உற்பத்தி திறன் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு உயர்ந்துள்ளது. சூரிய சக்தி மூலமான நாட்டின் மின் உற்பத்தி திறன் 155 கிகாவாட்டை தாண்டி இருப்பதாகவும், புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறனை மொத்த திறனில் 50% உயர்த்தும் இலக்கை திட்டமிட்ட காலத்திற்கு முன்பாகவே எட்ட இதனால் ஏதுவாகும் என்றும் புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமரின் சூரிய வீடு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளின் மேற்கூரையில் சூரிய சக்தி மின் உற்பத்தி வசதிகள் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்தநாளை ஒட்டி இன்று புதுச்சேரியில் கடற்கரை சாலை மேரி கட்டிட வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அரசு சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ரவிக்குமார், திரு ஏ கே டி ஆறுமுகம், திரு வையாபுரி மணிகண்டன், தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கருணாநிதி திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் தலைமை தேர்தல் அதிகாரியாக திரு ASPS ரவி பிரகாஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தலைமை தேர்தல் அதிகாரி பதவியில் இருந்த திரு ஜவஹர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் அண்மையில் திரு ரவி பிரகாஷை தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமித்தது. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல்கட்டமாக ஆன்லைன் கணக்கெடுப்பு பணிகள் முடிவடைந்ததை தொடர்ந்து தற்போது கணக்கெடுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று பிரத்யேக செயலி மூலம் விவரங்களை சேகரித்து வருகின்றனர். இப்பணிகள் வரும் 30 வரை நடைபெறும் என்றும், பொதுமக்கள் துல்லியமான விவரங்களை வழங்கி கணக்கெடுப்பு பணிகளில் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவரங்களின் அடிப்படையிலேயே அரசின் நீண்டகால கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் உருவாக்கப்படும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கணக்கெடுப்பு பணியின் போது மக்கள் வழங்கும் தகவல்கள் முற்றிலும் ரகசியமாக வைக்கப்படும் என்றும், எவருடனும் பகிர்ந்து கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி இன்று காரைக்காலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியாளர்களுடன் பல்வேறு பகுதிகளுக்கு நேரில் சென்று வீடு வீடாக விவரம் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 9 வரை மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சேலம், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும், குமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழகத்தின் கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடி மக்களின் திறமைகளை கண்டறிந்து வளர்க்கும் பொறுப்பு நம் அனைவருக்குமே இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். டெல்லியில் இன்று தீ விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். எண்ணெய் நிறுவனங்களுக்கு 10,000 ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதி வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. அடித்தட்டு நிலையில் புதுமை படைப்பாளர்களை கண்டறிந்து ஊக்குவிக்கும் நோக்கத்திலான மத்திய அரசின் நவாச்சார் மந்த்ரா தேசிய திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். வெளியூர்ல இருந்து

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 மனம் விரும்புதே ஷோவோட முதல் அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: எங்கள் தோழிக்கு பொன்மாலை வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கலையரசு, நல்ல பாளையம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: படமும் படமும் பாடலும் கவிதை நடையல். விடிகாலை நேர மங்களான் அணியும் திருமதியின் நாணம், மேலும் கொட்டி தாலி கட்ட ஆயுசு 100 என மனசார வாழ்த்தும் இதய மலர்கள், மஞ்சள் பூசி நெஞ்சத்தை இவள் பறித்தவள், ஆவாரம் தோப்புக்குள்ளே ஆளாகி நின்னவள், ஆவணி மாசத்திலே தாவணி போட்டும் இது எங்கள் ராஜ்யம் என சொல்ல வரும் ஒரு சோதி குயில்களுக்கான துள்ளிசை கானம்.
0: ஓகேங்க சார், உங்களுக்காக பாடல் வந்து
1: எங்களையும் ஆட்டம் போட வைக்கும் ஒரு துள்ளலான பாடல். இது வந்து கேட்காத ஒரு பாடல், எமக்காக தேடி கொடுத்த தங்களுக்கும் ஒன்றே நன்றி, உடன் பணியாற்றினுடைய தொழில்நுட்ப உதவியாளர்களுக்கும் நன்றி.
0: நன்றி, நன்றி சார், நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி.

புலிய போலாம்பள புடிகரைக்கும் பொம்பள ஹொய் ஹொய் ஹொய் ஹொய் அடுப்பங்கர ராணிங்க.

0: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है।
1: पिछले 6 वर्षों में पीएम स्वनिधि योजना के तहत 75 लाख से ज्यादा स्ट्रीट वेंडर्स को 17,800 करोड़ रुपए से अधिक के लोन दिए गए हैं। साथ ही ब्याज सब्सिडी और डिजिटल लेन देन पर कैशबैक के रूप में लगभग 800 करोड़ रुपए की सहायता भी प्रदान की गई है। आज देश भर के स्ट्रीट वेंडर्स, जिनमें करीब 46% महिलाएं हैं, अपने व्यापार को नई ऊंचाइयों तक ले जा रहे हैं। पीएम स्वनिधि के 6 साल, उत्साह, सम्मान, स्वाभिमान।
2: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல மனம் விரும்புதே ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்களும் உங்களோட விருப்ப பாடல இந்த ஷோல கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230 என்ற நம்பருக்கு. நீங்க செல்போன் இல்ல வெளியூர்ல இருந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில வரும் அடுத்த காலர், ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க சார், யாரை இருந்து பேசுறீங்க?
3: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா இளமங்கலம்,
2: நன்றி.
3: மாலை வணக்கம். நன்றி.

0: வெல்கம் பேக். எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே ஷோவை. நிகழ்ச்சியில அடுத்து வரும் காலர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், பவனையிலிருந்து பெருமணி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன பாடல் வேணும்?
1: சூப்பரா இருக்கேன் மேம். எனக்கு கனவே கலையாத படத்துல இருந்து பூசு மஞ்சள் பூசு மஞ்சள் அந்த பாட்டு வேணும்.
0: ஓகேங்க சார், உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி மேம்.
0: நன்றி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல மனம் விரும்புதே ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 6:46 ஆகுது. நிகழ்ச்சியில வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க சார், யாரு இங்க பேசுறீங்க?
2: காரைக்கால்ல இருந்து ராமலிங்கம் மேடம்.
1: ஓகேங்க சார், என்ன சாங் வேணும் உங்களுக்கு?
2: படம் கிராமத்து மின்னல்.
1: ஓகே,
2: அதுல வந்து மலேசியா பண்ணது போகும் பாதை தெரியுது.
1: ஓகேங்க சார், உங்களுக்கான கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
3: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே ஷோவ நிகழ்ச்சியில வரும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். பரவின் திருநாமலை.
0: ஓகேங்க மேம், என்ன சாங் வேணும் உங்களுக்கு?
1: கச்சிரியன் படத்துல இருந்து மாலையில் யார் அந்த பாட்டு.
0: ஓகேங்க மேம், உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி.

0: நேர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. பழங்குடி மக்களின் திறமைகளை கண்டறிந்து வளர்க்கும் பொறுப்பு நம் அனைவருக்குமே இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டுத் திட்டங்களை வலுப்படுத்துவது குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற தேசிய மாநாட்டை அவர் தொடக்கி வைத்து பேசினார். டெல்லியில் மாளவியா நகர் உணவகம் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். மேற்காசிய பிரச்சினையால் விமான எரிபொருள் விலை உயர்ந்து வரும் நிலையில் இந்திய விமான சேவை நிறுவனங்களின் உள்நாட்டு மற்றும் சர்வதேச

விமான சேவைகளுக்கு ஆதரவாக எண்ணெய் நிறுவனங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதி வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. அடித்தட்டு நிலையில் புதுமை படைப்பாளர்களை கண்டறிந்து ஊக்குவிக்கும் நோக்கத்திலான மத்திய அரசின் நவாச்சார் மந்த்ரா தேசிய திட்டத்தை திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி புதுடில்லியில் இன்று தொடக்கி வைத்தார். கர்நாடகத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சியின் தலைவர் திரு டி கே சிவகுமார் புதிய முதலமைச்சராக இன்று மாலை பதவியேற்றுக் கொண்டார். மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் திரு சிவகுமாருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். முன்னாள் மாநில உள்துறை அமைச்சர் டாக்டர் பரமேஸ்வர் துணை முதலமைச்சராக பதவியேற்றார். புதுச்சேரியில் தலைமை தேர்தல் அதிகாரியாக திரு ஏ எஸ் பி எஸ் ரவி பிரகாஷ் இன்று பொறுப்பேற்றுள்ளார். இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கோவை நீலகிரி

பிரகாஷ் இன்று பொறுப்பேற்றுள்ளார். இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் சேலம் ஈரோடு வேலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் குமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக். டைம் கரெக்டா 7:03 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே ஷோவை. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும்னு அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா 2271760 2275 2300 நீங்க செல்போன் இல்ல வெளியூர்ல இருந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி வெண்ணீர் பாலத்திலிருந்து ரமேஷ் பேசுறேன். மேடம் நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன பாடல் வேணும்?
2: சிறப்பா இருக்கும் மேடம். கை கொடுக்கும் கை படத்திலிருந்து தாழம் பூவே பாசம் வீசு கைகள் காய்ந்து உங்களுக்கு பாட்டு மேடம். இந்த பாட்டை எல்லா நேரம் விரும்பி கேட்பாங்க.
1: ஓகேங்க சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: நன்றி மேடம்.
1: நன்றி. பாடலுக்கு முன்னதாக,
3: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
4: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
3: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
4: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 மனம் விரும்புதே ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்து வரும் நேயர்கள் வணக்கம்.
6: வணக்கம் மேடம், சென்னை உரப்பாக்கம் சிவகுமார்.
0: ஓகே சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
6: மேடம், அன்பேவ படத்துல இருந்து ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், அந்த பாடல் வேணும்.
0: ஓகே சார், கண்டிப்பா உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாம். நன்றி.
6: ஓகே, நன்றி மேடம்.

0: ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
0: FM ரெயின்போ புதுவை 102.8.
3: ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
0: சரித்திரம் படைத்த சாதனை பெண்கள்,
2: தொழில் முனைவோர்கள்,
0: நாடக கலைஞர்கள்,
2: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
0: ஹாய் ஸ்நேகிதியே,
2: FM ரெயின்போ புதுவை 102.8
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
2: ஹாய் ஸ்நேகிதியே.
0: ஹாய் ஸ்நேகிதியே.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்றார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நார்வே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 9,555 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் தில்லி அரசுகளின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 2,00,000 லாரிகளும் 16,000 பேருந்துகளும் மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். ஒடிசாவில் 163 கிலோமீட்டர் தொலைவிற்கு

0: புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 8,300 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் ராமேஸ்வர் பாராதீப் இடையிலான பயண தூரம் 2 மணி நேரம் 30 நிமிடம் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தெலங்கானா, மத்திய பிரதேசம், பீகார் மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு திட்டப் பணிகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2013 கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி 30,213 கோடி ரூபாயாக இருந்ததாகவும், இது கடந்த நிதியாண்டு 73,890 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது 145% அதிகமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தேசிய பஞ்சாயத்து விருதுகள் இன்று வழங்கப்பட்டன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இவ்விருதுகளை வழங்கினார். சிறந்த மண்டல பஞ்சாயத்துக்கான முதல் பரிசு கேரளாவின் ஹரிபாட் பஞ்சாயத்திற்கு வழங்கப்பட்டது. 3வது பரிசினை ஆந்திராவின் குப்பம் கிராமம் பெற்றது. மாவட்ட பஞ்சாயத்திற்கான முதல் பரிசு திரிபுராவின் செபாகிஜலாவுக்கும், 2வது பரிசு ஒடிசாவின் கஞ்சாமுக்கும், 3வது பரிசு தமிழகத்தின் கோவைக்கும் கிடைத்தன. சிறந்த கிராம பஞ்சாயத்திற்கான விருது அசாமின் நியூ நாப்பாமுக்கும், 2வது பரிசு பீகாரின் தெல்கப்புக்கும், 3வது பரிசினை உத்தரப்பிரதேசத்தின் பிராகருவுக்கும் வழங்கப்பட்டது. அண்மையில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் வாக்கு சதவிகிதம் அதிகரித்துள்ளது வாக்காளர்கள் தேர்தல் நடைமுறைகளில் வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தேர்தல் நடைமுறை தொடர்பாக ஊடகங்கள் பின்பற்ற வேண்டிய சிறந்த நெறிமுறைகள் குறித்த மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் தேர்தல் ஆணையம் உரிய பயிற்சியை வழங்கி வருவதாக திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் உட்பட 480க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். அசாமின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்து அவர் குடியரசுத் தலைவரிடம் எடுத்துரைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் இன்று பதவியேற்றார். பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். துணை முதலமைச்சராக திரு பரமேஸ்வர் ராவும் மாநில அமைச்சர்களாக 12 பேரும் இன்று பதவியேற்றனர். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். இதற்கிடையே திரு டி கே சிவகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கர்நாடக மக்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு புதிய அரசுடன் இணைந்து பணியாற்றும் என பிரதமர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேற்குவங்கத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் 3,000 ரூபாய் வழங்கும் திட்டம் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் இதனை தொடங்கி வைத்து பேசினார். தொடக்கத்தில் 28 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிரின் வங்கிக் கணக்கில் இந்த தொகை செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 58 அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை வழங்க வேண்டும் என பேரவைத் தலைவர் திரு ரதீந்திர போஸிடம் கடிதம் வழங்கியுள்ளனர். தங்களுக்கு ஆதரவு அளிக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் இணைந்து சென்று இந்த கடிதத்தை அவர்கள் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் 6 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இவர்களுக்கு ஆதரவு

அளிக்கக்கூடும் என்றும் அவர் மேலும் கூறுகிறார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக திரு ரவி பிரகாஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவரை பதவி வகித்து வந்த திரு ஜவஹர் இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து திரு ரவி பிரகாஷ் இப்பொறுப்பினை ஏற்றுக் கொண்டார். புதுதில்லியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. மால்வியா நகரில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாகவும் அங்கிருந்து 40 பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் தில்லி காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசிய மோதல் தொடங்கியதிலிருந்து சிவில் கட்டமைப்புகள் மீதும் பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடாது என மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்தன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11-5, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் ஆடம் வேலின் கேப்ரியலா ஆல்டனோன் இணையை வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் சீன தாய்பேயை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஷிஷ் தானி பூர்த்தி 3 கோல் அடித்தார். ராகுல் யாதவ், சித்தார்த் பென் மற்றும் கசே கான் தலா 2 கோல் அடித்தனர். இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஆடவர் பிரிவில் பாகிஸ்தானையும் மகளிர் பிரிவில் சீனாவையும் நாளை மறுநாள் எதிர்கொள்கின்றன. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இதற்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா கோப்பையை கைப்பற்றியது. நார்வே செஸ் போட்டியின் 8 சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குருவீந்தர் சிங் தலைமையிலான இந்த அணியில் 29 இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டியின் 6 பிரிவுகளில் இந்தியா பங்கேற்கிறது. சீனாவின் ஷாங்யூவில் இப்போட்டி வரும் 20 21 தேதியும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் இன்று பதவியேற்றார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நார்வே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்தன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே ஷோவை. டைம் கரெக்டா 7:25:44 ஆகுது. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர்கள் வணக்கம்.
4: முன்னிரவு வணக்கம்.
3: வணக்கம் சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
3: ஓகேங்க சார், என்ன பாடல் வேணும்?
4: படம் சொல்ல மறந்த கதை.
3: ஓகே,
4: பாடல் காட்டுல தலையாட்டுது சிறு ஆவரம் பூவி.
3: ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: அமைக்க நன்றி.
3: நன்றி நன்றி.
5: என்னடா வேலையை பார்க்காம சினிமாவில் வேற ஹீரோ மாதிரி பாடிக்கிட்டு இருக்க, பொழுதாச்சுடா வேலையா?

0: व्यापार को नई ऊंचाइयों तक ले जा रहे हैं। पीएम स्वनिधि के 6 साल, उत्साह, सम्मान, स्वाभिमान।
1: மனம் திரும்பதே சோபதா எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரும் அடுத்த அழைப்பாளர்கள் வணக்கம்.
2: வணக்கம் மேம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம். பாண்டில இருந்து ஜெயா மேம். பாடல் திறந்தது கதவு, பாடல் குழல் ஊதும் கண்ணனுக்கு. இந்த பாடல் வந்து உங்களுக்கு டெடிகேட் பண்றேன்.
1: ஓ, எனக்கே டெடிகேட் பண்றீங்களா? சூப்பர் சூப்பர். நான் உங்களுக்கு, நீங்க கேட்டதுனால இது உங்களுக்கே. ஓகேவா? சூப்பர்,
2: சரி மேம்,
1: என்ஜாய் பண்ணுங்க. நன்றி நன்றி.
2: தேங்க்யூ மேம்.

0: நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: அடுத்ததாக வரும் அழைப்பாளர், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
2: இங்க வெங்கடேஷ் ராஜா. அறிவிப்பாளர் ஆஷா மேடத்துக்கும் உடன் இருக்கும் அறிவிப்பாளருக்கும் எனது அன்பார்ந்த மாலை வணக்கம்.
1: ஓகே, சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: படம் தேடி வந்த மாப்பிள்ளை.
1: ஓகே,
2: பாடல் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
1: ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: நன்றி, நன்றிங்களா.

0: வணக்கம், சொல்லுங்க சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: திருக்கோணம் ராஜா.
0: ஓகே, என்ன பாடல் சார் உங்களுக்காக வழங்கலாம்?
1: உங்க தம்பி தூங்காதே, இது படத்தின் பெயர். நானாக நான் இல்ல தாயே, இளையராஜா.
0: ஓகேங்க சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி
0: நன்றி.

0: बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: மனம் விரும்புதே ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததாக வரும் காலர்கள் வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யாரிங்க இந்த பேசுறீங்க?
3: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
2: ஓகே கலைவாணி மேம், என்ன சாங் வேணும் உங்களுக்கு?
3: திருப்பாச்சி அந்த படத்துல இருந்து கட்டு கட்டு கீரை கட்டு அந்த சாங் மேம்.
2: ஓகே மேம், உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: தேங்க்யூ மேம்.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: என்ன
2: பாடல் வேணும்?
1: மிஸ்டர் பாரத் வந்து உள்ளு கதவு திறந்து உள்ளுக்கு வரணும் பாடல்.
2: புரியல,
1: மிஸ்டர் பாரத் வந்து காத்திருந்து கதவு திறந்து உள்ளுக்கு வாடி.
2: ஓகேங்க சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய்
1: பண்ணுங்க. இந்த பாட்டு ஃபுல்லா போடுவீங்களா?
2: கண்டிப்பா உங்களுக்காக ஃபுல்லாவே வரும் டைம்க்கு. ஓகே, நன்றி நன்றி சார்.
1: ஓகே, தேங்க் யூ.

0: யாரது?
1: நான் தான்.
0: நான் தானா?
1: நான் தான்.
0: எங்க இருக்கீங்க?
1: எங்க
0: எங்க

0: நேயர்கள் கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. பழங்குடி மக்களின் திறமைகளை கண்டறிந்து வளர்க்கும் பொறுப்பு நம் அனைவருக்குமே இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டங்களை வலுப்படுத்துவது குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற தேசிய மாநாட்டை அவர் தொடக்கி வைத்து பேசினார். டெல்லியில் மாளவியா நகர் உணவகம் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். மேற்காசிய பிரச்சினையால் விமான எரிபொருள் விலை உயர்ந்து வரும் நிலையில் இந்திய விமான சேவை நிறுவனங்களின் உள்நாடு மற்றும் சர்வதேச விமான சேவைகளுக்கு ஆதரவாக எண்ணெய் நிறுவனங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதி வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. அடித்தட்டு நிலையில் புதுமை படைப்பாளர்களை கண்டறிந்து ஊக்குவிக்கும் நோக்கத்திலான மத்திய அரசின் நவாச்சார் மந்த்ரா தேசிய திட்டத்தை திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். கர்நாடக முதலமைச்சராக இன்று பதவியேற்றுள்ள மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு டி கே சிவகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் திரு ரீட்டா பிரதாப் பானர்ஜி 58 MLAக்களின் ஆதரவு தமக்கு இருப்பதாக கூறி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு உரிமை கோரியுள்ளார். புதுச்சேரியில் தலைமை தேர்தல்

0: தேர்தல் அதிகாரியாக திரு ASPS ரவிப்பிரகாஷ் இன்று பொறுப்பேற்றுள்ளார். கடந்த கல்வியாண்டில் கல்வி மற்றும் விளையாட்டில் சிறந்து விளங்கிய முன்னாள் இராணுவத்தினர் வாரிசுகள் ரொக்கப் பரிசுக்கு விண்ணப்பிக்கலாம் என புதுச்சேரி அரசின் முன்னாள் இராணுவத்தினர் நலத்துறை அறிவித்துள்ளது. காரைக்காலில் கணக்கு மற்றும் கருவூல அலுவலகத்தின் எதிர்ப்புற சுவற்றில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் வரையப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஓவியங்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி இன்று நேரில் பார்வையிட்டு இம்முயற்சியை பாராட்டினார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: விழிப்புணர்வு ஓவியங்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி இன்று நேரில் பார்வையிட்டு இம்முயற்சியை பாராட்டினார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: வளர்ச்சி.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
2: கணாயிரு எஃப்எம் ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
3: பாட்டு பாடவா?
4: வேணா வேணா.
3: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
4: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
3: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
4: மனம் விரும்புதே.
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
6: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
7: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
6: கண்டிப்பா தேவையில்லை.
7: என்றும் அக்கறையுடன்
6: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மியூசிக் பை தி பே, வெஸ்டர்ன் மியூசிக், சென்னை அஞ்சல். We'll be right back.

0: missiles and drones struck U.S. military bases across Kuwait and Bahrain in the early hours today. A drone strike broke through Kuwait's air defenses and hit the main passenger terminal at Kuwait International Airport, killing one Indian national and injuring 63 others. Injuries ranged from blast wounds and amputations to head trauma and cerebral hemorrhages. The Indian Embassy in Kuwait confirmed the death of one of its nationals in the attack, expressing its deepest condolences to the bereaved family and saying the mission is closely coordinating with Kuwaiti authorities to provide all possible support. The Inter-Meteorological Department has issued an orange warning for heavy rainfall over Kerala and Mahe tomorrow. Heavy rainfall is also expected over Uttarakhand, parts of northeastern India, West Bengal, Karnataka, Konkan, Goa, Tamil Nadu, Puducherry, Karaikal, Andaman and Nicobar Islands and Lakshadweep during the next 2 days. In badminton, India's Ayush Shetty advanced to the second round of the Indonesia Open Super 1000 with a comeback win over China's Wang Hongyang, 8-21, 22-20, 21-15. India also secured a mixed doubles victory as Rohan Kapoor and Ritwik Agarwal defeated Chinese Taipei's Yang Po Huan and Hu Lingfang. And now before we end the bulletin, the headlines once again. Union Cabinet approves 10,000 crore rupee ATF price stabilization fund to support Indian Airlines. Also gives nod to National Capital Region Planning Board for old trucks and buses replacement in Delhi NCR area. Expelled TMC MLA Ritubrata Banerjee appointed as leader of opposition in West Bengal Legislative Assembly. Congress leader D.K. Shivakumar sworn in as 25th Chief Minister of Karnataka. Dr. G. Parameshwar becomes Deputy Chief Minister, while 12 legislators also take oath as cabinet ministers. Massive fire in Malviya Nagar in Delhi claims 21 lives. And in badminton, India's Ayush Shetty enters second round of Indonesia Open Super 1000. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம்.
4: விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, வேளாண் துறை வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்திருக்காங்க. குறிப்பா விவசாயிகள் நலனுக்காக பிரதமரின் வருவாய் ஆதரவு திட்டம், இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
5: மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாங்க, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு 6,000 ரூபா வருஷம் கொடுக்கறதுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு தேவை. அந்த திட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய நிதி ஆதாரத்தை உருவாக்கி தருகிறார்கள். இன்னொரு வகையில் என்னன்னா, மிகப்பெரிய அளவில் வர்த்தகத்தை வந்து மேம்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய சந்தைகளை உருவாக்கி தராங்க. படிப்படியாக நீங்க வெளிநாட்டுக்கு சந்தையானாலும் சரி, உள்நாட்டில் இருக்கக்கூடிய சந்தையாளானாலும் சரி, இந்த சந்தைகளை முறைப்படுத்துவது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையாக அரசாங்கம் செய்திருக்கிறது. பல இடங்களில் இந்த மண்டி சிஸ்டம் எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம படிப்படியாக அந்த இடத்துல விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டிய உரிய பலன்கள் என்னவோ, அவர்கள் பொருட்களை உற்பத்தி செய்வது அதற்கான வணிகத்தின் மூலமாக பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள். இன்னொரு பக்கம் கணிசமான கூட்டுறவு வங்கியின் வாயிலாகவும் சரி, தேசிய வங்கியின் வாயிலாகவும் சரி, ஏராளமான இந்த கடன்களை வந்து கொடுத்து அந்த விவசாயிகளை காப்பாற்றுகிறார்கள். அவர்களுக்கு தேவையான வசதிகளை பண்ணுகிறார்கள்.
4: உரம் இதெல்லாம் கூட கொடுக்குறாங்க.
5: அது வந்து ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னா, அதற்கான காப்பீட்டை வந்து உருவாக்கி தருகிறார்கள். அப்ப நீங்க வந்து பயிர் காப்பீடு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுலேயும் கணிசமான அளவில் வந்து அரசாங்கத்தினுடைய மானியங்கள் இருக்கின்றன. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருவேளை விவசாயம் நல்லபடியாக வளர்ந்து அவர்களால் லாபம் சம்பாதிக்க முடியும்னா, அதற்கான தேவைப்படக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலையும் வழங்கி அவர்களை காப்பாற்றுகிறார்கள். அதே மாதிரி விவசாயமே முடிந்து விட்டது என்றாலும் அந்த இடத்துல பாதுகாப்பு தரக்கூடிய காப்பீட்டையும் உருவாக்கி தந்திருக்கிறார். அப்போது ஒரு 360 டிகிரிஸில் நாம் விவசாயத்தினுடைய அத்தனை கோணங்களிலும் என்ன விதமான நல்லது நடந்தால் அதற்கான ஒரு பலன் அவளுக்கு கிடைக்க வேண்டும். ரொம்ப மோசமான சூழ்நிலை ஏற்பட்டால் அல்லது வந்து போதுமான விலை கிடைக்கவில்லை என்றால் அதற்கான ஒரு வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கடந்த 10 ஆண்டுகளில் பல மழைகளை நாம் பல பகுதிகளில் நாம் பார்த்துவிட்டோம், பல பாதிப்புகளை பார்த்துவிட்டோம். அதையெல்லாமும் விவசாயிகளையும் கை தூக்கி விடுவதற்கும் மீட்பதற்கும் தேவையான ஒரு நிதி ஆதாரங்களை உருவாக்கி கொடுத்து நாம வந்து அவர்களை மீட்பெடுப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அரசாங்கம் உருவாக்கி கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறது. அப்போ அவர்கள் நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நிச்சயமாக நாம வந்து உள்ளங்கையில் வைத்து தாங்க வேண்டியது அவசியம் என்பது நன்றாக தெரிகிறது. அதனால 6,000 ரூபாய் சப்போர்ட்

0: அதான் நாம் பார்க்கணும். அதே சமயத்தில் அவர்கள் இயல்பாக தங்களுடைய நிலத்தில் வந்து என்ன விதமான பயிர்களை வைத்து என்ன விதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி தர முடியும் என்பதையும் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக நாம் தெரிந்து கொள்ளலாம்.
1: நிச்சயமா சார், உழவு, தொழில், டிஜிட்டல் இந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்களை வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நாட்டு மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக நிறைய திட்டங்களை வந்து அரசு வந்து செயல்பட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் சுகாதார இயக்கம் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன், அதை பற்றி சொல்லுங்க சார்.
0: சுகாதாரம்னு வரும்போது நான் ரொம்ப முக்கியமாக கருதக்கூடியது ஒன்று வந்து உஜ்வாலா திட்டம். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புற பெண்களுக்கு கேஸ் அடுப்பு கொடுக்கறதுங்கிறது சுகாதாரம் ரொம்ப முக்கியம். மரத்தினால் எரிச்சு செய்யக்கூடிய புகை என்பது ஒரு பெரிய பாதிப்பு. அப்போது அதை வந்து எப்படி நாம் மீட்டெடுக்க முடியும் என்ற திட்டம் போது தான் இலவசமான கேஸ்களும் கொடுக்கறது அப்படிங்கிற திட்டங்கள் அங்கே ஆரம்பிக்குது. அதுவும் குறிப்பாக பெண் சுகாதாரத்திற்கான ஒரு மிக முக்கியமான பகுதி டாய்லெட் கட்டி கொடுக்கறது. இது வந்து தேசிய அளவில் மிகப்பெரிய வெற்றிகரமான திட்டமாக இன்னைக்கு இருக்கு. அதுவும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அது வந்து ஒரு பெரிய சௌரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கின்றன, தேவையான வசதிகள் வந்திருக்கின்றன, அதுவும் பெண்களுக்கான வசதிகள் வந்திருக்கின்றன என்பது ரொம்ப முக்கியமானது. இது ஆரோக்கியத்தினுடைய இன்னொரு அம்சம். பெண்களுக்கான கல்வி, கல்வியில வந்து மிகப்பெரிய மாற்றங்களை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவருக்கு தேவையான சானிட்டரி பேட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு என்னென்ன வசதிகள் எல்லாம் நீங்க பள்ளிகளுக்கு பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த பள்ளிகளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. கல்விக்கு பண்ணி கொடுக்குறாங்க, அவங்களுடைய சுகாதாரத்துக்கு பண்ணி கொடுக்கறாங்க, உணவுக்கு பண்ணி கொடுக்கறாங்க. அதே மாதிரி இப்ப அவங்களுடைய மேற்கல்வி படிக்க போறாங்க, சொந்தமாக அவங்க தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் என்றால் அதற்கான நிதியுதவிகளையும் வந்து வங்கிகளின் வாயிலாக இன்னைக்கு கடன்கள் கிடைத்து அவங்க வந்து செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. அது வந்து சேமிப்பு. இப்ப குறிப்பா அதே மாதிரி மருத்துவ கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்க. பெண்களுக்கான மருத்துவ கட்டமைப்பு தான் இன்னைக்கு ரொம்ப வலுவாக இன்னைக்கு உருவாக்கி. தாய்சேய் நலம் என்பது அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு துறையாக இருக்கிறது. அதுல வந்து நீங்க இந்தியால பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் இறப்பு விகிதமே வந்து குறைவாக இருக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி விவரம். 1000 ஆண் குழந்தைகளுக்கு எத்தனை பெண் குழந்தைகள் என்ற விவரம் எல்லாம் பார்க்கும்போது 12 ஆண்டுகளில் இந்த புள்ளி விவரங்கள் அவ்வளவு மகத்தான ஒரு சாதனையை தெரிவிக்கின்றன. நாம கணிசமாக பெண் குழந்தைகளின் இறப்பை நாம் வந்து தடுத்திருக்கிறோம். அதே மாதிரி ஆணுக்கு பெண் இருக்கக்கூடிய விகிதாச்சாரத்தை அதிகப்படுத்தி இருக்கிறோம். இப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுகாதார கட்டமைப்பினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள். இந்தியாவில் எண்ணற்ற புதிய மருத்துவமனைகளை வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனைகள், சிறந்த உயர்தரமான மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பதற்கான மருத்துவமனைகளை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறது.
1: மக்கள் மருந்தகம் அந்த மாதிரி விஷயங்கள்
0: அது வந்து இன்னொரு கம்ப்ளீட்டான ஒரு புரட்சிகரமான திட்டம் அரசாங்கத்தினுடைய. நீங்க சரியா சொன்னீங்க. என்னன்னா முழுசா வந்து பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்னுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்த ஒரு துறையை வந்து மக்கள் மருந்தகங்கள் அப்படியே திறந்து விட்டன. அதாவது ஜெனரிக் மருந்துகள் என்பதை பற்றி இருந்த ஒரு தவறான அபிப்பிராயத்தை மக்கள் மனத்திலிருந்து முழுசாக நீக்கியவை வந்து மக்கள் மருந்தகங்கள் தான். இதே மருந்து தான், அதே விதமான காம்பவுண்டு தான், அதே விதமான ஒரு வீரியமுள்ள மருந்துகள் தான். ஆனால் நீங்கள் மிக குறைவான விலையில் கிடைக்கும், மிக அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதெல்லாம் ஜெனரிக் மெடிசனை பத்தி அதனால் வரை இருந்த தவறான அபிப்பிராயத்தையே முற்றிலுமாக அரசாங்கம் மாற்றி அமைத்தது. அதே சமயத்தில் இந்த மாதிரி இதர மருத்துவ முறைகள், ஆயுஷ் மருத்துவமனைகள் வாயிலாக நீங்கள் வந்து உள்நாட்டு மருந்துகள் எல்லாவற்றையும் பயன்படுத்துவதற்கும் அந்த மருத்துவர்களை ஊக்குவிப்பதற்கும் அவர்களுடைய மருத்துவ பிராக்டிஸை வந்து அக்செப்ட் பண்ணுவதற்குமான ஒரு பெரிய கட்டமைப்பு இந்த 12 ஆண்டுகளில் தான் பெருமளவு ஏற்பட்டது. அப்போ நீங்கள் என்ன ஆச்சுன்னா இதனுடைய தொடர்ச்சி தான் சர்வதேச யோகா தினம் மாதிரியான ஒரு தினத்துக்கெல்லாம் நம்ம வந்து யோகாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சர்வதேச அங்கீகாரம்
1: வாழ்வியல் முறையாக நமக்கு
0: June 21 ஒரு சர்வதேச அளவிலான ஒரு நாளாகவே இன்னைக்கு வந்து எல்லா நாடுகளிலும் வந்து கடைபிடிக்கப்படுது, கொண்டாடப்படுகிறது. அப்போ நம்முடைய உள்நாட்டினுள் இருக்கக்கூடிய ஒரு தொன்மையான அறிவையும் நவீன மருத்துவத்தையும் இவை அத்தனையுமே ஒருங்கிணைத்து நம்முடைய மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறோம். குறிப்பாக இன்னைக்கு நீங்க வந்து பல இடங்கள்ல இப்போ போன பட்ஜெட்ல கூட பாத்தீங்கன்னா மூலிகைகள் வளர்ப்பது என்பதோ அல்லது வந்து மருத்துவ மூலிகைகள் பயன்படுத்துவது என்பதை நம்ம வந்து அதிகமாக ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அப்போ நம்முடைய இண்டிஜினியஸ் மெடிசனையும் அதே மாதிரி வெஸ்டர்ன் மெடிசனையும் ரெண்டுத்தையும் நம்ம ஒருங்கிணைக்கிறோம், அதையும் நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறோம். பல மருத்துவமனைகள்ல அதற்கான ஒரு இண்டிஜினியஸ் மருத்துவத்துக்கான பிரிவுகளை உருவாக்கி தருகிறோம். இது எல்லாமே வந்து நம்ம ஒரு திறந்த மனதோடு நாம் வந்து எப்படி கட்டமைப்பை மேம்படுத்துகிறோம், இங்கே இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு உரிய ஒரு பலனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் தான் இதெல்லாம் சேர்ந்திருக்கிறோம். பெண்கள், குழந்தைகள், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய சுகாதாரம், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய மருத்துவ வசதிகள், இது எல்லாவற்றையுமே ஒருங்கிணைத்து தான் இன்னைக்கு நாம எல்லாம் சேர்ந்திருக்கிறோம்.
1: இன்னைக்கு மூத்த குடிமக்களுக்கான சுகாதார காப்பீட்டு திட்டமும் வந்திருக்கீங்க சார்.
0: கிண்டியில மாதிரியான இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு மருத்துவமனை, தங்கும் இடங்கள், இவை எல்லாவற்றையுமே நம்ம வந்து கவனம் எடுத்து நம்ம செய்யறோம். அப்போ இது வந்து ஒவ்வொரு செக்டாராக நாம பார்த்து செய்யறோம், குறிப்பா மீனவர்களா, சரி ரைட்டா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியினரையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களில் இருக்கக்கூடிய பெண்கள், அவர்கள் இருக்கக்கூடிய சிறுவர்கள், அவர்கள் இருக்கக்கூடிய முதியோர், இவங்க எல்லாரையும் எப்படி

0: ஒருங்கிணைக்க முடியும், எந்த திட்டத்தின் வாயிலாக இவர்களுக்கு பயனை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்றெல்லாம் வந்து மிக விரிவான ஒரு திட்டம் அல்லது திட்டத்திற்குள்ள இருக்கக்கூடிய வசதிகள் இது எல்லாவற்றையும் நாம வந்து கொண்டு வந்து சேர்க்கிறோம். அப்போ என்ன நடக்குதுன்னா, நாம இந்த பிரச்சனையை நாம சந்திக்கிறோமா, ரைட், இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன தீர்வு, இது எந்த ஒரு துறையினுடைய ஒரு கண்காணிப்புல கீழே கொண்டு வர முடியும், அதனுக்கு என்ன விதமான வசதிகளை செய்ய முடியும், அதற்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு தேவைப்படும், அதுல என்ன விதமான இலக்குகள் நிர்ணயிக்கப்படும். இப்ப இதுல முக்கியமான ஒரு அரசாங்கத்தினுடைய 12 ஆண்டுகால சாதனை என்று பேசும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்றால் இலக்குகளை நோக்கிய முன்னேற்றம் என்பதுதான் மிக முக்கியம். அதாவது ஒவ்வொன்று ஒவ்வொரு இலக்கு, நான் இன்றைக்கு 1-2 கோடி பேருக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பேன், சேர்த்து விட்டேனா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் சேர்த்து விட்டேன், அந்த 2 கோடியை அடுத்ததாக 4 கோடி ஆக்குவேன், 4 கோடியை 8 கோடியாக ஆக்குவேன். அப்போ எனக்கான அந்த தேவை என்பது இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அது இலக்குகளை நிர்ணயித்து அந்த இலக்குகளை அடைவதற்கான ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். அப்போ என்ன நமக்கு தெரியுதுன்னா, பயனாளிகள் கண்ணெதிரில் தெரிகிறார்கள். யார் பயனாளிகளே என்றே தெரியாமல், அவர்கள் வந்து உண்மையாக அந்த பயனை அடைந்தார்களா என்றே தெரியாமல் இருந்த சூழ்நிலை என்பது மாறி இலக்குகளை நிர்ணயித்து இலக்குகளை அடைவதில் கவனம் செலுத்தி அந்த குறிப்பிட்ட இலக்குகளை குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அடைந்து நாம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கோம். அரசாங்கத்துடைய இந்த 12 ஆண்டுகால பயணம் என்பது மிகப்பெரிய இலக்குகளை கூட சிறு சிறு இலக்குகளாக பிரித்து கொண்டு அந்த இலக்குகளை அடைவதற்கான ஒரு முயற்சியில் அரசாங்கம் வெற்றி பெற்று கொண்டே வருகிறது. அதனால் அந்த பயன் வந்து பகுதி பகுதியாக போய் சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: நிச்சயமா சார், பெண்களுக்கான நாட்டு மக்களுக்கான நலனுக்காக என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னீங்க, பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கு அரசு, அதை எப்படி பார்க்கறீங்க சார்? பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் அப்படின்ற ஒரு சிறப்பான இயக்கம் வந்து முன்னெடுக்கப்பட்டு பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து பள்ளிக்கு வந்து போறாங்க. அவங்களுக்கான ஒரு எதிர்காலம் வந்து சிறப்பா அமையறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் அரசு எடுத்திருக்கு, இதை எப்படி பார்க்கறீங்க?
0: பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படிங்கிறது அந்த திட்டத்தினுடைய ஒரு இலக்கு தலைப்பு. எல்லாமே என்ன நடந்திருக்குன்னா, நம்ம வந்து இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளிலையும் ஒரே விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பெண் குழந்தைகளுக்கு இருந்ததில்லை. என்னன்னா எல்லா இடத்துலையும் இங்கே விதவிதமான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நடந்திருக்கு. சில இடங்களில் குறிப்பாக தென்னகம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கல்வி ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சது, ஒரு பண்பாட்டு ரீதியாக வளர்ச்சி அடைந்ததுனால நம்ம பெண் குழந்தைகளை வந்து வரவேற்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் நம்ம பெண் குழந்தைகளோடு வைத்திருக்கிறோம். ஆனால் பல வட மாநிலங்களில் இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துலலாம் தேவைப்படக்கூடிய அடிப்படையான ஒரு பண்பு என்னன்னா, நாம் வந்து அந்த இடத்துல பெண் குழந்தைகளை காக்க வேண்டும், அவர்களுக்கு சந்திக்கக்கூடிய சிரமங்களை நாம் தீர்க்க வேண்டும், குறிப்பாக பிறப்பிலிருந்து ஏற்படக்கூடிய மருத்துவ ரீதியான பாதிப்புகளை சரி பண்ணி பின்னாடி அவர்கள் படிக்கவும் வைப்போம். அந்த படிக்கவும் வைப்பது என்பதுதான் மிக முக்கியமானது. படிக்க வைக்கக்கூடிய இடத்துல தான் அரசாங்கம் பெரிய அளவில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது. பெண் கல்வி என்பது ஒரு சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அடித்தளமான அம்சம். நாளைய தலைமுறை பெண்களில் பல பேர் வந்து முன்னாடி காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா வகுப்புக்கே போகாதவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச கல்வி தகுதியாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பாவது கண்டிப்பாக படித்திருக்கணும், அல்லது குறைந்தபட்சம் நீங்கள் வந்து கல்லூரிக்காவது அவங்க போயிருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுடைய ஒரு கல்வி தரத்தினை சராசரியாகவே முன்னேற்றி கொண்டிருக்கிறார். அதாவது பல்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு மாநிலமும் வேறுபட்ட ஒரு எண்ணிக்கையை காண்பித்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலக்குகள் எப்படி இருக்குன்னா, குறைஞ்சபட்சம் அவங்க வந்து மிடில் ஸ்கூலை தொட்டிருக்கணும், பல மாநிலங்களில் இன்னும் மிடில் ஸ்கூலே தொடலை, பல மாநிலங்கள் ஹையர் செகண்டரியே தொடலை, இவங்க எல்லாருடைய எண்ணிக்கையும் நம்ம உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். இப்போ நீங்கள் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் புள்ளியோரெலாம் படித்த போதெல்லாம் கிட்டத்தட்ட நீங்கள் வட மாநிலங்கள்லாம் பெண் கல்வியில் கிட்டத்தட்ட 68% அளவுக்கு நம்ம வந்து ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறோம். அதாவது கல்லூரி வரைக்கும் போகக்கூடிய மாணவிகளுடைய எண்ணிக்கை, இது தேசிய புள்ளியோரங்கள். அப்படி பார்க்கும்போதெல்லாம் நம்ம வந்து ஆச்சரியப்படுறோம். அப்படின்னா நம்ம படிப்படியாக அவருடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அவருடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அவருடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதெல்லாம் பெண்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு எதிர்காலத்துக்கு செய்யப்படக்கூடிய முதலீடாகத்தான் நம்ம பார்க்கணும்.
1: மாற்று எரிபொருளுக்கான முக்கியத்துவத்தை வந்து அரசு வந்து கொடுத்துட்டு வராங்க. தற்காலத்துக்கு வந்து மாற்று எரிபொருளை பயன்படுத்துங்க அப்படின்னு ஊக்கமும் கொடுக்குறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நிறைய இடத்துல இப்போ இந்த சூரிய சக்தி பயன்பாடு அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்க்குறோம்.
0: மிக அவசியமான தேவை, காலத்திற்கான தேவை, சர்வதேச பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொள்ளும் போதும் இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. என்னன்னா சர்வதேச அளவில் இன்னைக்கு வந்து நம்ம பருவநிலை மாற்றம் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்குது. நதிகள் அழிகின்றன, கடல்கள் வந்து வற்றி வருகின்றன, இதெல்லாம் நம்ம சந்திக்கக்கூடிய சிக்கல், அது வந்து இயற்கையான சிக்கல். இப்ப நமக்கு ஏற்பட்டிருக்க செயற்கையான சிக்கல் என்னன்னா இந்த ஹோர்மோஸ் நீரையினால் ஏற்பட்டிருக்கூடிய பாதிப்பு. இந்த ஹோர்மோஸ் சூழ்நிலை இயல்பு நிலைக்கு வருவதற்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும் என்று தெரியவில்லை. அதனால நம்முடைய எண்ணெய் பயன்பாட்டை வந்து பெருமளவு குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்பதான் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய இதர எரிபொருள் ஆற்றல்கள், சூரிய மின்சாரமாகட்டும், குறிப்பாக நம்ம தண்ணீர்லேருந்து எடுக்கக்கூடிய நீர் மின்சாரமாகட்டும், காற்றாலை மின்சாரமாகட்டும், இதை எல்லாவற்றையும் நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதை வைத்துக் கொண்டு இயங்கக்கூடிய வாகனங்கள்

0: களை பயன்படுத்த வேண்டும். இப்போ நீங்க குறிப்பா நீங்க ஹைட்ரஜன்ல இயங்கக்கூடிய வாகனங்கள்லாம் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும், எத்தனாலேயே முழுசா இயங்கக்கூடிய வாகனங்களை பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நாம் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே அடுத்த ஒரு புதிய மாற்றத்திற்கான ஒரு விஷயமாகத்தான் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். பிளெக்சி என்ஜின் சொல்றாங்க, அதாவது பிளெக்சி என்ஜின் என்னன்னா அது பெட்ரோல் டீசல்லையும் இயங்கும், இல்லைன்னா நீங்க வந்து எத்தனாலையும் இயங்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்வதேச அளவில் அந்த மாதிரியான வெகு சில நிறுவனங்கள் தான் அந்த மாதிரியான வாகனங்களை தயாரித்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் அது மாதிரி வாகனங்களை தயாரிக்க வேண்டும். இந்த பிளெக்சி ஃபியூவல் இயங்க கூடிய வாகனங்கள் வந்துவிட்டால் நீங்க 100% எத்தனால கூட நம்மால வந்து வாகனங்களை இயக்க முடியும் என்பதெல்லாம் வரும்பொழுது நாம இதெல்லாம் வந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு நகர்வு. சில விஷயங்கள் எப்படி நடக்குதுன்னா நம்மள வந்து ஒரு சில விஷயங்கள் புஷ் பண்ணது.
1: இக்கட்டான தருணம் வரும்போது அடுத்த முடிவை நம்ம பார்க்கணும்.
0: எப்படி கொரோனா காலத்துல நமக்கு டிஜிட்டல் உலகம் வந்து எப்படி ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தனவோ இப்ப இந்த ஹோர்மோஸ் நீரணையும் இந்த சர்வதேச சிக்கல்களும் எரிபொருள் ரீதியாக நம்ம வந்து முற்றிலுமான வேற ஒரு திசைக்கு நம்மை நகர்த்தி கொண்டிருக்கின்றன. இதைத்தான் பிரதமர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 12 ஆண்டுகளில் பல புரட்சிகளை பல மாற்றங்களை பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்த கட்ட மாற்றமாகத்தான் இந்த எரிபொருள் சார்ந்த மாற்றம் வந்து இருக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு.
1: நிச்சயமா சார், மத்திய அரசோட 12 ஆண்டுகால சாதனைகள் அதுலயும் வந்து மக்கள் நலனுக்காக செய்யப்பட்டது, நாட்டு நலனுக்காக செய்யப்பட்டது, குறிப்பாக கட்டமைப்புக்காக செய்யப்பட்டது, இப்படி பல விஷயங்கள், தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, நிறைய விஷயங்களை சொன்னீங்க. மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி மேடம்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:30. நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதேவானம். நான் உங்க ஆர்ஜே ஆஷா. நிகழ்ச்சியில நீங்க ஃபர்ஸ்ட் கேட்க போற பாடல், ஒருத்தவங்க காதல்ல ஃபர்ஸ்ட் விழும்போது ஒரு அழகான ஒரு தருணம் ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வை கொண்டு வரதுதான் இந்த பாடல். நெஞ்சுக்குள் மழையாய் நீ வந்தாய், நினைவெல்லாம் பூவாய் மலர்ந்தது, ஒரு பார்வை வீசிய கணத்தில் என் உலகமே புதியதாய் மாறியது. காற்றுக்கு முன்பெயர் சொன்னேன், காதலும் அதையே பாடியது. நீ அருகில் இல்லை என்றாலும் உன் நினைவு என்னோடு நடக்கிறது. நெஞ்சுக்குள் பெய்த அந்த மாமழை இன்றும் என் உயிரில் நனைகிறது. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில தாமரை வரிகள்ல ஹரிஹரன், தேவன், பிரசன்னா இணைந்து பாடிய பாடல் வாரணமாயிரம் படத்திலிருந்து.

0: நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி
1: கம்பிகள்.
2: இது எஃப் எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

சிந்ததே வாழும் நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. உன் சிரிப்பின் ஓரத்தில் என் உலகம் முழுவதும் ஒளிந்திருக்கிறது. உன் பார்வையின் ஆழத்தில் என் கனவுகள் எல்லாம் கரைந்திருக்கிறது. நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சில் இசையாக ஒலிக்கிறது. நீ அருகில் இருக்கும் நொடிகள் காலத்தை கூட நிறுத்தி வைக்கிறது. காதல் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்த எனக்கு உன் வருகையே அதன் அர்த்தத்தை சொல்லியது. இப்பொழுது என் இதயத்தில் இருக்கும் அந்த அழகான உணர்வுக்கு ஒரு பெயர் இருந்தால் அது நீதான். பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. வாலி வரிகள்ல ஹரிச்சரன் மதுஸ்ரீ இணைந்து பாடிய பாடல் உன்னாலே உன்னாலே படத்திலிருந்து.

நேயர்களே, சைபாலிங் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சிய வித் மீ ஆர்ஜே ஆஷாவோட. நிகழ்ச்சியில அடுத்ததா நீங்க கேட்க போற பாடல், காதல் வந்த பிறகு வாழ்க்கையே புதுசா தோன்றும். சாதாரண நாட்கள் கூட சிறகுகள் முளைத்து பறப்பது போல இருக்கும். அந்த இனிய உணர்வை இசையாக சொல்லும் பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலை கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை நினைச்சுக்கிட்டே கேட்டா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். பாடல் உங்களுக்காக தாமரை வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல் நாணயம் படத்திலிருந்து.

பாடம் நிகழ்ச்சியை தான் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததான் நீங்க கேட்க போற பாடல், காதல்ல சில நேரங்கள்ல வார்த்தைகள் அப்படின்றது தேவையே இல்லை, ஒரு பார்வை போதும், அந்த ஒரு பார்வையே ஆயிரம் கதைகளை பேசும். அப்படிப்பட்ட காதலோட ஆழத்தையும் காதலோட அழக கவிதையா வர்ணிக்கிற ஒரு அற்புதமான பாடல் தான் நீங்க அடுத்ததா கேட்க போறீங்க. கஜினி திரைப்படத்துல ஹாரி ஜெயராஜ் அவர்களோட மயக்கும் இசையில நான் முத்துக்குமார் அவர்களோட வரிகள்ல உருவான பாடல் தான் இது. ஸோ வாரணமாயிரம் படத்துல இருந்து அடுத்ததா உங்களுக்காக பாடல், ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாம்பே ஜெயஸ்ரீ குரல்கள்ல.

எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சிய. நிகழ்ச்சியில அடுத்ததான் நீங்க கேட்க போற பாடல் வெண்ணிலா கபடி குழு படத்துல இருந்து. இந்த படத்துல இடம்பெற்றிருக்கும் அந்த பாடல், காதல் ஒருத்தர் கூட வந்துருச்சுன்னா அந்த இதய துடிப்பே லேசாயிடுதான், இருக்கை விட ரொம்ப லேசா பறக்கிற மனசு வந்து மாறிடுமா. உன் நினைவு வந்த நொடி காற்றுக்கும் எடை குறைந்தது, என் மனசோ லேசா பறக்குது உன் காதலோட. நான் முத்துக்குமார் வரிகள்ல கார்த்திக் சின்மயி இணைந்து பாடிய பாடல் வெண்ணிலா கபடி குழு படத்திலிருந்து.

எல்லாமே மாசஹிட்டு.

சரியா 10:10 நான்கு நொடிகள். எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்ததி பானம் நிகழ்ச்சிய. உன் விழிகள் பேசும் மொழியில் என் இதயம் மெல்ல தொலைந்தேன். மௌனமாய் நீ பார்க்கும் பார்வையில் 1000 கவிதைகள் தானாய் பிறந்ததே. காற்றோடு தூதுவிட துடிக்கிறேன் காதல் எனும் கவிதையை சொல்ல. உன் காலடி தடம் தேடி அலையும் ஓர் பித்தனாய் மாறிப்போனேன் என்று. மழை துளி மண்ணை தொடுவது போல் உன் நினைவுகள் என்னை தொடுகிறது. நனைந்து போனேன் உன் அன்பில் நான். உயிரே, உன்னை என்றும் பிரியேன். காலங்கள் ஓடி மறைந்தாலும் கூட உன் முகம் மட்டும் மறையவில்லை. என் நெஞ்சக்கூட்டின் சுவாசமாக நீ மட்டுமே நிறைந்து நிற்கிறாய். பாடல் உங்களுக்காக விஜய் ஆண்டனி மியூசிக்ல கார்த்திக் நிதீஷ் கோபாலன் மாயா இணைந்து பாடிய பாடல் காதலில் விழுந்தேன் படத்திலிருந்து.

சிந்ததே வானம் நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ ஆர்ச்சி ஆஷாவோட நிகழ்ச்சியில அடுத்ததா நீங்க கேட்க போற பாடல், காதலர்களா இருந்த கணவன் மனைவியா மாறின பிறகு அவங்க கூட நடக்கிற சின்ன சின்ன சீண்டல்களும், பார்வைகள்ல பேசிக்கொள்வதும், சின்ன சின்ன குறும்புகளும், அது வார்த்தையால சொன்னா சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு இனிமையான தருணம் அப்படின்னு சொல்லலாம். உன் அணைப்பின் சூடு அது என்றும் வேண்டும், உன் வாசனை என்றும் என் மேனியில் நித்தமும் வேண்டும். என்றும் பிரியா உன் அணைப்பு காலம் முழுவதும் வேண்டும். உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பிபி சரண் நவீன் இணைந்து பாடிய பாடல் அலைப்பாயுதே படத்திலிருந்து.

நேரம் சரியாக 10:22:37. தேன் சிந்துதை வானம் நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. தாய் தந்தை தந்த அன்பு உயிரின் வேறாக இருந்தாலும் காதல் தந்த அன்பு இதயத்தின் சுவாசமாகிறது. தாய் கையை பிடித்து நடக்க கற்றுத்தருவாள், தந்தை தோளில் சுமந்து உலகை காட்டும்.

ஆனால் காதல் மட்டும்தான் கை கோர்த்து வாழ்நாள் முழுவதும் பயணிக்க துணையாக வருகிறது. தாய் தந்தைக்கு அடுத்து நம் சிரிப்பையும் கண்ணீரையும் கனவுகளையும் தன்னுடையதாய் ஏற்றுக்கொள்ளும் உறவுதான் காதல். உறவுகள் பல வந்தாலும் உண்மையான காதல் வந்துவிட்டால் இதயம் ஒரு புதிய உலகை கண்டது போல மாறுகிறது. பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்ரீனிவாஸ் சுஜாதா மோகன் இணைந்து பாடிய பாடல் சங்கமம் படத்திலிருந்து.

நேரம் சரியாக 10:30. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை தான் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. தூரத்தில் நீ இருந்தாலும் உன் நினைவுகள் எப்பொழுதும் என் அருகிலேயே இருக்கின்றன. கண்கள் மூடும் நேரமெல்லாம் உன் முகம் மட்டுமே கனவாக வருகிறது. காதல் என்றால் நீ, என் வாழ்வின் அழகான கவிதையும் நீயே. காதலித்த ஒருவரை மறக்க முடியாமல் நினைவுகளோடு வாழும் ஒரு இதயத்தின் குரல்தான் இந்த பாடல். மனோ அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் நினைத்தேன் வந்தாய் படத்திலிருந்து.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

சரியாக 10:41:46. தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உதிரும் பூக்கள் கூட அழகாகும் உன் கைகளில் அவை சேரும் பொழுது. வாடும் மலராயிருந்த என் வாழ்க்கை உன் வரவால் வசந்தமாக மாறியது. பகலில் தெரியும் நிலவாய் நான் உன் வெளிச்சத்தில் மறைந்திருக்கிறேன். இரவில் மின்னும் நட்சத்திரமாய் நீ என் இருளை நீக்க வந்த தேவதை நீ. உன் சிரிப்பில் சிதறும் அழகில் நான் சிறைப்பட்டு போனேன் மெல்ல. மீளத் தெரியாமல் தவிக்கின்ற பொழுதும் இந்த சிறையே எனக்கு சொர்க்கமானது. விஜய் வரிகள் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில SPB சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல் தெனாலி படத்திலிருந்து வருது, கேளுங்க.

பாடம் நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே ஆஷாவோட. ஆயிரம் உறவுகள் மண்ணில் இருந்தாலும் உன் உறவு மட்டும் தனித்துவமானது. தனிமை இனிமையாக மாறியது உன்னால். தனித்து நின்ற பொழுதும் உன் நினைவால் வாழும் நாட்கள் எல்லாம் உனக்காகவே வாழ்வேன். தேடியும் கிடைக்காத பொக்கிஷம் நீ, தேடி வந்த அற்புத வரமும் நீ. பெற்றுக்கொண்டேன் உன்னை இன்று, இனி எதற்கும் நான் ஏங்க மாட்டேன். உன் குரல் கேட்கும் பொழுதெல்லாம் உயிரில் ஒரு வகை சிலிர்ப்பு, இசைக்கும் மேலான இனிமை அது என்றும் என் காதுகளில் ஒலிக்கும். 100 ஆண்டுகள் வாழ தேவையில்லை, உன் அன்பில் 1 நிமிடம் வாழ்ந்தால் போதும். அந்த நொடியில் என் வாழ்வின் முழு அர்த்தத்தையும் நான் கண்டுவிடுவேன். தேவாயிசையில ஹரிஹரன் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் உயிரிலே கலந்தது படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:17. நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல், 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், இதில் சிறுதானிய பயிர்களில் பனிவரகு சாகுபடி குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல், காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், 6:55 சூழல் அறிவோம், இயற்கை மீட்டெடுப்போம், உயிரியல் பல்வகைமையின் அவசியம், வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள், 7:00 புதுவை புதுமை சொத்துரிமை சட்டங்கள் குறித்து வழக்குரைஞர் எஸ் சண்முகம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதற்பகுதி, நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், 7:25 நலமாய் வாழ கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாத கால பராமரிப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். 7:30 வணக்க மக்களே, 8:02 to 8:15 வரையிலும், 8:30 to 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சீனு. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 to 10:32 வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ, 10:32 to 11 வரை கெட் செட் கோ. மெலடி மேஜிக் 12:02 வரலாற்று

1250 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1-2 ஹாய் ஸ்நேகிதியே, திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே கங்கா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணியிலிருந்து 3:30 வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் ஹலோ டாக்டர். இதில் இதய துடிப்பு கோளாறுகள் மற்றும் பேஸ்மேக்கர் குறித்து மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இதயவியல் துறை மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் பி ஸ்ரீதர் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 3:30 முதல் 4 மணி வரை ஹலோ டாக்டர். 4 மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே அந்துவான். 6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 வரை, மீண்டும் 7:25 முதல் 7:30 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 முதல் 8 மணி வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்புதே.

6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 மணி வரை, மீண்டும் 7:25 முதல் 7:30 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 மணி முதல் 8 மணி வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்புதே. ஒன்பது 9:15 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம், 11 மணிக்கு நிகழ்ச்சிகள், 11:10 எஃப் எம் ரெயின்போ 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும். நேர்களை இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

மனதிற்கு பிடித்த டிசைன்கள், மங்களகரமான கைராசி நகைகள் உங்கள் மங்களன் மங்களில். என்றும் தரமாய் தங்க நகைகள் எப்பொழுதும் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட மலைக்கோட்டை மாநகரில் தரத்தில் ரகத்தில் கைராசியில் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க நகை மாளிகை, NSB ரோட் திருச்சி.